நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 11 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 17 நாள். 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2 தேதி ஞாயிற்றுக்கிழமை. மத்திய அலை 720 கிலோஹெட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் காலை 5 மணி 50 நிமிடம் 43 நொடி.

0: பொருட்பயனை மட்டுமே எண்ணி பார்த்து நயமாக பேசும் பண்பற்ற பரத்தையரின் தரமறிந்து அவர்களை அணுகாமல் ஒதுங்கிவிட வேண்டும். குறள் எண் 912 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பில் மகளிர் நயன் தூக்கி நல்லாவிடல்.
0: பொருட்பயனை மட்டுமே எண்ணி பார்த்து நயமாக பேசும் பண்பற்ற பரத்தையரின் தரமறிந்து அவர்களை அணுகாமல் ஒதுங்கிவிட வேண்டும். குறள் எண் 912 அதிகாரம் வரைவின் மகளிர்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை. காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் உரிமைக்குரல், நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள், ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளார் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், திரை இசை, இவை அனைத்தும் புத்தம் பொது காலையில். காலை 9 இசைப்பெட்டகத்தில் தஞ்சாவூர் கே பி சிவானந்தம், சாரதா சிவானந்தம் ஆகியோரின் வீணை இசை கேட்கலாம். தஞ்சாவூர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10 மொத்த சிதறல், 11 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் சுபத்ரா ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மில்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விவசாயிகளுக்கான சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வில் ஓய்வு பெற்ற வேளாண் அலுவலர் டி ஜெயராமன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். 2:15 திரைகானம் ஒலிக்கும். 2:40 இசைப்பயிற்சி. எந்நேரமும் ஒரு காலை தூக்கி என தொடங்கும் மாரிமுத்தாப்பிள்ளை பாடல் கற்றுத்தருகிறார் பி கிருஷ்ணமூர்த்தி, மாணவி சோபா ஸ்ரீராம். 2:55 வானிலை. 3 விடுமுறை விருப்பம் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. மாலை 4 ஆரா நாடகம், எழுதியவர் ஜி ரெஹானா சுல்தானா, அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். மாலை 5 குட்டீஸ் நேரத்தில் சூர்யா இசைப்பள்ளியின் சிறப்பு குழந்தைகள்

வழங்கும் தேசபக்தி பாடல்கள். மாலை 5:30 கிராமிய தென்றலில் ஏ செல்வராஜ் குழுவினர் வழங்கும் நல்லத்தங்காள் சரித்திரம் தோற்பாவை கூத்து. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். மாலை 6:25 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரைகானம் ஒலிக்கும். 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ஆர் சிவகுமார். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகத்தில் அண்மையில் வேலூர் மாவட்டம் தேவரிஷிக்குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் நிலத்தடி நீர் மேம்பாட்டுத் திட்ட தொடக்க விழாவின் வானொலி தொகுப்பு. 8:05, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகானம் கேட்கலாம். 10:00 ரவிவாசரி அகில் பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் சுதாகர் தேவ்லே வழங்கும் கயால்.

எஃப்எம் ரெயின்போவில் காலை 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ் அவர் ரெயின்போ. 8:30 கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு. 9:02 ரெயின்போ ராப். 10:02 கேட் செட்கோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் எண் 111. 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விவசாயிகளுக்கான சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் சேகிநிதி. 1:00 திரைகானம் கேட்கலாம். 2:00 ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய். 3:02 திரைகானம். 4:02 ஃபன் பண்ணலாமா. மாலை 5:02 ரெயின்போ மேடை. 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. வேலூர் மாவட்டம் சீக்கராஜபுரம் கே பிரதீபன் அவர்களுடன் வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துதல் குறித்த நேர்முகம். 7:30 ரெயின்போ சாட் பாக்ஸ். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக். 9:00 ரெயின்போ ராகங்கள். 10:00 ரெயின்போ ரீவைன். இவை அனைத்தும் எஃப்எம் ரெயின்போவில் இன்று. எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் காலை 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரே, 8:30 திரைகானம், 9:00 இசைப்பெட்டகம் நிகழ்ச்சி, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, நண்பகல் 12:00 திரைகானம், 12:40 மில்லிசை, 1:10 இசை மலரில் டாக்டர் எம் லலிதா, எம் நந்தினி ஆகியோரின் வயலின் இசை, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 2:30 திரைகானம் ஒலிக்கும். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்கிரமா டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசையில் எஸ் ராஜாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், சேலம் எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். 6:10 விஸ்லேஷன். 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 கனிந்த வாழ்வில் ஓய்வு பெற்ற வேளாண் அலுவலர் டி ஜெயராமன் அவர்களுடன் நேர்முகம். 7:45 திரை இசை. 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 அகில பாரத உரை சித்திரம் ஹிந்தியில் டெல்லி அஞ்சல். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:40 திரைகானம். இவை அனைத்தும் எஃப்எம் கோல்டில்.

0: சம்பாதிக்க முடியாதுல.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
0: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கிறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயிலிருந்து நம்மள பாதுகாக்கும்.
1: இவ்வளவு தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
0: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.
2: நேயர்களே, தினமும் காலை 6:45, மதியம் 12:40, மாலை 6:30 மற்றும் இரவு 7:15 ஆகாஷ்வாணியின் மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் விரிவான செய்திகளை தமிழில் கேட்கலாம்.

0: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்வளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்ட?
1: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
0: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
1: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
0: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை

0: urging Americans in the West Asia to consider leaving the region or be prepared to depart if the conflict worsens. The renewed tensions also spilled into Gaza and Lebanon, with Israel carrying out fresh strikes despite Hamas announcing it was prepared to disarm under a US-backed ceasefire framework. Meanwhile, Iran has warned that it is ready to strike key Israeli infrastructure and American energy facilities across West Asia if it comes under attack. And India climbed to fourth place in the Commonwealth Games medal standings in Glasgow with a total of 39 medals, including 13 gold, 17 silver and 9 bronze. The latest came from 5,000-meter race where India's Gulveer Singh bagged the bronze. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10. ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
2: மனம் விட்டு பேசு. கொம்பின்றி கொடிபடர முடியாது. கொள்கை இல்லாத வாழ்க்கை வெற்றி பெற முடியாது. திட்டமிட்டு செயல்பட்டால்தான் தெவிட்டாத இன்பம் கிடைக்கும். அப்படி தெவிட்டாத இன்பம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் மனம் விட்டு பேச வேண்டும். அப்போதெல்லாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உணவு உண்கின்ற நேரத்தில் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசுவார்கள். அன்றைய நிகழ்ச்சிகளை, அன்றைய சமூக நடப்புகளை, உறவினர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் பேசுவார்கள். இன்று அப்படி இல்லை. ஒரு அலுவலகத்துக்கு போகிறார்கள், அலுவலகத்துக்கு போகிற வேலையிலேயே கவனம் செலுத்துகிறார்கள். இதனுடைய விளைவாக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு செல்போன் வந்துடுது. பெரும்பான்மையான மனிதர்கள் செல்போனோடு பேசுகிறார்களே ஒழிய அவருடைய மன கருத்தினை, மனத்திற்பத்தினை வெளிப்படுத்துவதில்லை. அப்படி வெளிப்படுத்தாத காரணத்தால் மன இறுக்கம், மன அழுத்தம், தேவையில்லாத நோய் உடலில் உருவாகிறது. இப்படி தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் போய் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் கேட்டார், தம்பி நீ அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறக்க ஆசைப்பட்றேன்னு. ஒவ்வொரு பையனும் சொன்னால், நான் ஜனாதிபதியாக போகணும், நான் பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டராக பிறக்கணும், நான் என்ஜினியராக பிறக்கணும்னா. இல்லை, ஒரே ஒரு குழந்த மாத்திரம் சொன்னிச்சு, நான் அடுத்த ஜென்மத்தில் செல்போனாக பிறக்கணும் அப்படின்னு. ஆசிரியருக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த குழந்தையை கூப்பிட்டு, தம்பி நீ ஏன்பா இப்படி சொல்கிற அப்படின்னு. ஆமாம் சார், எங்கள் அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, எங்கள் அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க. ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதுனால வேலை முடிஞ்சு வந்த உடனே அம்மா ஒரு ஃபோன் எடுத்து அவங்க ஆஃபீஸ் விஷயத்தை அவங்க தோழிகிட்ட பேசுகிறாங்க. அது முடிஞ்ச உடனே சமையலுக்கு போயிடுறாங்க, முடிஞ்ச உடனே தொலைக்காட்சி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சீரியலுக்கு போயிட்டாங்களா என்னை மறந்துடுறாங்க, நீ ஹோம் ஒர்க் பண்ணுன்னு சொல்லி என்னை விட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா மாலையில் வராரு, வந்தவுடனே என்ன நல்லா படித்தான்னு ஒரே வார்த்தை பேசிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. அவருடைய நண்பர்கிட்ட பேசுகிறாரு, டிவி பார்க்குறாரு, இரவு படுத்து தூங்கிடுறாரு. ஆனால் என்கிட்ட யாருமே பேசுறது இல்லை, அவங்க பேசுறது செல்ஃபோன்கிட்ட மட்டும்தான். அதனால் செல்ஃபோன் மாதிரி நான் பிறந்தனா, என்கிட்டயாவது செல்ஃபோன் மாதிரி இருந்தால் நான் கிட்ட பேசுவாங்க இல்லையா, அதுக்காகத்தான் நான் செல்ஃபோனாக பிறக்க ஆசைப்பட்றேன்னு ஒரு குழந்தை சொல்லுது. அப்படின்னா அதனுடைய ஏக்கம் எவ்வளோ இருக்கும். அந்த குழந்தை தன்னுடைய பள்ளிக்கு போய் முடிஞ்சு வந்த பின்னாடி அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சிகளை அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படும். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த குழந்தை யார்கிட்ட போய் சொல்லும்? அதனால் தனியாக அது பேசிக்கிற ஒரு சூழ்நிலையை அண்மை காலத்தில் நடந்து வருகிறது. இதனால் பல குழந்தைகள் மனச்சிதைவடைகிறார்கள். அதை நாம் சிந்திக்க வேண்டும். குழந்தைகிட்ட மட்டும் இல்லை, பெற்ற தாய் தகப்பன். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, பெரும்பான்மையான பெற்றோர்கள் வீட்டு வாசலில் இல்லாட்டி ஒரு திண்ணையில் ஒரு ஓரமாக இடம் கொடுத்துட்றாங்க. அவங்கக்கிட்ட மனசு உண்டு, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். மனசு விட்டு இவர்களும் பேசுவதில்லை, அவர்களும் அதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் இயங்குகிறார்கள். அந்த ஏக்கத்தை தவிர்ப்பதற்காக மனம் விட்டு பேசுகிற எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். மனம் விட்டு பேசினால்தான் ஒரு நல்ல குழந்தை உருவாகும், ஒரு நல்ல தலைமுறை உருவாகும், நல்ல மாற்றம் கிடைக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் குழந்தைகளை தாளாட்டுகிற போது கூட மிக அழகாக சொல்லுவார்கள். சோலை மலரே, சொர்ணத்தின் வார்ப்படமே, காலை இளம் சூரியனை காட்ட வந்த பளிங்குருவே என தாளாட்டுகிற போது கூட நல்ல செய்திகளை

0: சொல்லி வைத்தார்கள். தாளாட்டுகிற குழந்தைக்கு கூட நல்ல செய்தியை, தன் மனதில் இருக்கிற செய்தியை தாய் தாளாட்டிய வரலாற்று ஆவணங்கள் அண்மை காலத்தில் நடப்பதில்லை. அதை நாம் மாற்ற வேண்டும். மனம் விட்டு பேசுவோம், நல்ல மார்க்கத்தை உருவாக்குவோம், புதுமையை படைப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

மதியலை 750 கிலோஹெர்ட்ஸில் சென்னை வானொலி உங்களுக்காக வழங்க உள்ளது வழிபாடு. நிகழ்ச்சியின் துவக்கமாக பி சுசீலா பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் காலை 6:15.

0: ஆகாஷ்வாணி, நேரம் காலை 6:35. சென்னை வானொலி நிலையம், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடித்திங்கள், 17 ஞாயிற்றுக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மூலம் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் நவீன தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்கவும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அவற்றில் முக்கியமான சில: தமிழ்நாடு வேளாண் காடுகள் வளர்ப்பு கொள்கை 2026, தரிசு நிலங்களை மீட்கவும் விவசாய நிலங்களில் தேக்கு சந்தனம் போன்ற மரங்களை வளர்த்து கூடுதல் வருமானம் ஈட்டவும் உதவும் கொள்கை, முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம், அதாவது பசுந்தாள் உர விதைகள் விநியோகம், மண்வள அட்டை வழங்குதல், ஒருங்கிணைந்த பண்ணையம் ஆகியவற்றை உள்ளடக்கிய திட்டமாகும் இது. வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டம். அடுத்து, டிராக்டர், பவர் டில்லர் மற்றும் இதர வேளாண் இயந்திரங்களை வாங்க 50% முதல் 80% வரை மானியம் வழங்கப்படுகிறது. அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். தரிசு நிலங்களை விளை நிலங்களாக மாற்றுதல், ஆழ்குழாய் கிணறுகள் அமைத்தல், சூரிய சக்தி பம்பு செட்டுகள் வழங்குதல் போன்றவற்றை செயல்படுத்தும் திட்டமாகும் இந்த திட்டம். இதுபோன்ற திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க விவசாயிகள் தமிழ்நாடு அக்ரிஸ் நெஸ்ட் இணையதளத்தை பார்வையிடலாம். விவசாயிகள் மானியங்கள் மற்றும் திட்டங்களின் முழு விவரங்களை அறியவும் விண்ணப்பிக்கவும் இந்த இணையதளத்தை, அதாவது தமிழ்நாடு அக்ரிஸ் நெட் இணையதளத்தை பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உங்கள் பகுதியில் உள்ள வட்டார வேளாண்மை உதவி இயக்குநரையும் அணுகலாம். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன: குறைந்த அளவு விதையே தேவைப்படும், அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர் மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோனோவீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோனோவீடரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். விதை ஏற்றுமதியாளர்கள், விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகளே, விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையம் ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ் மற்றும் நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை இந்த

0: ஆய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் ISTA எனும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோயமுத்தூர் விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம். இவ்வாறு கோயமுத்தூர் விதை பரிசோதனை அலுவலர் அறிவிக்கின்றார். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராம பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கடிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் பெருமக்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடிமுருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டைப்பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள் அல்லது இயக்குனர் விதை மையம் சீட் சென்டர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயமுத்தூர் 641-003 641-003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது தொலைபேசி எண்கள் கூட இருக்கின்றன. 04-22 இது இணைப்பு எண், கோயமுத்தூர் இணைப்பு எண். 66-11-232 66-11-232 மற்றொரு எண் 66-11-432 66-11-432 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரியும் இருக்கிறது. seedunit@tnau.ac.in seedunit@tnau.ac.in இந்த மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கைக்காயில் காய் தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களில் இருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? முதலில் தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை சேகரித்து அழித்து தாய் பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மைசூருவில் சுவாமி விவேகானந்தரின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள இளையோர் கலாச்சார மையத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இளைஞர்களின் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டுத் துறையில் சாதனைகள் படைக்கப்பட்டு வருவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். தன்னம்பிக்கையுடன் சரியான திசையில் பயணித்தால் இலக்குகளை எட்ட முடியும் என்றும், இளைஞர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அவர்களை மாபெரும் ஆக்கப்பூர்வ சக்தியாக உருவெடுக்க செய்யும் என்று அவர் கூறினார். தூய்மை இயக்கம், நீர் மற்றும் இயற்கை ஆதாரங்களை பாதுகாப்பதில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான தயார் நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். இக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்த நுழைவுத் தேர்வுக்கான தொழில்நுட்ப அம்சங்கள், பாதுகாப்பு கட்டமைப்புகள், மாணவர்களுக்கான வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தயார் நிலையில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்கள் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கான தேசிய வாரியம் வெளியிடும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தேர்வு நடைபெறும் மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமைச்சர் ஆய்வு செய்தார். இந்த நுழைவுத் தேர்வுக்காக 340 நகரங்களில் 13,000 தேர்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு மொத்தம் 273,153 மாணவர்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நடைபெற்ற கோடை விழா நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கல்வி மனிதனுக்கு அடிப்படை தகுதிகளை வளர்த்துக் கொள்வதற்கான கருவியாக திகழ்கிறது என்று அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் 4,285 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். மலைவாழ் மக்கள் தங்களது குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று திரு வன்னியரசு கேட்டுக்கொண்டார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக தமிழக முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்துவிட்டு தற்போது வரவேண்டாம் என்று கூறுவது முதலமைச்சர் பதவியின் மாண்பை குறைக்கும் செயலாக உள்ளது என்று கூறியுள்ளார். தமிழக நலனை கருத்தில் கொண்டு பிஜேபி செயல்படும் என்று அவர் கூறினார். தேர்தல் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த திரு நயினார் நாகேந்திரன், இடைத்தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் பிஜேபி போட்டியிடும் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படும்.

0: பணியாற்றுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திறமையான சட்ட வல்லுநர்களை உருவாக்குவதற்கு தரம் வாய்ந்த சட்டக்கல்வி அவசியம் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி கே இளந்தரையன் வலியுறுத்தியுள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற அரசு சட்டக்கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சட்டப்படிப்பை முடித்த மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றினார். வழக்குரைஞர் தொழிலில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றும் அனுபவங்கள் மூலம் உயர்நிலையை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். செயற்கை நுண்ணறிவு மனிதர்களுக்கு உதவும் கருவியாக இருக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற தொழில்நுட்பங்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்றும் நீதிபதி தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் வளர்க்கப்படும் யானைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்படுவதை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் 2 குட்டிகள் உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த யானைகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ராகி, அரிசி, கொள்ளு, கரும்பு, தேங்காய் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை காண சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு யானைகளை கண்டு ரசித்தும் யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் கண்டு மகிழ்ந்தனர். முதுமலை பகுதியில் மாலை நேரத்தில் சாரல் மழையில் நிலவிய இதமான காலநிலையை அனுபவித்தவாறு யானைகள் முகாமில் குவிந்த சுற்றுலா பயணிகள் வார விடுமுறையை குடும்பத்துடன் கழித்து மகிழ்ந்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் ஏனைய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் உருவானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை, செங்கம், கலசப்பாக்கம், தன்றாம்பட்டு, கீழ்பெண்ணாத்தூர் போன்ற பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இருவரி செய்திகள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பொதுமக்களின் பேரணிக்கு எதிராக அந்நாட்டு அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பலோச் எக்ஜெய்தி குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அடுத்து அப்பகுதியில் உள்ள 2500 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கினாவூர் மாவட்டத்தில் உள்ள ஷிபிகாலா பாதை 6 பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள 2 குடிமைப்பணி அதிகாரிகள் 1.12 கோடி ரூபாய் மதிப்பிலான வைப்புத் தொகையை அமலாக்கத்துறை இயக்குநரகம் முடக்கி வைத்துள்ளது. வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது கடத்தலில் ஈடுபட்டுள்ள 5 வெளிநாட்டினர் உட்பட 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் தில்லி இடையே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஷாஜஹான்பூரில் அமைக்கப்பட்டுள்ள பல்தட சுங்கச்சாவடி செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை ஆட்சியர் திரு வந்தனா கர்க் தொடங்கி வைத்தார். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு இன்றும் நாளையும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 80 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கலும் 60 கிலோ இடைப்பிரிவில் சச்சின் சிவாச்சும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 51 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரியும், 60 கிலோ இடைப்பிரிவில் பிரியா கங்காசும், 70 கிலோ இடைப்பிரிவில் அருந்ததி சௌத்ரியும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் 5,000 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்று குல்வீர் சிங் சாதனை படைத்துள்ளார். இதுவரை இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை

0: என்று பதக்கப்பட்டியலில் நான்காவது இடத்தில் உள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீர வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் துய் லிங் லுங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55, 15:15. ஆகாஷ்வாணி

0: சூழல் அறிவோம். புவி வெப்பமயமாதலுக்கு முக்கிய சான்றாக விளங்கியது பவளப்பாறைகள். கடல் நீர் உஷ்ணம் அதிகரிப்பால் அவை நிறம் மாறி வெளிர் நிறமாக காட்சியளித்து வருகின்றன. இதனை மாஸ் பிளீச்சிங் என்று குறிப்பிடுகின்றனர். இப்போது டிப்பிங் பாயிண்ட் என்ற நிலை குறித்து விவாதித்து வருகின்றனர். அதில் அந்த நிலையை கடந்துவிட்டவை இந்த பவளப்பாறைகள். புவி வெப்பமயமாதலால் உண்டாகும் மாற்றங்கள் பின்னர் பழைய நிலைக்கு மீள முடியாத நிலையை எட்டுவதே டிப்பிங் பாயிண்ட். இதுபோன்று இனி வரும் காலங்களில் பல்வேறு மாற்றங்களை பூமியில் பார்க்க நேரிடும் என சூழல் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். 2023 மாசு வெளியேற்றம், கார்பன் உமிழ்வு போன்ற நிகழ்வுகள் உச்சத்தை தொட்டன. இதன் காரணமாக வெப்பநிலை 1.4 டிகிரி வரை உயர்ந்துவிட்டது என தெரிவிக்கப்பட்டது. பவளப்பாறைகள் கடலுக்கடியில் இருக்கும் 1/4 உயிரினங்களுக்கு முக்கியமான விசப்பிடம். 1.5 டிகிரி வரை வெப்பம் உயர்ந்தால் இந்த பவளப்பாறைகள் 70% முதல் 90% வரை அழிந்துவிடும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். 84% பவளப்பாறைகள் அதீத வெப்பத்தின் தாக்கத்தில் இருக்கின்றன. இதனால் உடனடியாக வெப்பத்தை குறைக்கும் உலகளாவிய நடவடிக்கையே அனைவரது முக்கியமான குறிக்கோளாக இருக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எத்தனை வேகத்தில் பசுமையுள்ள வாயுக்களை பூமியிலிருந்து அகற்ற முடியுமோ அதனை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். கடலின் தன்மை மாறி மேலும் பருவநிலையின் மீது தாக்கத்தை உண்டாக்குகிறது.
1: இடம்பெற்றது சூழல் அறிவு.

0: பிரபாகரன், அன்னைக்கு மத்திய அரசோட பசுமை ஆற்றல் திட்டங்கள் பத்தி படிச்சேன், ஆனா சரியா புரியல. உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா?
1: தெரியும் கௌதம், நிச்சயமா. மத்திய அரசு இந்தியா வந்து தொடர்ச்சியான கிளீன் எனர்ஜி சக்தியான நாடாக மாற்ற பல திட்டங்களை செயல்படுத்துது. அதுல வந்து நான் ஒரு முக்கியமான திட்டத்தை பத்தி சொல்றேன். பிஎம் சூர்யாகர், அதாவது வீடுகளின் கூரைகளில் சோலார் பேனல் அமைச்சு மின்சார செலவை குறைச்சு பசுமை ஆற்றலை ஊக்குவித்தல் தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். நடுத்தர மற்றும் ஏழை குடும்பங்களுக்கான மின்சார சேமிப்பு என்பது இந்த திட்டத்தின் முக்கியமான ஒரு அங்கம்.
0: அப்போ எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த திட்டம். இது அமைக்கணும்னா பணம் செலவாகும் இல்லையா?
1: அதுக்கு தானே இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு மானியம் வழங்குறாங்க.
0: அப்ப கண்டிப்பா இது எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் பயன்பெற மத்திய அரசின் பசுமை ஆற்றல் திட்டங்கள்.
2: மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில்

0: சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இனி வானிலை. நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 38.4 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். பதிவான மழையின் அளவு 15 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 98%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 37.6 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸ். பதிவான ஈரப்பதம் 90%. பதிவான மழையின் அளவு 10.6 மில்லிமீட்டர். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. லேசான முதல் மிதமான மழை சில இடங்களில் வரக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். வானிலை கேட்டீர்கள். நேரம் காலை 7 மணி. ஆகாஷ்வாணி. புத்தம் புது காலை. நேர்மையான நண்பன் ஒரு அரிய பொக்கிஷம் என்னும் சாணக்கியரின் சிந்தனையோடு இன்றைய புத்தம் புது காலை இனிதே புலர்கின்றது. உரிமை குரலோடு
1: குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்பது நமது பாரத தேசத்திலே உலகெங்கும் இருக்கக்கூடிய நுகர்வோர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலேயும், அவர்களுக்கே உரியதான உரிமை என்ன, அவர்களுடைய கடமை என்ன, அவர்கள் எப்பொழுதெல்லாம் தங்களுடைய உரிமையை கோர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு அந்த உரிமை நமக்கு அரசியல் சாசனத்திலே தரப்பட்டிருக்கக்கூடியதான அடிப்படை உரிமைகளிலிருந்து இழக்கூடிய ஓர் உரிமையாகவே இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்பது பல்வேறு வகையான உரிமைகளை நமக்கு வழங்கியிருக்கிறது. உலகத்திலே ஏற்பட்ட இந்த பொருளாதார மாற்றங்களின் காரணமாக உருவான ஒரு மற்றொரு சட்டம் என்று கூட இதை சொல்லலாம். அந்த வகையில் பாரத தேசத்தினுடைய பெருமக்களாகிய நாம் உலகிற்கே பெரும் நுகர்வோர்களாக இருக்கிறோம் என்பதை இன்றளவும் நம்முடைய பொருளாதாரமும் உலகப் பொருளாதாரமும் வரலாற்று சான்றுகளும் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. அதனால் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்று சொல்லக்கூடியதான கன்சியூமர் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டத்தின் பல அம்சங்களை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். பெரும்பாலும் நாம் ஒரு பொருளை வாங்குவதற்கு கடைகளுக்கோ அல்லது வெளியே செல்லும் பொழுது அந்த பொருளை வாங்குகிறோம், அதற்கான விலையை கொடுக்கிறோம். பெரும்பாலும் பெரிய பொருட்களை வாங்குகிற பொழுது அதற்கான விலை என்ன என்பதை பற்றியோ, அதனுடைய தரம், அதனுடைய உற்பத்தியாளர் யார் என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்ற அந்த அடிப்படை அறிவு நமக்கு இருக்கிறது. ஆனால் மிகச்சிறிய பொருள்களாக இருக்கக்கூடியவற்றை நாம் வாங்குகிற பொழுதோ அதனுடைய விலை என்ன, அதிலே எப்படிப்பட்டதான தன்மைகள் இருக்கிறது, அதன் மூலக்கூறுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் பெரும்பாலும் நாம் சிந்திப்பதில்லை. ஆனால் அப்படி சிறிய பொருள்களாக இருந்தாலும், அதிலும் குறிப்பாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களாக இருக்கும் பட்சத்தில் அவை நம்முடைய உயிருக்கு ஆபத்தாக கூட பல தருணங்களில் நிகழ்ந்து விடுகிறது. அதனாலேதான் நாம் வாங்குகிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் தரமானதா, அந்த பொருளுக்கு அந்த விலை சரியானதா, அதன் தன்மை, எக்ஸ்பைரி டேட் என்று சொல்லக்கூடிய அதனுடைய தரக்கட்டுப்பாடு முதலியவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு நுகர்வோர் என்று சொல்லக்கூடிய குடிமகனுக்கும் அடிப்படை கடமையாகிறது. அதனால்தான் இந்த கடமையை நாம் உணராத பட்சத்தில் பெரும்பாலும் நுகர்வோர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதான ஒரு நிலை நிலவுகிற பட்சத்தில்தான் நமது மத்திய அரசாங்கம் கன்சியூமர் புரொடக்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த புதிய சட்டத்தை 1986 உருவாக்கி அதற்கு பிறகு பல்வேறு மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு 2019 என்று சொல்லக்கூடிய வகையில் இதற்கான பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்வார்கள். அந்த புதிய மாற்றங்கள் கால சூழலுக்கு ஏற்ப அவை மாறிக்கொண்டே இருக்கின்றன. அதனால் இன்றளவும் நாம் நுகர்வோர் யார் என்பதை பற்றியும் நமது உரிமைகள் என்ன என்பதை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். அந்த வகையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், யார் புகார்தாரர் என்று சொல்லக்கூடிய நுகர்வோர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, யார் நுகர்வோராக இருக்க முடியும்? யார் இந்த பொருளுடைய தரத்தின் மீதோ அல்லது விலையின் மீதோ ஏதேனும் குறை இருக்கும்?

மையானால் அவர்கள் எப்படி அந்த புகாரை அளிக்க முடியும்? ஒரு நுகர்வோர் எந்த சமயத்தில் புகார்தாரராக மாறுகிறார் என்பதையெல்லாம் நாம் சற்று அலசி அறிந்து கொள்வோம். நுகர்வோர் என்பவர் யார்? ஒரு பொருளை விலைக்கு வாங்கி அதற்கான விலையை கொடுத்து அந்த பொருளை ஒரு விற்பனையாளரிடமிருந்து பெறக்கூடியவர், அவர் நுகர்வோர் என்று கருதப்படுகிறார். பெரும்பாலும் ஒரு சிறு பொருளாக இருக்கும் பட்சத்தில் அந்த பொருளுக்கான முழு விலையையும் தந்து நாம் அந்த பொருளை வாங்குகிறோம். ஆனால் பல தருணங்களில் நாம் பெறக்கூடிய பொருட்கள் பெரும்பாலும் எலக்ட்ரானிக் பொருட்களாக இருக்கக்கூடிய பல தருணங்களில் என்ன ஆகிறது என்றால், நாம் அவற்றை தவணை முறையில் கூட வாங்குகிறோம் இல்லையா? அப்படி தவணை முறையில் வாங்குகிற பொருளாக இருந்தாலும் அதற்கான தவணையை செலுத்துகிற பட்சத்தில் அதை செலுத்துவோர் அந்த பொருளுடைய முழு உரிமையும் கிடைக்கக்கூடிய தருணத்திற்கு முன்பதாகவே அவர் நுகர்வோர் என்பதாக கருதப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல நாம் ஏதேனும் ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடுகின்றோம், ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு அதற்கான ஒரு பொருளை வாங்குகிறோம் அல்லது அதற்கான ஒரு சேவையை பெறுகிறோம் என்றால் அப்படி சேவையை பெறுபவர் கூட நுகர்வோர் ஆகவே கருதப்படுகிறார். இதில் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். என்னவென்றால், ஒரு பொருள் என்பது நம்முடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள் மட்டுமல்ல, நம்முடைய புறக்கண்களுக்கு தெரியாமல் சேவை சர்வீஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த சர்வீஸ் நமக்கு கிடைக்கும் பட்சத்திலேயும் அதற்கான விலையை கொடுத்து அந்த சேவையை பெறுபவரும் நுகர்வோராகவே கருதப்படுகிறார். ஆக இரண்டு வகையில் ஒருவர் நுகர்வோராக மாறுகிறார். ஒன்று, ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்குகிற பொழுது அவர் நுகர்வோர் ஆகிறார். மற்றொன்று, ஒரு சேவையை பெறுகிற போது அதற்கான விலையை கொடுத்து வாங்குபவரும் நுகர்வோர் ஆகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக, ஒரு கான்ட்ராக்ட் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஒரு விலையை கொடுத்து அந்த விலையை நாம் தவணை முறையிலே செலுத்துகிற பொழுதும் கூட அந்த நுகர்வோர் முழுமையான நுகர்வோர் உரிமையை பெறக்கூடியவராக மாறுகிறார், அந்த தகுதி அவர் பெறுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு பொருள் 5 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது 1 ரூபாய் மட்டுமே மதிப்புள்ள ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது அதுவே பல கோடி மதிப்புள்ள ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளுக்கான விலையை நாம் தருகிற பொழுது அது தவணை முறையிலே தந்தாலும் சரி, அல்லது அதற்கான சேவையை நாம் பெற்றாலும் சரி, அந்த பொருளை பெறுபவர் நுகர்வோர் ஆகிறார் என்பதுதான் நாம் அடிப்படையிலே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதனாலே இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக நாம் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு நுகர்வோர் ஒரு பொருளை வாங்குபவர் அல்லது ஒரு சேவையை பெறுபவர் அதற்கான விலையை தவணை முறையிலோ அல்லது ஒப்பந்தத்தின் மூலமாகவோ தருகிற பட்சத்தில், அந்த சேவையை அல்லது அந்த பொருளை பெறுகிற பட்சத்தில், அந்த நுகர்வோர் ஒரு தனி ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லது அவர் தன்னுடைய குடும்பத்திற்காக அதை வாங்குகிறார், தன்னை சார்ந்தவர்களுக்காக அவர் வாங்குகிறார் என்பதாக இருந்தாலும் சரி, அப்பொழுதும் அவர் நுகர்வோர் என்பதாக கருதப்படுகிறார் என்று இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நமக்கு சொல்லுகிறது. அன்பர்களே, நாம் யார் என்பதை அறிந்து கொண்டால்தான் பிறகு நம்முடைய உரிமை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்படி அவரவர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவையான பொருள்களாக, அது காய்கறியாக இருந்தாலும் சரி, அல்லது தின்பண்டங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் கடைகளிலே சென்று வாங்கக்கூடிய உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது மிக பெரும் மதிப்புடைய எலக்ட்ரானிக் பொருட்கள் போல, ஒரு வீடு இவற்றைப் போல இருக்கக்கூடிய பல கோடி மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் சரி, நாம் நமக்கென்று தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த உரிமையை, நாம் தருகின்ற பொருளுக்கான விலைக்கு தகுந்த பதில் நமக்கு கிடைக்கிறதா, அதிலிருந்து பிரதி பலன் என்று சொல்லக்கூடியதான அது நமக்கு கிடைக்கிறதா என்பதை எண்ணி பார்த்து, அதில் நமக்கு ஏதேனும் குறை இருக்குமேயானால், அதாவது டிஃபெக்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அதுவே சேவையாக சர்வீஸ் என்று இருக்குமேயானால் அதனை டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் என்று சொல்லுவார்கள். ஆக இந்த இரண்டும் இருக்கும் பட்சத்தில் ஒரு நுகர்வோராடைய உரிமை என்பது முழுமையாக அதை யார் நமக்கு விற்பனை செய்தார்களோ, அல்லது அந்த பொருளை யார் நமக்கு உற்பத்தி செய்தார்களோ, அல்லது அந்த பொருள் யார் மூலமாக நமக்கு விற்கப்பட்டதோ, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நம்முடைய குறைகளை நாம் எடுத்துச் சொல்லலாம், அதை புகாராக எடுத்துச் சொல்லலாம், அதற்கான நிவாரணம் என்பதும் பிரதிபலன் என்பதையும் சட்டம் ஒரு நுகர்வோருக்கு

0: முழுமையாக வழங்குகிறது.
1: இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

0: மத்தியிலே 780 கிலோ ஹர்ட்ஸில் காற்றில் தவிழ்ந்து உங்கள் காதுகளை வருடிக் கொண்டிருப்பது சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை. நேரம் 7:10.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
2: கத்துங்கடல் சூழ் நாகை காத்தான் சத்திரத்தில் அத்தைமிக்கும் போதில் அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓரகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும் நாகை காத்தான் சத்திரத்தில் சூரியன் மறையும் நேரத்தில் வழிப்போக்கர்களுக்கு சோறு ஆக்குவதற்கு அரிசி வரும் அதனை குத்தி உலையில் இடும்போது நடுஜாமம் ஆகிவிடும் ஜாமத்தில் ஊர் அடங்கிவிடும் உண்பதற்காக சோற்றை அள்ளி இலையில் வைக்க விடுந்தே போகும் என்கிறது இந்த பாடல். பஞ்சக்காலத்தில் வழிப்போக்கர்களுக்கான இரவு உணவுக்கு மாலையில் அரிசி வரும் அரிசியை கொதிக்கும் உலையில் இட பசியால் கொதித்து கொண்டிருக்கிற தங்கள் வயிறு உலை அடங்கிவிடும் என்று மகிழ்ந்து மக்கள் அமைதியடைவர். உண்பதற்காக ஒரு அகைப்பை சோற்றை அள்ளி இலையில் இட சோற்றின் வெள்ளை நிறத்தைக் கண்டு வெட்கப்பட்டு மின்னும் நட்சத்திரம் ஓடி போகுமாம். அந்த காலத்தில் ஆங்காங்கு அன்னச்சத்திரங்கள் அமைந்து உணவும் வழங்கி பிறர் பசிப்பினை நீக்கியவர்கள் தமிழர்கள். மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்கிறார் திருவள்ளுவர். உடல் நோய் எல்லாவற்றுக்கும் மருந்து கண்ட தெய்வப் புலவர் நாம் உண்ணும் உணவில் உள்ள புரத சத்துக்கள் விட்டமின் எனப்படும் உயிர் சத்துக்கள் மணிச்சத்து எனப்படும் மினரல்ஸ் நீர் சத்து ஆகியவை அவரவர் பால் பகுப்பு வயது உடல் உழைப்பு ஆகியவற்றுக்கேற்றவாறு இருத்தல் அவசியம். இது மிகாமலும் குறையாமலும் இருக்க வேண்டும் என்கிறார். பசிப்பினி மருத்துவர் மணிமேகலை கையில் அமுத சுரபியை ஏந்தி பசித்தவர்களுக்கெல்லாம் சோறிட்டு அவர்களின் பசிப்பினியை போக்கினார். இச்செய்தியை மண்டினி ஞாலத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோ உயிர் கொடுத்தோரே என்று உயிர் காக்கும் மருத்துவத்தை செய்தவர் மணிமேகலை. இவருக்கு முன்பே சங்க காலத்தில் சிறுகுடிக்கு சொந்தக்காரரான பண்ணன் இருந்தார். இவர் பசியுற்று வந்தவர்களுக்கெல்லாம் சோற்றை வாரி வாரி வழங்கியுள்ளார். அவருக்கு பசிப்பினி மருத்துவன் என்று பட்டம் கொடுத்தான் சோழன் கிள்ளிவளவன். இதனை சுட்டுகிறது ஒரு புறநானூற்று பாடல். இவர்களை தொடர்ந்து வாடிய பயிரை கண்டு இம்மருத்துவத்தை இடவிடாது செய்தவர் அருட்பிரகாச வல்லலாராவார். இந்திரலோகத்து அமிர்தமே கிடைத்தாலும் தாம் மட்டுமே உண்ணமாட்டார்கள் நம் முன்னோர்கள். தமிழர்களின் கலாச்சார சிறப்பே பசித்தவர்களுக்கு சோறிட்டு பிறகு தாம் உண்பதே. இதனை பார்த்தோன் மறியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது என்று கூறும் தமிழ்மறை. பெரும் பசி வயிற்று தீ யானை தீ என்ற நோய்கள் தீராத பசி தொடர்பான நோய்களாகவும் கூறப்படுகின்றன. சங்க இலக்கியம் தொடங்கி திருக்குறள் மணிமேகலை வரை பசியை பிணி அதாவது பசிப்பிணி என்றே குறிப்பிட்டுள்ளன. எல்லா இலக்கியங்களும் பசியை பிணி என்று ஏன் குறிப்பிடுகின்றன? ஆராய்ந்து பார்த்தால் நோய் என்ற சொல்லுக்கும் பிணி என்ற சொல்லுக்கும் மிக பெரிய வேறுபாடு உண்டு. இந்த நோய் விருந்தாளி போன்றது, அவ்வப்போது வரும் போகும். விருந்தும் மருந்தும் 3 நாள்தானே. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று பாடியவன் பாரதி. அவன் அனுபவித்த பசிக்கொடுமைதான் அவனை மகாகவியாக்கியது. அவனே தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்று ஒரு போராளியைப் போல பாடுவதை என்ன சொல்ல. மருந்து என்பது உடல் நோய்களை தடுப்பது. இதை திருவூலர் மறுப்பது உடல் நோய் மருந்தனல் ஆகும், மறுப்பது உளநோய் மருந்தனல் ஆகும், மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப மறுப்பது சாவை மருந்தனல் ஆகும். உடல் உள்ள நோய்களை நோக்கி உயரக் காப்பது உணவாகிய மருந்து. அதனால்தான் உடல் நோய்க்கு மருந்து கோர வந்த திருவள்ளுவர் மருந்து என்ற அதிகாரத்தில் 6 குறட்பாட்களில் உணவை பற்றி பேசுகிறார். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்கிறார். உணவு வழங்கி அப்பசியை போக்குபவரை தவமுனிவர்களை விடவும் மேலானவர்கள் என்பார். நெற்பல பொலிக பொன் பெரிது சிறக்க விளைக வயலே அருக இரவலர் பால் பல ஊறுக பகடு பல சிறக்க பசி இல்லாகுக பிணிசே நீங்குக வேந்து பகி தணிக யாண்டு பல நந்துக நரமணி சிறக்க அல்லது கெடுக அரசமுறை செய்க களவில்லாகுக நன்று பெரிது சிறுக்க தீதில்லாகுக மாறி வாய்க்க வளனணி சிறக்க என்கிறது 5 பாடல். ஆனால் பிணி என்பது பிறப்பு முதல் இறப்புவதை நம் உடலை பிணித்து கொண்டிருப்பது. இந்த பசிப்பிணி போக்க

0: நம்மாலான உதவியை செய்வோம், நல்வாழ்வு வாழ்வோம்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் 7:15 தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda வலியுறுத்தியுள்ளார். தென் அமெரிக்க நாடான பெருவில் சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 உயிரிழந்துள்ளனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். நடப்பாண்டுக்கான முதல் தவணை தொகையாக 7 மாநிலங்களுக்கு மொத்தம் 2,117 crore நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்திற்கு 45 crore, அசாமிற்கு 379 crore, குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு தலா 500 crore நிதியுதவி வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பருவமழை காரணமாக ஏற்படும் வெள்ளப்பெருக்கு குறித்து மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 7 மாநிலங்களில் இமாச்சல பிரதேசம், ஒடிசா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களுக்கு ஏற்கனவே நடப்பாண்டிற்கான முதல் தவணை தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் சாரதி திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான நடைமுறைகள் குறித்து அவரது தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மருத்துவர்கள் சுகாதார சேவைகளில் கவனம் செலுத்துவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு உதவிடும் வகையில் இந்த சாரதி திட்டம் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகளுக்கு பயிற்சி பெற்ற இளம் தன்னார்வலர்களை மேம்படுத்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக திரு நட்டா கூறினார். உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு சைதோ பக்தியோர் 4 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவரது இந்த பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோரை சந்தித்து பேசுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் நடைபெறும் இந்தியா உஸ்பெகிஸ்தான் வர்த்தக மன்ற கூட்டத்திலும் திரு சைதோ பக்தியோர் பங்கேற்க உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தப் பணிகளின் ஒரு பகுதியாக இதுவரை 85,81,920 படிவங்கள் பெறப்பட்டுள்ளதாக தில்லி தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் வாக்காளர்களை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலுக்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இப்பணியில் 13,000 அதிகமான வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த படிவங்கள் வழங்கும் பணி அடுத்த மாதம் 8 வரை நடைபெறும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில்

0: மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தென் அமெரிக்க நாடான பெருவில் நாஸ்கா நகர் அருகே நேற்று சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சுற்றுலா செல்வதற்காக பயன்படுத்தப்படும் இந்த விமானத்தில் 11 பயணிகள் மற்றும் 2 விமானிகள் பயணம் செய்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிஸ்கோ விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சில நிமிடங்களுக்குள் அந்த விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாகவும் விபத்திற்கான காரணம் கண்டறியப்படவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் பகுதியில் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு திரும்பும் வரை அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் மேற்கு ஆசியாவில் உள்ள இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு சொந்தமான எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. குவைத்தில் உள்ள எரிசக்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தப்படும் ட்ரோன் தாக்குதலை வானிலேயே இடைமறித்து அழித்ததாக குவைத் தெரிவித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 21 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் வெடிப்பொருட்களை கொண்டு வந்ததாக அந்நாட்டு செய்தி முகமைகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், குஜராத், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தெலங்கானா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அரபிக்கடல் பகுதியில் இம்மாதம் 3 தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோட்டயம், இடுக்கி, மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலத்தில் உள்ள 5 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 65 நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு 1400 அதிகமான மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவிக்கிறார். கனமழை காரணமாக பம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளதால் சபரிமலைக்கு செல்லும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 3 தேதி வரை பயணத்தை ஒத்திவைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஸ்காட் டன்கன், ஸ்வீடனின் ஆடம் ஹைனோன் இணையை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றியது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கலும், 60 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் சிவாச்சும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரியும், 60 கிலோ எடைப்பிரிவில் பிரியா கங்காசும், 70 கிலோ எடைப்பிரிவில் அருந்ததி சௌத்ரியும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும், 5,000 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்று குல்வீர் சிங் சாதனை படைத்துள்ளார். பாரா ஆடவர் குண்டு எறிதலில் இந்தியாவின் சோமன் ராணா வெள்ளிப்பதக்கமும், சுபம் ஜியால் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இதுவரை இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4 இடத்தில் உள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் தோய் லிங்கை எதிர்கொள்கிறார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டி அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நேற்று தொடங்கியது. அசாம் மாநிலத்தின் கலாச்சார மரபுகளை எடுத்துக்காட்டும் வகையில் கண்கவர் நிகழ்ச்சிகளுடன் இப்போட்டி தொடங்கியது. இந்த போட்டியை ராணுவமும் அசாம் மாநில அரசும் இணைந்து நடத்துகின்றன. முதலாவது போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 6-0 என்ற கோல் கணக்கில் போடோலாந்து அணியை வென்றது. தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி டாக்காவில் நவம்பர் 4 தேதி தொடங்கி 17 தேதி வரை நடைபெறவுள்ளது. நவம்பர் 5 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்திய அணி மாலத்தீவு அணியையும், 11 தேதி நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் அணியையும் எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார்.

0: தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். தென் அமெரிக்க நாடான பெருவில் சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 7:25. ஆகாஷ்வாணி
2: வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: ஆக்சுவலி தாய்ப்பால் கொடுக்கறது இந்த முறையில் தான் கொடுக்கணும், இவ்வளோ மணி நேரத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரூலாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஒரு குழந்தைக்கு தேவை வேறு வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஒரு தாய்க்கு எப்படி கொடுக்க முடியுமோ அதுவும் சில மாற்றங்கள் வரலாம். பட் ஜென்ரலாக குழந்தை பிறந்த உடனே அட்லீஸ்ட் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்க சொல்லுவோம். ஒருவேளை குழந்தை 1/4 மணி நேரத்துலையோ 1 மணி நேரத்துலையோ கேட்டுதுன்னா கொடுக்கறதில் தப்பில்லை. ஆனால் பிறந்த குழந்தைக்கு முதல் 1 வாரத்துக்குள்ளே அட்லீஸ்ட் 1-2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மதரை ஃபீட் பண்ண சொல்லுவோம். இது ஏன்னா முதல்ல வர 4-5 நாட்களில் அவ்வளோ தாய்ப்பால் வராது. இப்போ குழந்தை பிறந்த உடனே நிறைய பால் வருங்கிறது கிடையாது. ஒரு ஃபஸ்ட்டு 24 மணி நேரம், 48 மணி நேரம் ஆனப்புறந்தான் மில்க் ஓட குவான்டிட்டி அளவு ஜாஸ்தியாகும். அதனால் அப்படி சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு நன்னா அந்த தாய்ப்பால் கொடுக்கறது, குழந்தையோட அந்த தாய்ப்பால் கொடுக்கிற சைக்கிள்னு சொல்லுவோம், அதெல்லாம் செட் ஆயிடுச்சுன்னா 4 மணி நேரம் கூட வெயிட் பண்ணலாம். பட் சில சமயம் குழந்தைகள் வந்து அடிக்கடி கேட்கும், அது வந்து கிளஸ்டர் ஃபீடிங்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி குடிக்கும், அதுக்கப்புறம் 4-5 மணி நேரம் தூங்கும். ஸோ இந்த இப்படி தான் கொடுக்கணும், இந்த முறையில் தான் கொடுக்கணுங்கிறது ஒரு ரூலாக நம்ம சொல்ல முடியாது. பட் இன் ஜென்ரல் அட்லீஸ்ட் 2-3 hours ஒன்ஸ் கொடுக்கறது நல்லது. குழந்தை பிறந்த உடனே மோஸ்ட் காமன், இப்போ முதல் 2-3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க இல்லையா, ஸோ நம்ம ரூமுக்குள்ளே போனோன்னா முதல்ல இப்போ தாயாக இருக்கிற அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, கூட இருக்கிறவங்க பாட்டி அவங்க எல்லாம் வந்து அத்தை யார் இருக்காங்களோ சொல்லுவாங்க, குழந்தை ரொம்ப அழுது டாக்டர், தாய்ப்பாலே பத்தலை. ஸோ இந்த தாய்ப்பாலே பத்தலை அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, முதல் யூஸ்வலாக குழந்தையோட எடை எப்படி கூடுறது இதுதான் நம்ம, இதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் முதல் 3-4 நாட்களில் எல்லா குழந்தைக்கும் எடை குறையும். கிட்டத்தட்ட 200 கிராம் கிட்ட ஒரு நரமாச குழந்தைக்கு குறையலாம், 150-200 கிராம். அதனால முதல் 4-5 நாளில் எடை ஏறுறத வச்சுட்டு நம்ம தாய்ப்பால் பத்துறதுன்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து குழந்தை வந்து எவ்வளோ வாட்டி யூரின் போகிறது, ஸோ 4-5 வாட்டி 6 வாட்டி அந்த நாப்பி சேஞ்ச்னு சொல்லுவோம், அப்போது தாய்ப்பால் பத்துறது. ஸோ குழந்தை வந்து டீஹைட்ரேட் ஆகலை, நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்குது, சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு மோஸ்ட் டைம்ஸ் தூங்கிறது, ஃபைனலி வெயிட் கெயின் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் தாய்ப்பால் பத்துறதுன்னு சொல்கிறதுக்கு அறிகுறி. குழந்தை அழறது அதனால் தாய்ப்பால் பத்தலை அப்படிங்கிறது ரொம்ப காமன் க்வெஸ்சன். அது ஆக்சுவலி எப்போவுமே கரெக்ட் கிடையாது. ஏன்னா ஒரு பிறந்த குழந்தைக்கு வேறு ஒரு விதத்துலேயும் எனக்கு வந்து வலி இருக்குது, இல்லை எனக்கு வந்து இது கேஸ் போர் காலிக்னு சொல்லுவோம், கேஸ் பாஸ் பண்ணுறதுனால கோல்டாக இருக்கிறதுனால அழும். ஸோ அழறது எல்லாமே தாய்ப்பாலுக்காக கிடையாது. பட் ஆப்வியஸ்லி பால் பத்தலைனாலும் குழந்தை அழும், அதனால நம்ம அதை மட்டும் வச்சுட்டு சொல்ல முடியாது. இந்த மற்ற விஷயங்களை வச்சு தான் நம்ம பத்துறதா இல்லையான்னு சொல்ல முடியும். தாய்மார்களுக்கு தாய்ப்பால் அதிகமாக வரும், சில பேருக்கு கொஞ்சம் கம்மியாக வரலாம். விசிபிளாக நீங்கள் சொல்கிற மாதிரி எப்போவுமே பால் சுரக்கின்னு இருக்கும், ஒரு பக்கம் கொடுக்கும்போது இன்னொரு பக்கம் ஒழுகும். அப்போ அவங்களுக்கு வந்து ஓ எனக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறது அவங்க உணர்வாங்க. ஆனால் சில பேருக்கு அந்த மாதிரி சொட்டாது. இப்போ ஒரு குழந்தை ஆனாலும் குழந்தை குடிக்கும்போது அதுக்கு வேண்டிய பால் கிடைக்கும். ஏன்னா குழந்தை சக் பண்ணும்போது எவ்வளோ பால் அதுக்கு கிடைக்கிறதோ, நம்ம ஜஸ்ட் அழுத்தி பார்த்தா வருது வரலைங்கிறத வச்சுட்டு குழந்தைக்கு இவ்வளோதான் கிடைக்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேருக்கு ஜாஸ்தி

0: ஜாஸ்தி நிறைய விஷயங்கள்ல ரெண்டு பேருக்கு நடுவுல வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா, அது அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஒத்தொத்தரோட அந்த உடம்பு வாகுனால எவ்வளவு தாய்ப்பால் வருதுங்கிறது வித்தியாசப்படும்.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
3: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
4: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
5: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
6: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.
7: மத்தியிலே 720 கிலோ ஹெர்ட்ஸில் சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளார் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
8: ஒரு பெரிய சிந்தனையாளர் இருந்தார். அவர் ரஷ்யாவில் இருந்தார். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் பேர் ஓஸ்பென்ஸ்கி. உலகின் மிகச்சிறந்த மூன்று புத்தகங்களில் ஒன்று இவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. அப்பேற்பட்ட எழுத்தாளர். அந்த காலத்தில் குருஜீஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் இருந்தார். ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர். இவரை தேடி அந்த எழுத்தாளர் வந்தார். ஐயா, உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்டு விளக்கம் பெறலாம்னு வந்திருக்கிறேன்னார். உடனே அந்த பெரியவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு வெற்று காகிதத்தை எடுத்தார், அவர்கிட்ட கொடுத்தார். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. நாம் ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கு முந்தி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும்னார். என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னார் அவர். இந்த காகிதத்தில் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, தெரியாததெல்லாம் என்ன அப்படிங்கிற பட்டியலை எழுதிக்கிட்டு வாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி நாம் ரெண்டு பேரும் உரையாடலாம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை பற்றி நாம் பேசி பிரயோஜனம் இல்லை, தெரியாததை பற்றி பேசினா தான் உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னார். இவர் இப்படி சொன்னது அந்த எழுத்தாளருக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருந்தது. நாம் எப்பேற்பட்ட சிந்தனையாளர், நம்மளை போய் இவர் இப்படி எழுத சொல்கிறாரு அப்படின்னு நினச்சாரு. இருந்தாலும் அந்த பெரியவர் பேரில் இவருக்கு ரொம்ப மரியாதை, அதனால் அவர் கொடுத்த காகிதத்தை வாங்கிட்டு தனியாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தார். யோசிக்க ஆரம்பித்தார். முதல்ல யோசித்தார், கடவுளை எனக்கு தெரியுமா அப்படின்னு. கடவுளை பற்றித்தான் எனக்கு தெரியுமே தவிர கடவுளை தெரியாதுங்கிறது புரிஞ்சுது. அதனால் தனக்கு தெரிந்த ஒரு விஷயம் கடவுள் அப்படின்னு அவரால் குறிப்பிட முடியல. சரி, அடுத்தபடியே ஆத்மாவை பற்றி சிந்தித்தார். ஆத்மாவை பற்றித்தான் நமக்கு தெரியுமே தவிர ஆத்மா நமக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்கலை அப்படிங்கிறது புரிஞ்சுது. அதனால் ஆத்மாவையும் தெரிஞ்ச பட்டியலில் சேர்க்க முடியல. இப்படி ஒவ்வொன்றா அவர் யோசிக்க யோசிக்க எதுவுமே நமக்கு தெரியலங்கிறது அவருக்கு தெளிவாச்சு. நேராக எழுந்திரிச்சு அந்த பெரியவர்கிட்ட போனார். ஐயா, உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கிறதாக நினச்சேன். ஆனால் உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணுங்கிற ஆர்வத்தோடு தான் வந்தேன். ஆனால் நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு விடை காண முயன்ற போது எனக்கு எதுவுமே தெரியலங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். அப்படின்னா உலக புகழ்பெற்ற இவ்வளவு புத்தகங்களை உங்களால் எப்படி எழுத முடிஞ்சதுன்னு கேட்டார் பெரியவர். இவர் சொன்னார், ஐயா இப்போ தான் எனக்கு புரியுது. எனக்கு தெளிவில்லாத பல விஷயங்களையும் நான் எழுதியிருக்கிறேன். அவையெல்லாம் வெற்றும் வார்த்தை குவியல்கள்ங்கிறத நான் இப்போ உணர்கிறேன். வார்த்தைகளே அறிவு அப்படிங்கிற மயக்கத்திலேருந்து இப்போ நான் விடுபட்டுட்டேன். அறிவு துறையில் நான் ஒரு பூஜ்யம்ங்கிறது புரிஞ்சு போச்சு அப்படின்னார். இப்போ பெரியவர் சொன்னார், இப்போ தான் உங்களுக்கு உண்மையான அறிவு ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது. எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய அறியாமையை உணர ஆரம்பிக்கிறானோ அப்போது தான் அறிவின் தொடக்கத்தில் அடி எடுத்து வைக்கிறான் அப்படின்னார். அதுக்கு பிறகு என்னாச்சு தெரியுமா? இந்த எழுத்தாளர் சிந்தனையாளர் ஓஸ்பென்ஸ்கி புஸ்தகம் எதுவுமே எழுதலையாம். அதோட

0: தரான். நம்முடைய அறியாமை நமக்கு புரிய ஆரம்பிச்சுட்டதுன்னா நமக்கு அறிவு வளர ஆரம்பிச்சுட்டதுன்னு அர்த்தம். ஆனால் அது நமக்கு புரியறதில்லை, அதுதான் சிக்கல். ஒரு நண்பர் சொன்னார், சார் நான் எப்போ வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் போனாலும் திருடன் வந்து பூட்டை உடச்சி விட்றான், அதனால் இப்போ புத்திசாலித்தனமாக ஒரு காரியம் பண்ணிவிட்டு உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறேன்னார். என்ன செஞ்சுருக்கிறீங்கன்னு கேட்டேன். வீட்டை பூட்டாமலே வந்துட்டேன் அப்படின்னார்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். தன்னை அறிபவன் பிரபஞ்சத்தை அறிகிறான். அகத்தினை அறியாதவரை ஆனந்தம் தெரியாது.

0: மூத்த மருமகளே,
1: இது உனக்கு.
2: எதுக்கு இப்ப என்ன அவசரம்?
0: அட அம்மா சின்னவளே,
1: இது உனக்கு.
0: அப்புறம் இது என் பேத்திக்கு.
3: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
4: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்கள தான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
1: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
5: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராணக் கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301 இரண்டாவது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005,
0: தொலைபேசி எண் 0442915154449.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
0: ஆகஸ்ட் 18 தேதி.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 4 மணிக்கு ஆரா நாடகம் ஒலிபரப்பாகும். எழுதியவர் ஜி ரெஹானா சுல்தானா, அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். 4 மணிக்கு ஆரா நாடகம் இதே அலைவரிசையில். நேரம் காலை 7:55.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட அனந்த நாராயணன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். காலம் பொன் போன்றது. காலம் ஆக ஆக புது புது வியாதிகளும் வருது. விஞ்ஞான வளர்ச்சி அபரிமிதமா இருந்தாலும் அதற்கு சமமா நோய் நொடிகளும் நம்மளை தாக்கத்தான் செய்கின்றன. முன்னாலெல்லாம் ஏதாவது இருதயம் சம்பந்தமான நோய் வரும், எலும்பு நரம்பு சம்பந்தமான வியாதிகள் தான் இருந்தது. ஆனால் இப்போ புது புது வியாதிகள், உதாரணம் பாருங்க சர்க்கரை வியாதி. இந்த ஒரு வியாதியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம நாட்டில் 100 கணக்கான மருந்து நிறுவனங்கள், அப்புறம் 1000 கணக்கான மருத்துவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓர் 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வியாதியே இல்லை, புதுசாக வந்தது. அது சரி, அது என்ன சர்க்கரை நோய்? நமது உடம்பில் இன்சுலின் ஒழுங்காக சுரக்காது தான். சுரக்கலைன்னா ஊசி மூலம் செலுத்திக் கொள்கிறோம் செயற்கையாக. சர்க்கரை நோய்க்கும் நமது வாயில் சுரக்கும் உமிழ்நீருக்கும் தொடர்பு இருக்குங்கிறாங்க. உணவுடன் கலந்து செல்லும் உமிழ்நீர் தான் கணையத்திலிருந்து இன்சுலினை சுரக்க தூண்டும் இயற்கை மருந்து. அனந்த நாராயணன் ஐயா, உங்களுக்கு நினைவிருக்குமே சர்க்கரை நோய் என்பது எப்போது வந்ததுன்னு. இந்த உமிழ்நீர் என்ற இயற்கை மருந்தை நம் முன்னோர்கள் தாங்கள் உண்ணும் உணவுடன் அதிக அளவு எடுத்துக்கொண்டனர். ஐயா, நீங்கள்லாம் வாழ்வதற்காக உணவு உண்டவர்கள். இந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படி இல்லையே, ஏதோ மிஷின் கணக்கால வாழ்க்கையை கடத்திக்கிட்டு இருக்கிறோம். பொறுமையா அமைதியா பொறுப்புடன் முன்னோர்கள் உணவறிந்தனர். அதனால் அவர்கள் சாப்பிடும் உணவுடன் உமிழ்நீர் அதிக அளவு கலந்து வைத்துக்குள்ள போனது. கூடுதலாக உமிழ்நீரை சுரக்க செய்வதற்காக கொஞ்சமா ஊறுகாயை எடுத்துக்கிட்டாங்க. அதே போல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 1:30 முன்னால், சாப்பிட்ட பிறகு 1:30 கழித்து கடலை மிட்டாய், வெல்லம், பனங்கற்கண்டு, பனங்கருப்பட்டி, இதில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கிட்டாங்க உமிழ்நீர் சுரப்பதற்கு. தூண்டல் துலங்கல் என்ற விதியின்படி உமிழ்நீர் என்ற தூண்டுதலால் இன்சுலின் என்ற துலங்கல் சுரக்கிறது. இப்போது ரொம்ப வேகமான காலகட்டமாக இருக்குது. வேகமான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். போட்டியான உலகமும் இது. அதற்காகவே சாப்பிடுறதுலையும் வேகம் அதிகரிச்சிடுச்சு. ஆற அமரன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது போலெல்லாம் சாப்பிடுற வேலை நடக்கிறதில்ல. வாழ்க்கைக்கான சாப்பாடு என்ற மனநிலை மாறி சாப்பிடுவதும் ஒரு வேலையாயிடுச்சு. உணவை ருசித்து ரசித்து உமிழ்நீர் கலந்து சாப்பிடாமல் மருந்து மாத்திரையை முழுங்குற மாதிரி உணவையும் வாயில போட்டு முழுங்குறோம். நாம் முழுங்கும் உணவில் உமிழ்நீர் இல்லாததால் அந்த உணவுக்கு இன்சுலின் சுரக்காது. உணவில் உள்ள குளுக்கோஸ் கிளைக்கோஜனாக மாறாமல் அது சர்க்கரையாகவே இரத்தத்தில் தங்கிடும். நாளடைவில் அது சர்க்கரை நோய் என்று அழைக்கப்படும் நீரிழிவு நோயாக மாறிடுது. சர்க்கரை நோய்க்கு நல் மருந்தா நம் வாயில் சுரக்கும் உமிழ்நீரை சொல்கிறாங்க. அனந்த நாராயணன் ஐயா, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம். சிலர் இன்னும் 2 வேளை கூட சேர்த்து சாப்பிட்றாங்க. எப்போ சாப்பிட்டாலும் ஒவ்வொரு கவளம் உணவு கூடவும் உமிழ்நீர் சுரந்து கலந்து சாப்பிட பழகிக்கணும். நாம் குடிநீர் அல்லது தேநீர் அருந்தினால் கூட உமிழ்நீர் கலந்து தான் வயிற்றுக்குள்ளே அனுப்பணும். அப்படி சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். அதுபோல நம்ம மாநிலத்துக்கே உரிய பழைய சாதம், இதை தினமும் காலை வேளையில் சாப்பிட்டால் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா? தற்கால நவீன உணவு வகைகளால் குடலுக்கு கிடைக்க வேண்டிய தாது, இரும்பு, நார்ச்சத்து மட்டுமில்லாமல் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களும் கிடைக்காத காரணத்தால் மலச்சிக்கல், தூக்கமின்மை, செரிமான கோளாறு, மன அழுத்தம், இப்படி பல பிரச்சனைகள் நம்மை நாடி வருகின்றன. இவற்றையெல்லாம் தடுப்பது நம்ம கையில் தான் இருக்கு. உணவே மருந்து, மருந்தே உணவு. உமிழ்நீர் உயிர் நீர், மறந்துட வேண்டாம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் மதியாலை 820 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை. புத்தம் புது காலையில் ஒழித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து நாம் கேட்கலாம் அரண்மனை 4 திரைப்படத்தில் மீனாட்சி இளையராஜா பாடியிருக்கும் பாடலை.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில்

0: உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும். குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
1: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.
2: திரைக்கானத்தில் அடுத்து நாம் கேட்கலாம் தெய்வ திருமகள் திரைப்படத்தில் ஹரிச்சரன் பாடியிருக்கும் பாடலை.

0: நேர்களின் இனிய நினைவிற்கு இந்த அலைவரிசையில் இன்று மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம் சூர்யா இசைப்பள்ளியின் சிறப்பு குழந்தைகள் வழங்கும் தேசபக்தி பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். இன்று மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம்.
1: அவ விளையாடிட்டு இருக்கா?
2: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
2: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
2: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன கொடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
0: திரைகானத்தில் நிறைவாக கேட்கலாம் டாடா திரைப்படத்தில் சத்யநாராயணன் பாடியிருக்கும் பாடலை.

0: திரைகானம் நிறைவு பெற்றது. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் ஷகுன் சோப்ரா. தி ஹெட்லைன்ஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர

ஓமனப்பண்ணே படத்திற்காக சிந்தூரி குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். இனி உயிரே படத்திற்காக அபே வந்தனா ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல்.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்வளவு பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் அடுத்து முதல் நீ முடிவும் நீ படத்திற்காக சித் ஸ்ரீராம்

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராணக் கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர், தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4 கீழ் 1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442415154.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
0: ஆகஸ்ட் 18
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து சித் ஸ்ரீராம் பாடிய பாடல் மாரா படத்திற்காக.

மீண்டும் திரை இசை பாடல்கள் இதே அலைவரிசையில் காலை 10 மணிக்கு முத்துச்சிதறலில். இத்துடன் இன்றைய புத்தம் புது காலை இனிது நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேர்களே.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று தஞ்சாவூர் கே பி சிவானந்தம், சாரதா சிவானந்தம் ஆகியோரின் வீண இசை கேட்கலாம். தஞ்சை கே பி சிவானந்தம் 1900

பதினேழாம் ஆண்டு பிறந்தார். இவர் புகழ்பெற்ற தஞ்சை நால்வர் எனப்படும் பொன்னையா, சின்னையா, சிவானந்தம் மற்றும் வடிவேலு ஆகியோரின் பரம்பரையை சார்ந்தவர். இவர் சிறுவயது முதற்கொண்டே கர்நாடக சங்கீதம் பயிலத் தொடங்கினார். தஞ்சை கே பி சிவானந்தம் அவர்கள் முதலில் தமது பாட்டனார் பந்தநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடமும், தமது தந்தை பொன்னையா பிள்ளை அவர்களிடமும் முறைப்படி வாய்ப்பாட்டு இசை பயின்றார். பின்னர் தேசமங்கலம் சுப்பிரமணிய ஐயரிடமும் கோமதி சங்கர் ஐயர் அவர்களிடமும் வீணை இசை கற்றார். இவருடைய மூதாதையர்களான தஞ்சை நால்வர் முத்துசுவாமி தீட்சிதரிடம் கர்நாடக சங்கீதம் கற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் கே பி சிவானந்தம் அவர்கள் தமது மனைவி சாரதா சிவானந்தம் அவர்களுடன் நாடெங்கும் பல இடங்களில் வீணை கச்சேரிகள் செய்துள்ளார். சிவானந்தம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கர்நாடக சங்கீத பிரிவிற்கு தலைவராக பணியாற்றியுள்ளார். பிறகு இசைக்கல்லூரியில் வீணை பேராசிரியராக பணியாற்றினார் என்பது சிறப்புக்குரியது. இவருடைய சங்கீத தொண்டிற்கு பாராட்டும் விதமாக இவருக்கு தமிழக அரசு கலைமாமணி விருதினை கொடுத்து சிறப்பித்தது. இன்றைய நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் கே பி சிவானந்தம் அவர்களும் சாரதா சிவானந்தம் அவர்களும் தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை சாகித்யங்கள் சிலவற்றை வீணை இசையில் வழங்குகிறார்கள். தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி, ராமப்ரியா ராகத்தில் சாகித்யம், ஆதிதாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் கே பி சிவானந்தம், சாரதா சிவானந்தம் ஆகியோரின் வீண இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் பொன்னையாப்பிள்ளை சாகித்யங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீ சரி சாட்டி, கல்யாணி ராகம், ரூபக தாளம்.

0: இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை தஞ்சாவூர் கே பி சிவானந்தம், சாரதா சிவானந்தம் ஆகியோரின் வீண இசை ஒலிபரப்பாயிற்று. தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.

நேரம் 10 மணி. முத்துச்சிதறல் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கிறது பி. சுஷீலா பாடியுள்ள பாடல், உழைக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மத்தியில் 720 கிலோஹெட்ஸில் வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சி. அடுத்து ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷிலாவின் குரல்களில் வீடு வரை உறவு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

ஒலித்த பாடலின் படம் நீ ஒரு மகாராணி. அடுத்து ஒலிக்கிறது மிட்டாய் மம்மி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். பாடியுள்ளவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா ஆகியோர்.

இதயமலர் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது பி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது எம் எஸ் விஸ்வநாதன், எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல், படம் முத்தான முத்தல்லவோ.

அடுத்து ஒலிக்கு போகும் பாடலை பாடியுள்ளவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா ஆகியோர். படம் மன்மத லீலை.

முத்துச்சிதறல் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒழிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரல்கள். படம் காலங்களில் அவள் வசந்தம்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதலாவதாக யாரோ எழுதிய கவிதை திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சுந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து விக்ரம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், கங்கை அமரன், எஸ்பி சைலஜா, சித்ரா ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

96 திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் பாடியுள்ள பாடல் கேட்டீர்கள். தென்சுத்தம் நேரத்தில் அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல் விடுதலை திரைப்படம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458 044-249-8-6458
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

நேயர்களின் நினைவிற்கு சங்கீத சாரல் நிகழ்ச்சி இன்று மதியம் 12:10 இடம்பெறும். இதில் சுபத்ரா ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். வி.வி. ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். தேன் சிந்தும் நேரத்தில் அடுத்து பிள்ளை நிலா திரைப்படத்திற்காக பி. ஜெயச்சந்திரன் குழுவினர் பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 12 மணி.
1: நம்ம டெசர்ட் வந்தாச்சு, ஆனா இன்னும் நம்ம சாம்பியன் வரல.
2: பில் பே பண்றதுக்கு முன்னாடி வந்துருவாளே.
1: சோ கேர்ள்ஸ், என்ன நடக்குது?
3: பில் போடுறாங்க.
2: சரி, உன் கார்டை கொடு.
1: பின் என்ன?
4: RBI சொல்லுது, உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்களே, இதே அலைவரிசையில் அடுத்து ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சுபத்ரா ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விவசாயிகளுக்கான சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற வேளாண் அலுவலர் டி ஜெயராமன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஆர் வேல்முருகன். 2:15 திரைகாணம். 2:40 இசைப்பயிற்சி. ஆசிரியர் பி கிருஷ்ணமூர்த்தி, மாணவி ஷோபா மற்றும் ஸ்ரீராம். மாணவி ஷோபா ஸ்ரீராம். எந்நேரமும் ஒரு காலை தூக்கி, தோடி ராகம் ஆதித்தாளம்,

மாரிமுத்தாப்பிள்ளை முதல் பகுதி. 2:55 வானிலை, 3 மணிக்கு விடுமுறை விருப்பம், தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 4 மணிக்கு ஆரா நாடகம் இடம்பெறும். எழுதியவர் ஜி ரெஹனா சுல்தானா அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். 5 மணிக்கு குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் சூர்யா இசைப்பள்ளியின் சிறப்பு குழந்தைகள் வழங்கும் தேசபக்தி பாடல்கள். மாலை 5:30 கிராமிய தென்றல், ஏ செல்வராஜ் குழுவினர் வழங்கும் நலதங்காள் சரித்திரம் தோர்பாவை கூத்து. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரைகானம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ஆர் சிவகுமார். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். அண்மையில் வேலூர் மாவட்டம் தேவரிஷி குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் நிலத்தடி நீர் மேம்பாட்டு திட்ட தொடக்க விழாவின் வானொலி தொகுப்பு. 8:05, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகாணம். 10 மணிக்கு ரவி வாஷ்டிய அகில பாரத சங்கீத சபா. சுதாகர் தேவ்லே வழங்கும் கயால்.

நேயர்களே, 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் டாக்டர் எம் லலிதா, எம் நந்தினி ஆகியோரின் வயலின் இசை கேட்கலாம். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் ராஜாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். பரூர் எம் கே ஆனந்தலட்சுமி அவர்கள் வயலின், சேலம் எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம்.

சங்கீதசார நிகழ்ச்சியில் சுபத்ரா ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். அடுத்து ராமச்சந்திர பிரபு என தொடங்கும் சுவாதி திருநாள், சிந்து பைரவி ராகம் ஆதித்தாளம்.

இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சுபத்ரா ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கேரளா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதை பழக்கமில்லாத இளைஞர்கள் இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு இயக்கம் நாடு முழுவதும் 100 வாரங்கள் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் பழக்கத்தினால் குடும்பம் மற்றும் தனிநபர் வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக பிரதமர் கூறினார். போதைப்பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். குடும்பத்தினர் மட்டுமின்றி மருத்துவர்களும் இதற்காக முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஆசிரியர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் 28,000 இடங்களில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 1 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மை பாரத், நாட்டு நலப் பணியினர், பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள், இளைஞர் மன்றத்தினர், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் இதில் கலந்து கொண்டனர். போதை பழக்கம் இல்லாத இந்தியாவை உருவாக்க சைக்கிள் பயிற்சி மிகவும் முக்கியமானது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் கலந்து கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 84வது வாரமாக இந்த சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஞாயிறும் 1 மணி நேரம் சைக்கிள் பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை

0: அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஆய்வு செய்தார். வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த நுழைவுத் தேர்வு நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சத்ரபதி சம்பாஜி நகரில் இந்திய பருத்தி நிறுவனத்தின் விழாவில் உரையாற்றிய அவர், ஊரக பொருளாதாரத்தில் பருத்தி விவசாயம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். கடந்த நிதியாண்டில் இந்திய பருத்தி நிறுவனம் 522 லட்சம் குவிண்டால் பருத்தியை கொள்முதல் செய்ததாக அமைச்சர் தெரிவித்தார். இதன் மூலம் 24 லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் 41,530 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 7% அதிகரித்துள்ளதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காலி வெங்கையாவின் 150வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திர போராட்ட வீரரும் காந்தியவாதியுமான பிங்காலி வெங்கையாவின் நாட்டின் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், பிங்காலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி நாட்டின் பெருமையை பறைசாற்றுவதாக தெரிவித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிங்காலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி மூலம் மக்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6,307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் சாரு சின்ஹா, காவல்துறையும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறினார். 620 காவல்துறையினர் இந்த பணியில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்தார். ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள், கோவில்கள், தேநீர் கடைகள், கட்டுமான பணி நடைபெறும் இடங்களிலிருந்து இந்த சிறுவர்கள் மீட்கப்பட்டதாக அவர் கூறினார். 5,892 சிறுவர்களும் 415 சிறுமியரும் மீட்கப்பட்டுள்ளதாக சாரு சின்ஹா தெரிவித்தார். இது தொடர்பாக மாநிலத்தில் 1,705 வழக்குகள் பதிவு செய்து 1,710 பேரை கைது செய்துள்ளதாக தெலங்கானா காவல்துறை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத கட்டமைப்புகளை முற்றிலும் ஒழிக்க அந்நாடு முன்வர வேண்டும் என்று அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு வினய்மோகன் குவாத்ரா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில், தீவிரவாதத்தை ஒழித்தால் மட்டுமே இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேம்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதி ஒப்பந்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு வினய்மோகன் குவாத்ரா அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் சீனாவைச் சேர்ந்தவர்களுக்கான விசா நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பெய்ஜிங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி, அடுத்த வாரம் முதல் இந்த நடைமுறை செயல்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்தார். சீனாவில் இந்தியர்களின் கலை நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். அந்நாட்டில் பணிபுரியும் இந்தியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விக்ரம் துரைசாமி தெரிவித்தார். கேரளத்தில் இடுக்கி, கோட்டயம், மலப்புரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 1,500க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். 65 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு 100க்கணக்கானோர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் நீரில் மூழ்கி இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. கோட்டயம், பாலா, ராணி உள்ளிட்ட இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பம்பா, மீனாச்சலார், பெரியாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஒடிசாவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.

0: அன்சுபா ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மகாநதி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதை அடுத்து கட்டாக், பூரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி வெள்ள நிவாரணப் பணிகளை கண்காணிக்க 4 அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மழை வெள்ளத்தால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத், ராஜ்கோட் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பருவமழை குஜராத் பகுதியில் தொடங்கியதை அடுத்து மார்பி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நர்மதா அணை 75% அளவிற்கு நிரம்பியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சூறாவளி காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீது ராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பல்வேறு மேற்காசிய நாடுகளின் வேண்டுகோளை ஏற்று அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்கு ஈரான் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தப் போவதாக அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனையடுத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தவுள்ளதாக ஈரான் எச்சரித்துள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-16 என்ற செட் கணக்கில் வியட்நாமின் துயிலின் நியூகனை தோற்கடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6,307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கேரளா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50, 10:00. ஆகாஷ்வாணி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் இன்று தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை முதல் வரும் 5 தேதி வரை குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் இன்று தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை முதல் வரும் 5 தேதி வரை தெற்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளுக்கான மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரளா, கர்நாடக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை முதல் வரும் 5 தேதி வரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். நேர்களே, 101.4 எஃப்எம் ரெயின்போவில் இன்றிரவு 7 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டூ சிட்டி, வேலூர் மாவட்டம் சீக்கராஜபுரம் கே பிரதீபன் அவர்களுடன் வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துதல் குறித்த நேர்முகம் இடம்பெறும். 100.1 எஃப்எம்

கோல்டில் இன்று பிற்பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் டாக்டர் எம் லலிதா, எம் நந்தினி ஆகியோரின் வயலின் இசை கேட்கலாம். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் ராஜாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். பரூர் எம்கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், சேலம் எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். இரவு 9:30 அகில பாரத உரைச்சித்திரம் ஹிந்தியில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்களே, இதே அலைவரிசையில் இன்று பிற்பகல் 2:40 இசை பயிற்சி நிகழ்ச்சியில் ஆசிரியர் பி கிருஷ்ணமூர்த்தி, மாணவி ஷோபா ஸ்ரீராம் வழங்கும் எந்நேரமும் ஒரு காலை தூக்கி, தோடி ராகம் ஆதிதாளம், மாரிமுத்தாப்பிள்ளை வழங்கும் முதல் பகுதி. 2:55 வானிலை, 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 4 மணிக்கு ஆரா நாடகம் இடம்பெறும். எழுதியவர் ஜி ரெஹனா சுல்தானா அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். 5 மணிக்கு குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் சூர்யா இசைப்பள்ளியின் சிறப்பு குழந்தைகள் வழங்கும் தேசபக்தி பாடல்கள். 5:30 கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் ஏ செல்வராஜ் குழுவினர் வழங்கும் நல்லதங்காள் சரித்திரம் தோர்பாவை கூத்து இடம்பெறும். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரைகானம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ஆர் சிவகுமார், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். அண்மையில் வேலூர் மாவட்டம் தேவரிஷி குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் நிலத்தடி நீர் மேம்பாட்டுத் திட்ட தொடக்க விழாவின் வானொலி தொகுப்பு, 8:05, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகாணம், 10 மணிக்கு ரவி வாஸ்ரிய அகில பாரத சங்கீத சபா, சுதாகர் தேவ்லே வழங்கும் கயால்.

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம் நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மாலை 5 மணிக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியில்

0: 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 6 மணிக்கு பக்தி பாடல்கள், 6:40 என் விருப்பம், 7:00 7:25 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் நிகழ்ச்சி இடம்பெறும். நேயர்களே, நாளை காலை இதே அலைவரிசையில் 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம்எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். நண்பகல் 12:10 சங்கீத சார நிகழ்ச்சியில் கொல்கத்தா எஸ் ஐஸ்வர்யா அவர்கள் வழங்கும் பாட்டு கேட்கலாம். வில்லிவாக்கம் எஸ் ரகுராமன் அவர்கள் வயலின், எம்எஸ்என் லக்ஷ்மி நரசிம்மன் அவர்கள் வழங்கும் மிருதங்கம். 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 2:40 ஹிந்தி பாடற்பயிற்சி, ஆசிரியர் நீலாவதி மேஹனி, மாணவர் பிரியம் பிரதீக்ஷா. 6:10 பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியில் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 7:10 மாவட்ட செய்திகள், கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் முருகேசன் அவர்கள். நேரம் 1 மணி ஆவதற்கு சில நொடிகள்.
1: பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் விவசாயிகளுக்கு எரிசக்தி மற்றும் தண்ணீர் பாதுகாப்பு வழங்குவதை நோக்கமாக கொண்டு 2019 மார்ச் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் பிரதமரின் விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டம். விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்தல், பண்ணை துறையில் டீசல் பயன்பாட்டை குறைத்தல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுகிறது. பிரதமரின் விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டம் விவசாயிகளுக்கு தங்கள் நிலங்களில் 2 மெகாவாட் திறன் வரை பரவலாக்கப்பட்ட தரை அல்லது ஸ்டில்ட் இணைக்கப்பட்ட சூரிய சக்தி அல்லது பிற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சார்ந்த மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்கலாம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மின் நிலையத்தை விவசாயிகள் தங்கள் சொந்த நிலத்தில் நேரடியாகவோ அல்லது விவசாய குழுக்கள், கூட்டுறவு சங்கங்கள், ஊராட்சிகள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள், தண்ணீர் பயன்படுத்துவோர் சங்கங்கள் ஆகியவற்றுடன் இணைந்து கூட்டாகவோ அல்லது மேம்பாட்டாளர் மூலமாகவோ நிறுவ முடியும். இந்த மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை மின்சார விநியோக நிறுவனங்கள் முன்பே நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தில் வாங்குகின்றன. விவசாயிகள் தங்கள் நிலத்தை குத்தகைக்கு விட்டால் அவர்களும் குத்தகை வாடகைக்கு தகுதியுடையவர்கள். மின்சார பகிர்மான நிறுவனங்களின் செயல்திறன் அடிப்படையிலான ஊக்கத்தொகை கொள்முதல் செய்த ஒரு யூனிட்டுக்கு 40 பைசா அல்லது நிறுவப்பட்ட தெருவில் 1 மெகாவாட்டிற்கு 6.6 லட்சம் ரூபாய் வரை, இதில் எது குறைவோ அந்த தொகை வணிக ரீதியிலான செயல்பாடு தேதியிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தனித்து இயங்கும் சூரிய ஒளி விவசாய பம்பு செட்டுகளை பாசனத்திற்காக நிறுவலாம். தனித்து நிற்கும் சூரிய சக்தி விவசாய பம்பிற்கு 30% நிதியுதவி மத்திய அரசாங்கம் வழங்குகிறது. இந்த திட்டத்தின் வாயிலாக 7.5 HP வரை திறன் கொண்ட தனித்த சூரிய சக்தி விவசாய பம்புகளையும், 7.5 HP வரை திறன் கொண்ட கிரிட் இணைக்கப்பட்ட விவசாய பம்புகளின் சூரிய சக்தி ஆகியவற்றை நிறுவ முடியும். 500 கிலோவாட் முதல் 2 மெகாவாட் வரையிலான சூரிய சக்தி அல்லது பிற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சார்ந்த மின் உற்பத்தி நிலையங்களை முக்கியமாக தரிசு அல்லது பயிரிட முடியாத விவசாய நிலங்களில் நிறுவலாம். விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக சூரிய சக்தியை மின் நிலையங்கள் பிளவுபட்ட முறையில், அதாவது சூரிய சக்தி பேனல்களை நிறுவுவதற்கான உயர்த்தப்பட்ட அமைப்பு நிறுவப்பட்டு பேனல்

0: வரிசைகளுக்கு இடையில் போதுமான இடைவெளி இருந்தால் இந்த திட்டத்தின் கீழ் விவசாய நிலங்களும் அனுமதிக்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் வாயிலாக அதாவது தனிப்பட்ட விவசாயிகள், விவசாய கூட்டுறவு சங்கங்கள், பஞ்சாயத்துகள், விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள், நீர் பயனர் சங்கங்கள் திட்டம் நிறுவப்பட்ட நிலம் அருகில் உள்ள துணை மின் நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டருக்குள் இருக்க வேண்டும். உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் உள்ளூர் மின்சாரம் விநியோகம் நிறுவனங்களால் வாங்கப்படும். விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தங்கள் தற்போதைய டீசல் மூலம் இயங்கும் விவசாய பம்புகளை 7.5 HP வரை திறன் கொண்ட தனித்த சூரிய சக்தி பம்புகளுடன் மாற்றலாம். 7.5 HP அதிகமான திறன் கொண்ட பம்புகள் அனுமதிக்கப்படலாம். இருப்பினும் வடகிழக்கு மாநிலங்கள், மலைப்பகுதி மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் தீவு யூனியன் பிரதேசங்கள் தவிர அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகளால் தலா 30% மானியம் வழங்கப்படும். மீதமுள்ள 40% விவசாயிகளுக்கு சூரிய சக்தி பம்பு நிறுவுவதற்கு முதலீடு செய்யப்பட வேண்டும். மேலும் இந்த திட்டம் பற்றிய தகவல்களை https://mnre.gov.in/solar/schemes வலைதள முகவரி மீண்டும் https://mnre.gov.in/solar/schemes வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் அல்லது 1800-1800-333-33 தொலைபேசி எண் மீண்டும் 1800-1800-333-33 கட்டணமில்லா எண்ணில் அழைக்கலாம். நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து.
2: This is Akashwani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi today said that as India moves towards becoming a Viksit Bharat, the nation's youth must be physically fit, mentally strong and full of self-confidence. Speaking on the launch of Nasha Mukt Yuva for Viksit Bharat Sankalp Abhiyan virtually in New Delhi today, Mr. Modi said young people should always stay away from drugs and embrace a healthy lifestyle.
3: Aaj hum sabhi jis abhiyan ke sakshi ban rahe hain, wo abhiyan व्यक्ति के लिए है, परिवार के लिए है, समाज के लिए भी है और सबसे बड़ी बात है ये राष्ट्र के लिए है. आज जब देश ने विकसित भारत का लक्ष्य तय किया है तो इसके लिए आवश्यक है देश का युवा तन से स्वस्थ हो, मन से स्वस्थ हो, आत्मविश्वास से भरपूर हो और ड्रग्स जैसी घातक आदत से हमेशा हमेशा दूर हो.
2: The Prime Minister added that the launch will mark the beginning of a 100-week nationwide Jan Bhagidari campaign against substance abuse. He said that weekly activities will be organized every Sunday across the country to promote awareness and encourage public participation in building a drug-free society. More than 1 crore youth from 28,000 locations across the country participated in the event. The participants included governors of states, chief ministers of states, Mai Bharat and National Service Scheme volunteers, as well as participants from schools, colleges, universities, youth clubs, NGOs and spiritual organizations. Indian Ambassador to the US Vinay Mohan Quatra has stressed that Pakistan must first dismantle the terror infrastructure that it has built if it wants India's cooperation on bilateral issues. Pakistan had recently convened a conference in Islamabad to protest India's decision to hold the Indus Waters Treaty in abeyance. In an article, Mr. Quatra criticized a former foreign minister of Pakistan for threatening war against India if Islamabad's demands on the Indus River system are not met. Ambassador Quatra stated that threatening war against India to distract from its internal problems has become a standard policy option for Islamabad. Uzbekistan's Minister for Foreign Affairs, Saidov Bakhti,

0: Premier Odilovich will undertake an official visit to India from today until the 5th of this month. According to the Ministry of External Affairs, during his visit, Odilovich will call on President Draupadi Murmu at the Rashtrapati Bhavan and also meet External Affairs Minister Dr. S. Jaishankar. He is also scheduled to attend a business forum in Delhi. Amid widespread havoc caused by heavy rain in Kerala, the India Meteorological Department has issued an orange alert for 12 districts of the state. 8 people have been reported dead, while 8 others remain missing in rain-related incidents. More than 5,792 people have been shifted to 209 relief camps opened in the affected areas. The drop in the rainfall intensity since yesterday has brought some relief. The IMD has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over Karnataka, Kerala, Mahi, Nagaland, Manipur, Mizoram, Tripura, Rajasthan, Sub-Himalayan West Bengal and Sikkim today. The IMD forecast heavy rainfall conditions over Delhi, Haryana, Punjab, Chandigarh, Uttarakhand, Himachal Pradesh, Jammu and Kashmir and Ladakh during the next 2 days. The weather agency has also advised fishermen not to venture into parts of the North Arabian Sea till tomorrow and few parts of the East Central Arabian Sea from the 3rd to the 6th of this month. In badminton, India's Tanvi Sharma claimed her maiden BWF World Tour title, defeating Vietnam's six-seeded Nguyen Thieu Linh to win the Taipei Open Super Women's Singles title today. The 17-year-old Tanvi became the youngest Taipei Open champion, surpassing Taiwan's Tai Tzu Ying. She is also the first Indian woman to win the title since Saina Nehwal in 2008. At the Glasgow Commonwealth Games, India's medal hunt enters the final day with judo and track cycling offering the last opportunities to add to the tally. Avtar Singh in the men's 100kg, Yash Ghangas in the men's plus 100kg and Ishroop Narang in the women's 78kg category will lead India's judo challenge. And that is the end of this news bulletin.
1: ये आकाशवाणी दिल्ली का इंद्रप्रस्थ चैनल है।
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 1:10.
3: ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு. இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற இளநிலை வேளாண்மை அலுவலர் டி ஜெயராமன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம்.
4: வணக்கம் சார், உங்களை பற்றி அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு. உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
5: என்னுடைய பெயர் டி ஜெயராமன். நான் 1971 கோவை வேளாண்மை கல்லூரியில் வேளாண்மை பொருளாதார பிரிவில் உதவி வேளாண்மை அலுவலராக பணியில் சேர்ந்து 2006 இளநிலை வேளாண்மை அலுவலராக பணி ஓய்வு பெற்று தற்சமயம் திண்டுக்கல் சின்னாளபட்டியில் ஏடிசி குடியிருந்து வருகிறேன்.
4: நல்லதுங்க சார். சார், உங்களுடைய சொந்த ஊர் எதுங்க சார்? அதாவது சொந்த ஊர், நீங்க உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பள்ளி பருவம்
5: கோவை பெரியநாயக்கன் பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயாவில் 2 வேளாண்மை பட்டை படிப்பு படித்துள்ளேன்.
4: நல்லதுங்க சார். திண்டுக்கல் உங்களோட பள்ளி படிப்பு, கோயம்புத்தூர்ல வந்து உங்களுடைய 2 பட்டய படிப்பு முடிச்சீங்க. சரி சார், உங்களுடைய குடும்ப பின்னணி, உங்க அப்பா அம்மா உங்களோட கூட பிறந்தவங்களா சார்?
5: என்னுடைய அப்பா ஒரு விவசாயி, என் அம்மாவும் கூலி வேலை செய்திருந்தார்கள். என்னோட 4 தம்பிகள், 2 சகோதரிகள்.
4: எந்த வருஷம் சார் நீங்க உங்களுடைய பட்டய படிப்பை முடிச்சீங்க?
5: 1968-70 படிச்சு முடிச்சுட்டு சார், என் அப்பா விவசாய வேலையில என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். அதற்கு பிறகு வந்து 71 எனக்கு வந்து கோவை வேளாண்மை கல்லூரியில் வேளாண்மை பொருளாதார பிரிவில் உதவி வேளாண்மை அலுவலராக பணியில் அமர்த்தப்பட்டேன்.
4: சார், உங்களுக்கு நினைவு இருக்கா முதல் முதலில் வந்து நீங்க அரசு வேலையில சேர்ந்த அந்த முதல் நாள், அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
5: இது சபரிமலை யாத்திரை போயிட்டு வீட்டுக்கு வர்றேன் சார். வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு வந்து இந்த பணியில் சேர்ந்ததற்கான அந்த ஆர்டரை வந்து எனக்கு கிடைக்குது சார். கிடைச்ச உடனே நான் உடனே வந்து கோயம்புத்தூர் போகின்ற அந்த போக்குவரத்து

0: செலவு கூட சூழ்நிலை சரியில்லாத சூழ்நிலையில உறவினர்களிட ஒரு கைமாத்தாக 300 ரூபாய் வாங்கி கொண்டு நான் கோயம்புத்தூர் சென்றேன்.
1: அரசு ஊழியரா இருந்து முதல் மாத சம்பளம் எவ்வளவு சார் வாங்கினீங்க, அது என்ன சார் பண்ணீங்க?
0: எனது முதல் மாத சம்பளம் 200 ரூபாய், அதில் 100 ரூபாய் எனது சொந்த செலவிற்கு, 100 ரூபாய் என் தந்தைக்கு வீட்டு செலவுக்காக அனுப்பி வைத்துள்ளேன்.
1: சரிங்க சார், இப்ப உதவி வேளாண் அலுவலரா வேலைக்கு சேர்ந்தீங்க.
0: ஆமா சார்.
1: அங்க உங்களுடைய வேலையுடைய தன்மை என்னவா சார் இருந்துச்சு, என்னென்னலாம் வேலை பார்த்தீங்க?
0: அதாவது அந்த வேளாண்மை பொருளாதார பிரிவில் சாகுபடி செலவினை கணக்கிடும் திட்டத்தில் பணிபுரி செய்யும் போது, அதாவது ஒரு தாலுகாவில் ஒரு 3 கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த கிராமத்தில் தங்கி இருந்து ஒரு 10 விவசாயிகளை தேர்வு செய்து அவர்களின் அன்றாட சாகுபடி செலவு என்ன ஆகிறது என்று அவர் பண்ணைக்கு சென்று நேரடியாக அதை நான் வந்து கணக்கெடுத்து தலைமையகத்துக்கு அனுப்பி

0: அன்ன கொடி.
1: சரிங்க சார், உங்களுடைய வேலைக்கு இடையில உங்களுடைய திருமண வாழ்க்கை, நீங்க எப்ப கல்யாணம் முடிச்சீங்க, உங்களுடைய குழந்தைகள் என்ன பண்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க சார்.
2: என்னுடைய திருமண வாழ்க்கை வந்து 1980 திருமதி ஜெயமல்லி அவர்களுடன் எனக்கு திருமணம் நடந்தது. எனக்கு குழந்தைகள் வந்து ஒரே பையன், அவர் வந்து முனைவர் பட்டம் பெற்று பொள்ளாச்சி மகாலிங்கம் பொறியியல் கல்லூரியிலே உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். மருமகள் வந்து திருமதி பிரீத்தி திம்மையராஜா, அவங்க ஒரு பொறியியல் பட்டதாரி. எனக்கு வந்து ஒரு பேரன், ஒரு பேத்தி, மூத்தவங்க பேரன் இளையவங்க. பேத்தி வந்து டி கவிகை அதிதி, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ரெண்டாவது பேரன் டி ஆதித்யாராம், 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறார்.
1: நல்லதுங்க சார், அந்த காலத்திலேயே வந்து ஒரே ஒரு பையன் மட்டும் தான் உங்களுக்கு, ரொம்ப சந்தோஷம் சார். இரு குடும்பமே சீரான குடும்பம் அப்படிங்கிறது.
2: லேட் மேரேஜ் தான் சார்.

0: சரிங்க சார். இப்போ வந்து திருமண வாழ்க்கை, திருமணம் முடிஞ்சிட்டீங்க, திருமணம் முடிஞ்சு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, எப்படி சார் குடும்ப வாழ்க்கையும் வேலையும் எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க?
1: அதாவது திருமணம் ஆகி நத்தத்தில் தனியாக நானும் என் மனைவி குடித்தனும். அவங்களுக்கு மாதாந்திரமாக ஒரு 100-200 அவங்களுக்கு கொடுத்து விட்டு வருவேன்.
0: சரிங்க சார். அதாவது நீங்க ஆபீஸ் போன பிறகு மேடம் வந்து வீட்டை குடும்பத்தை கவனிச்சுட்டாங்க அப்படிதானங்க சார்?
1: ஆமா ஆமா, நாங்க அங்க தனியா இருந்ததுனால வீட்டோட அவங்க.
0: சரிங்க சார். இப்ப கவர்மெண்ட் வேலை அப்படின்னா கண்டிப்பா டிரான்ஸ்பர் எல்லாம் உண்டு, ப்ரமோஷன் உண்டு. நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து எந்தெந்த ஊருக்கு எல்லாம் வந்து டிரான்ஸ்பர் போனீங்க?
1: ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து அரக்கோணம் சார், அரக்கோணத்தில் வேலை பார்த்தேன். அதை முடித்து விட்டு பவானியில் வேலை பார்த்தேன். பவானியில இருந்து அம்பாசமுத்திரம் வந்தேன். அம்பாசமுத்திரத்துல இருந்து திண்டுக்கல் வந்தேன். திண்டுக்கல்ல இருந்து பல்லடம் தாலுக்காவுக்கு சென்றேன். பல்லடம் தாலுக்காவில் இருந்து மறுபடி மதுரை வடக்கு தாலுக்காவுக்கு பொதும்பு கிராமத்தில் வேலை பார்த்தேன். அது முடித்து விட்டு நத்தம் கிராமத்திற்கு வந்தேன். நத்தம் கிராமத்தில் இருக்கும் போதுதான் எனக்கு திருமணமானது. அது முடிந்து திரும்ப வந்து நான் திருச்சி சோமரசம்பேட்டைக்கு மாறுதலாகி சென்றேன். திரும்ப அங்க இருந்து மறுபடியும் மேலூருக்கு வந்தேன். மேலூர் தாலுக்காவில் இருந்து திரும்ப தோட்டக்கலை கல்லூரி பெரிய குளத்திற்கு மாறுதல் வாங்கி வந்தேன். அங்க பணியாற்றும் போது 1992 எனக்கு வேளாண்மை மேற்பார்வையாளராக பதவி ஏற்பெற்று அங்கிருந்து தேசிய பயர் வகை ஆராய்ச்சி பம்பன் நிலையத்திற்கு பணி அமர்த்தப்பட்டேன்.

0: நல்லதுங்க சார். அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 ஊர்களையும் கடந்து நீங்க வந்து பயணிச்சிருக்கீங்க சார்.
1: குடும்பத்தை
0: வழி நடத்த முடிஞ்சு?
1: அதாவது நான் வந்து அதனாலதான் என்னுடைய கல்யாணம் வந்து தாமதமா நடந்தது சார். 33 வயசுல என்னுடைய கல்யாணம் நடந்தது சார். கல்யாணம் நடந்த நட்டத்துல இருந்து மறுபடியும் நான் திருச்சிக்கு போய் அங்க இருந்தேன் சார். அதுக்கு பிறகு நான் வந்து வம்படுக்கு வரும்போது குழந்தை பாக்கியம் கிடைச்சது. அங்க இருந்து மறுபடியும் நான் வந்து பெரிய குளத்துக்கு வந்தேன். பெரிய குளத்துல இருந்து நான் திண்டுக்கல்ல இருந்து தங்கி தினமும் வந்து தோட்டக்கலை கல்லூரி சென்று பணியாற்றி வந்தேன்.
0: குழந்தை எங்க சார் படிச்சாங்க உங்க பசங்க? உங்க பையன்?
1: எங்க பசங்க ஆரம்ப கல்வி வந்து சின்னாலப்பட்டி விக்டரி ஸ்கூல்ல படிச்சாங்க. அது முடிச்சுட்டு மறுபடியும் பெரிய குளம் போகும்போது அங்க 7th டே ஸ்கூல்ல படிச்சாங்க. அது முடிச்சுட்டு நான் மறுபடியும் வம்பன் போகும்போது அவங்க திண்டுக்கல் வந்து திண்டுக்கல்ல MSP சோழிநாடு ஸ்கூல்ல படிச்சாங்க.
0: சரிங்க சார், சரிங்க சார்.
1: கல்லூரி வந்து RVS இன்ஜினியரிங் காலேஜ் திண்டுக்கல்ல படிச்சாரு. அங்க வந்து MSc IT படிச்சாரு. அது முடிச்சுட்டு சத்தியபாமாவில வந்து MTech படிச்சுட்டு காந்திகிராமம் டீம்டு யூனிவர்சிட்டியில முனைவர் பட்டம் பெற்றாரு. பட் அதுக்கு பிறகு வந்து பொள்ளாச்சி மகாலிங்கம் காலேஜ்ல உதவி பேராசிரியரா பணியாற்றிட்டு.
0: நல்லதுங்க சார், அதாவது உங்க குழந்தைகளையும் நல்லா படிக்க வச்சிட்டீங்க. சரிங்க சார், இப்ப ஒரு அரசு பணி அப்படின்னா கண்டிப்பா வந்து ஓய்வு பெறும் காலம்னு உண்டு.
1: கண்டிப்பா.
0: நீங்க எந்த வருஷம் எந்த ஊர்ல சார் நீங்க வந்து ரிட்டையர்ட் ஆனீங்க? ரிட்டையர்ட் ஆன அந்த நாள், அந்த உங்களுக்கு ஓய்வு அறிவிக்கப்பட்ட அந்த நாள்ல நடந்த அந்த பசுமை மாற நினைவுல எங்கள்ட்ட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க சார்.
1: அதாவது எனக்கு 2006 May 31 எனக்கு பணி ஓய்வு கிடைக்கப்பட்டேன். பணி ஓய்வு கிடைக்கும் அந்த நேரங்களில் நாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு சரியான ஒரு திட்டம் வகுக்கப்படாமல் ஒரு இதாகவே இருந்தேன். அப்ப எல்லாரும் என்னோட நண்பர்கள்லாம் வந்து நாளைக்கு காலையில உங்க வாட்டுக்கு பைய தூக்கிட்டு கல்லூரிக்கு வந்து விடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாங்க. அவங்க அதோட வந்து அங்க இருக்கின்ற தொழிலாளர்கள் மற்றபடி அலுவலக நண்பர்கள் எல்லோரும் எனக்கு வந்து மிகவும் உறுதுணையாக இருந்தாங்க. எல்லா விஷயங்களும் எனக்கு உதவி பண்ணாங்க. அதையெல்லாம் நான் மறக்க முடியாது.
0: கிட்டத்தட்ட அரசு பணியில 36 காலம் வேலை பார்த்திருக்கீங்க சார். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அரசு பணி நாட்கள் அப்படின்னு எதை சார் சொல்லுவீங்க?
1: பெரிய குளத்துல வந்து அந்த ஆராய்ச்சி பண்ணையில நான் வேலை பார்த்தது ஒண்ணு. அங்க வந்து நான் கற்றுக்கிட்ட அந்த ஒட்டு கட்டுதல், அந்த கிராசிங் ஒர்க் செய்யற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு நான் படிச்சேன். ஆனா அதை வந்து பிராக்டிக்கலா வந்து நான் அங்கதான் வந்து அந்த கத்துக்கிட்டேன். அது எனக்கு இன்னைக்கு வந்து இங்க ஏடிஎஸ் நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல அந்த பார்க் மெயின்டெனன்ஸ் நான் வந்து இந்த ஓய்வு காலத்துல நான் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சரிங்க சார், 2006 ஓய்வு பெற்றீங்க, இப்ப கண்டிப்பா பென்ஷன் வாங்கிட்டு இருப்பீங்க.
1: ஆமா சார்.
0: சார், இப்ப ஓய்வு காலத்துக்கு பிறகு இப்ப என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க வாழ்க்கை எப்படி சார் போகுது இப்ப?
1: சார், ஓய்வு காலத்துக்கு பிறகு 2007 வந்து எங்க குலதெய்வம் கோயில் கட்டணும் சார். அதை வந்து அதனுடைய இதை வந்து தலைமை பொறுப்புல நான் இருக்கிறேன். அதை அடுத்து வந்து இந்த சின்னாலப்பட்டி ஏடிசி நகர்ல நான் குடியிருக்கும் பகுதியில வந்து அந்த வெல்ஃபேர் அசோசியேஷன்ல செக்ரட்டரியா இருக்கேன். அதை வந்து ஓய்வு பெற்ற ஒரு அலுவலர் சங்க ஆத்தூர் வட்டக்கிளையில வைஸ் பிரசிடண்டா பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்ன சொன்ன மாதிரியே அந்த ஏடிசி நகரோட இது பூங்காவ பராமரிப்பு வேலைகளை நான்
0: பார்த்தேன். உதவி செய்த ஒரு நபர் யாரு? சொல்லுவீங்க
1: படிப்பதற்கு சிரமப்பட்ட நேரங்கள் அவங்க எல்லாம் வந்து எனக்கு பணமா வந்து உதவி பண்ணி உதவிகரமா இருந்தாங்க. அதை நான் மறக்க முடியாது. இந்த நேரத்தில்

0: எனக்கு கல்வியும் மன உதவியும் உதவி செய்த எனது நண்பர் எஸ் சிங்கராஜ் உதவி வேளாண்மை அலுவலர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நல்லதுங்க சார். அதாவது வந்து செய் நன்றி மறவா பண்பு, அதாவது என்றோ அவர் செஞ்ச உதவியை வந்து இப்ப வரைக்கும் மறக்காம வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சார்.
0: அப்போதான் சார் என்னோட துணைவியாரு நான் வந்த பிறகு எனக்கு இந்த வேலையில வந்து ஈடுபாடுகளை அதிகரித்து அதுக்கு உதவிகரமா இருந்தவங்க முறையில நான் அவங்களுக்கு இந்த சமயத்துல நன்றி தெரிவித்தேன். திருமதி ஜெயமல்லியா என்னுடைய மனைவி அவர்கள் என்னுடைய பணி நேரத்திலும் எனக்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்து என்னை பணி சிறப்பாக உதவி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நல்லதுங்க சார். அதாவது வந்து உங்க மனைவிக்கு வந்து இப்ப நன்றி சொல்றீங்க, கண்டிப்பா கேட்கறப்ப அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.

0: சார் இப்ப வந்து என்ன சார் காலையில எந்திரிச்சு நைட் வரைக்கும் எப்படி சார் உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு?
1: சார் காலையில நான் ஒரு 4:30 வந்து எந்திரிப்பேன் சார். எந்திரிச்சு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு 1 hour வாக்கிங் போவேன் சார். வாக்கிங் போயிட்டு வந்து திரும்ப வந்து ஒரு காஃபி மட்டும் சாப்பிட்டு அந்த பேப்பரை வாசிட்டு அப்படியே பார்க் போய் இங்க ஏதாவது தண்ணி இனி பாச வேண்டியது இருந்துச்சுன்னா அந்த ஹோஸ் பைப்பு போட்டு தண்ணி பாச்சுவேன் சார். இதுல வந்து எனக்கு அந்த ஏடிஎஸ் நகர் மக்கள் எல்லாரும் வந்து என்ன பாராட்டுவதோட என்னுடைய செயல்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறாங்க சார்.
0: சரிங்க சார். அதாவது அரசு பணி ஓய்வு பெற்றாலும் சரி இப்பவும் வந்து சமுதாயத்துக்கு நம்மால் முடிஞ்ச உதவிகளை நல்லா செஞ்சுட்டு இருக்கீங்க சார்.
1: ஆமா சார.
0: உங்களுடைய பொழுதுபோக்கு வேற என்ன சார் பண்றீங்க?
1: குலதெய்வம் கோயிலுக்கு போவேன், அங்க இருக்கிற வேலைகளை செய்வேன். அதுக்கு அடுத்து வந்து ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்துல கூட்டம் இருந்துச்சுன்னா அந்த கூட்டத்துல போய் கலந்துகிட்டு அதுல என்ன செய்ய வேண்டியமோ அந்த வேலைகளை செய்வேன். ஏடிஎஸ் நகர் நலச்சங்கத்தினுடைய அமைப்புல இருக்கிறதுனால அது சம்பந்தமான வேலைகள் செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னா அதுக்கு கூட்டத்தை நடத்தி அந்த வேலைகளை முனைப்புடன் நடத்தி போக ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார்.
0: சார் இப்ப உங்களுடைய காலகட்டங்கள் 1960-70களில் நீங்க பார்த்த இந்த சமுதாயத்துக்கும் இப்ப 2025 பாக்குற சமுதாயத்துக்கும் என்ன விதமான மாற்றங்கள் சார் நீங்க பாக்குறீங்க?
1: அன்னைக்கு வந்து உழைப்புங்கிறது வந்து எல்லாரும் உழைப்பு தேடி போனாங்க சார். இன்னைக்கு வந்து உழைக்கிறது

0: படிக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்ல, அந்த சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. அடுத்து விவசாயத்துல எல்லாம் வந்து நிறைய உப தொழில்கள் செய்ய வாய்ப்பு இருக்கு. படிச்சுட்டு வந்தவங்களும் அந்த தொழிலுக்கு போறதுக்கு விருப்பப்படல. எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒயிட் காலர் ஜாப் தான் போகணும், அந்த ஜாப் மட்டும்தான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல படிச்சுட்டு சும்மா இருக்கல, ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இல்ல, வேலை கிடைக்கிற வரையில சும்மா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க அந்த ஆரம்ப அதாவது உயர்நிலை பள்ளியை படிக்கும் போது கிராமத்துல இருந்து நடந்தே வருவோம், நடந்து வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு மறுபடியும் போவோம். போயிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து தோட்டத்துல ஏதாவது வேலை இருந்தா எங்க அம்மா செஞ்சுட்டு இருப்பாங்க, எங்க அம்மாவை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நாங்க அந்த வேலையில நாங்க பங்கெடுத்துக்குவோம். அதே மாதிரி அந்த காலத்துல சைக்கிள் இருந்தது, சைக்கிள் இருந்ததுன்னா சைக்கிள் வாங்கக்கூடிய பொருளாதாரம் அன்னைக்கு நிலைமையில எங்கிட்ட இல்ல. அதுக்கு பிறகு இன்றைக்கு காலகட்டத்துல வந்து சைக்கிள்ங்கிறது அபூர்வம். எல்லாருமே கல்லூரி லெவலுக்கு போகும்போது பைக் அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க, கார் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தொடர்புகளும் வந்து இன்னைக்கு இமீடியட்டா இது பண்ணிக்க முடியுது. அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு லெட்டர் போட்டு மூணு நாள் நாலு நாள் கழிச்சுதான் நமக்கு வந்து ஒரு இது வரும். இன்னைக்கெல்லாம் இமீடியட்டா வந்து யாரோடவும் உடனே பேச முடியுது. ஆனா அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கல.
1: அந்த கால மனிதர்களுக்கும் இந்த கால மனிதர்களுக்கும் நீங்க பார்த்த வித்தியாசங்கள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்?
0: அந்த காலத்து மனிதர்கள் வந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதில் ஆர்வம் காட்டினார்கள். ஆனா இந்த காலத்தில் வந்து நாம தேடி போனாலும் நம்மளோட சூழ்நிலையை பார்த்து ஒழுங்குகிற ஒரு காலமாக கட்டமாகவே நான் பார்க்கிறேன்.

0: சார், இப்ப கிட்டத்தட்ட 76 வயசு ஆயிடுச்சு. உணவு பழக்க வழக்கம் எப்படி சார் இருக்கு? என்ன சாப்பிடுறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: காலையில வாக்கிங் போயிட்டு வந்த உடனே சூடா தண்ணி ஒரு 1/2 லிட்டர் குடிச்சிருவேன் சார். அதுக்கு பிறகு குளிச்சுட்டு பேப்பர் எல்லாம் படிச்சுட்டு 8:30 வந்து டிஃபன் சாப்பிடுறேன் சார். அதாவது இட்லி தோசை, அதுவும் இல்ல அப்படின்னா வந்து பழைய கஞ்சி இருந்தா கூட நான் அதை விரும்பி சாப்பிடுவேன். பிறகு வந்து நண்பர்களை சந்தித்து ஏதாவது அந்த குடும்ப விஷயங்கள், மற்ற அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள், அதை பத்தி எல்லாம் பேசி கொஞ்சம் அவங்களையும் ஒரு இதுக்கு மனநிலைக்கு, நல்ல மனநிலைக்கு கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம்.
0: இந்த வயசுலயும் பார்த்தோம்னா நீங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒரு ஆக்டிவா ஒரு நலச்சங்கத்தின் செயலாளராக இருக்கீங்க, பூங்காவை பராமரிச்சுட்டு இருக்கீங்க, லைஃப் வந்து ஒரு ஆக்டிவா வச்சுக்கிட்டே இருக்கீங்க சார். இந்த சூழ்நிலையில இப்ப 60 வயசு ஆயிடுச்சுனாலே போதும்டா லைஃப் அப்படின்னு சொல்லி ரொம்ப போர் அடிச்சு ரொம்ப சோர்வா இருக்கிறாங்க நிறைய மக்கள். அவங்களுக்கு உங்களுடைய அனுபவத்திலிருந்து என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?

0: அதாவது அவங்க வந்து ஒரு ரொட்டீனா ஒரு பழக்க வழக்கத்தை உருவாக்கிக்கணும் சார். ஒரு நாள் இருக்கு அப்படின்னா இன்றைக்கு வந்து ஒரு எந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கலாம், என்ன விஷயமா அவங்க கிட்ட பேசலாம், அல்லது இன்னைக்கு ஒரு பொது இடத்துக்கு போறோம், ஒரு மீட்டிங் போறோம், அதுல என்ன விஷயம் வந்து நாம விரும்புறோம் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து முதல்ல தீர்மானிக்கணும் சார். அவங்க வீட்டை விட்டு வெளியே வரணும், நாலு பேர்த்து கூட பேசணும், நாலு பேர்த்து கூட தன்னுடைய எண்ணங்களை பரிமாறிக்கணும், அவங்களோட உதவிகளை வாங்கி அவங்க பிரச்சனையில இருந்து வெளியே வரணும், பொது வேலை
1: என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: காலகட்டத்துல வந்து நம்ம பெற்றவங்க வந்து படிக்க வச்சு இந்த சூழ்நிலையில அவங்களை கொண்டு போய் முதல் இல்லத்துல சேர்க்கிற அந்த மனப்பாங்க வந்து மாத்தணும் சார். அவங்க வந்து கிடைக்கிற வேலைய செய்யறதுக்கு தயாரா இருக்கணும், அதையும் வந்து ஒரு சந்தோஷமான மனநிலையோட செய்யணும், அந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறேன் சார். இந்த கால இளைஞர்கள் எந்த வேலை கிடைத்தாலும் அந்த வேலையில் ஒரு இன்வால்வ்மெண்டோட உழைக்க தயாரா இருக்கணும், அதே மாதிரி அவர்கள் தன்னை பெற்றவர்களையே சந்தோஷப்படுத்தி வைத்துக் கொள்ள பெற்றவர்களை அவர்களுக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் அவர்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னோட விருப்பம். இந்த கால இளைஞர்கள் உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, அது ஒரு இன்வால்வ்
1: சமுதாயத்துக்கு நம்மால் முடிந்த ஒரு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி இப்பவும் நலசங்கத்தின் செயலாளர் இருந்து இருக்கீங்க, ஒரு பூங்காவை பராமரிச்சுக்கிட்டு ஒரு ஆக்டிவாக இருக்கீங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய பேட்டி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கறவங்களுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து எங்கள் மதுரை வானொலி நிலையத்தில் பங்கேற்று உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு எங்கள் மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் சார்.
0: இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த மதுரை வானொலி நிலையத்திற்கும் இதை கேட்டுக் கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும்.
1: இதுவரை இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற இளநிலை வேளாண்மை அலுவலர் டி ஜெயராமன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வேல்முருகன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய கனிந்த வாழ்வு.
2: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 1:45 ஆவது சில நொடிகள். தொடர்வது மாநில செய்தி அறிக்கை. திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.
3: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இளையோர் தங்களது இலக்குகளை அடைய போதை பழக்கத்திலிருந்து விலகியிருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை வரும் 17 தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பான குடிநீர் வசதி உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட இளையோர் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா இளைஞர் இயக்கம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை புதுதில்லியில் காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இளையோர்கள் தங்களது கனவு மற்றும் இலக்குகளை அடைய போதைப் பழக்கத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீய விளைவுகள் குறித்து உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். பெற்றோர் தங்கள் குழந்தைகளுடன் மனம் திறந்து உரையாடுவதன் மூலம் அவர்கள் தவறான வழியில் செல்வதை உரிய நேரத்தில் தடுக்க முடியும் என்றார். பள்ளி கல்லூரி ஆசிரியர்களும் மாணவர்களிடம் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதையில்லா தேசத்தை உருவாக்க ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான 100 கால நாடு தழுவிய இந்த இயக்கத்தில் பொதுமக்களின் பங்களிப்பை ஊக்குவிக்க வேண்டும் என்று கூறிய பிரதமர், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், வீதி நாடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றார். மை பாரத் தன்னார்வலர்கள், இளைஞர் மன்றங்கள், பள்ளி கல்லூரி, பல்கலைக்கழக மாணாக்கர் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக கூறினார். போதைப் பொருள் இல்லா இந்தியா என்ற முன்னெடுப்பிற்கு ஆதரவாக புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் பயிற்சி நிகழ்ச்சியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்றார். உடற்பயிற்சி ஆர்வலர்கள், தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்கும் தேசிய இயக்கத்தை இந்நிகழ்வு வலுப்படுத்தும் என்றார். நாட்டு மக்கள் பாதுகாப்பு வீரர்களிடையே பிணைப்பை வலுப்படுத்தும் ராணுவ ஓட்டத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று காலை தொடங்கி வைத்தார். தேச பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றும் இவ்வீரர்களை கொண்டாடும் வகையில் ராணுவத்திற்காக ஓடுங்கள், ராணுவத்தினருடன் ஓடுங்கள் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறப்பது குறித்து கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் பெங்களூருவில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று நடைபெற்றது. மேகதாது அணை, காவிரி நீர் விவகாரம் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் காவிரி நீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு நாளை மேல்முறையீடு செய்யவுள்ளது. தமிழகத்தில் வரும் 17 முதல் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை தொடங்கப்பட உள்ளதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆன்லைன் பத்திரப்பதிவு முறையை முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைக்க உள்ளதாகவும், அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் துறை சார்ந்த அதிகாரிகள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நீட் தேர்வை எதிர்த்து போராடிய மாணாக்கர் மீது

0: செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பாதுகாப்பான வீடுகள், குடிநீர், சாலை வசதிகள் உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம், நீர் மேலாண்மை உள்ளிட்டவைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ஆடிப்பெருக்கு விழா திகழ்கிறது என்றார்.
2: ஆடிப்பெருக்கு நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது. நீர் ஆதாரத்தை மதிப்போம், இயற்கையை பாதுகாப்போம், விவசாயத்தை வளர்ப்போம், வருங்கால தலைமுறைக்கு வளமான தமிழ்நாட்டை விட்டு செல்வோம். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி சார்பிலும் பாதுகாப்பான வீடுகள், தரமான அடிப்படை வசதிகள், தூய்மையான மற்றும் நவீன நகரங்கள், குடிநீர், சாலை, கழிவுநீர் வசதிகள் மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும், களக்காடு தலையணைக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோவை மேட்டுப்பாளையத்தை அடுத்த பில்லூர் அணை நிரம்பியதையடுத்து பவானி ஆற்றில் வினாடிக்கு 8000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதையடுத்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக முல்லைப் பெரியார் அணையின் நீர்மட்டம் நேற்று ஒரே நாளில் 3 அடி உயர்ந்து 116.80 அடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்ட பாசனத்திற்கு முக்கிய ஆதாரமாக விளங்கும் ஈரோடு பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பவானி சாகர் அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 247,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றது. கேரளாவில் மழை பெய்து வருவதால் பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து இன்று 1,851 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து 755 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று 73 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழா இன்று தொடங்கியது. ஆடிப்பெருக்கு மற்றும் வல்வில் ஓரி விழா நிறைவையொட்டி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கொல்லிமலையில் வல்விலூரி விழா, சுற்றுலா விழா மற்றும் மலர் கண்காட்சி விழா பசுமை திருவிழாவாக தொடங்கியது. செய்தி, மக்கள் தொடர்பு, காவல், வனம், ஊரக வளர்ச்சி முகமை, வேளாண்மை, வேளாண் பொறியியல் உள்ளிட்ட அனைத்து அரசு துறைகளின் சார்பில் அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த 22 கண்காட்சி அரங்களை பொதுமக்கள் பார்வையிட்டனர். பரதநாட்டியம், கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், கிராமிய பாடல்கள், மன்னர் வல்விலூரியின் சிறப்புகள் குறித்த பேச்சு, சிலம்பம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: ஆடிப்பெருக்கையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரஸ் சந்தையில் ஆடுகள் விற்பனை 1 கோடிக்கும் அதிகமாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆடி 18 திருவிழா நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் குலதெய்வ வழிபாடு மற்றும் திருவிழாவிற்காக புகழ்பெற்ற போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் இன்று 1 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான ஆடுகள் விற்பனையாகியுள்ளது. ஒரு சாதாரண ஆடு 15,000 முதல் அதிகபட்சமாக 40,000 ரூபாய் வரையில் விலை போனதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வெளியூர்களிலிருந்து வந்த வியாபாரிகள், உள்ளூர் விற்பனை செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: தமிழகம் முழுவதும் நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்கள் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு பணிகளுக்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. பணி நிமித்தம் காரணமாக வெளியூர்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகிலுள்ள நியாய விலை கடைகளில் இப்பணிகளை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்கி வரும் 17 வரை நடைபெறுகிறது. இரண்டாம் கட்ட கலந்தாய்வு வரும் 24 தொடங்கி அடுத்த மாதம் 2 வரை நடைபெறும். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஜூலை மாத உண்டியல் காணிக்கையாக 5,57,00,000 ரூபாய் ரொக்கம், 1,312 கிராம் தங்கம், 23,245 கிராம் வெள்ளி உள்ளிட்டவை கிடைக்கப்பெற்றுள்ளதாக கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய உள்ளாட்சி அமைப்புகள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளும்

0: மாநில குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குநர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அறிவுறுத்தியுள்ளார். தாய்பெய் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா கைப்பற்றினார். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகிறது. நிறைவு நாளான இன்று சைக்கிளிங், ஜூடோ உள்ளிட்ட போட்டிகளில் இந்திய வீரர்கள் களமிறங்குகின்றனர். 74 நாடுகளைச் சேர்ந்த 2729 வீர வீராங்கனைகள் பங்கேற்ற இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பாரா விளையாட்டுப் போட்டிகளில் 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கல பதக்கங்களை வென்று இந்திய வீரர்கள் சாதனை படைத்துள்ளனர். 2030 ஆண்டு நடைபெறவுள்ள 24வது காமன்வெல்த் போட்டிகள் அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதை அடுத்து காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிக்கான கொடி முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளையோர் தங்களது இலக்குகளை அடைய போதைப் பழக்கத்திலிருந்து விலகியிருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை வரும் 17ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பான குடிநீர் வசதி உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55, 5:00 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 783 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட், அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து

0: விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
0: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
0: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
0: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301 இரண்டாவது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
1: தொலைபேசி எண் 0442915154449.
0: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: August 18th.
3: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
4: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர். அடுத்து ஒலிக்கிறது ஒரு பாடல், பாடியுள்ளவர்கள் கே ஜே யேசுதாஸ், சித்ரா ஆகியோர். படம் மௌனம் சம்மதம்.

0: ಕಾಯ್ಚಾದ ಪಾನಿನ.
1: நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தாங்கள் விருப்பப்படும் பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-249-7355, 044-249-8600-37. நேயர்கள் தொடர்பு கொண்டு தாங்கள் விருப்பப்படும் பாடல்களை கேட்டு மகிழலாம். கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகாணம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது சித்ரா எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், படம் மௌன ராகம்.

காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பவதாரணி குரல்களில் ஒலித்த பாடல் கேட்டீர்கள். அடுத்து ஒலிக்கிறது கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல். நிகழ்ச்சியின் நிறைவாக வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

குத்தான குத்தாரி கிட தகதிமி தீ குத்தான குத்தாரி கிட தகதிமி தாம் தாம் ததிம் ததிம் தஜட தாம் தாம் ததிம் த தாம் தர்கட தாம் ததிம் ததிம் த திம் தர்கட தை ததிம்.

0: உன் கையில் போடு. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 2:40. இசைப்பயிற்சி. ஆசிரியர் பி. கிருஷ்ணமூர்த்தி, மாணவர் சோபா ஸ்ரீராம்.
1: வணக்கம் சார்.
2: மாமா, இன்னைக்கு வந்து ஒரு மார்முத்தா பிள்ளைகளுடைய கீர்த்தனையை பற்றி, அந்த கீர்த்தனையும் உனக்கு சொடுக்கிறதா இருக்கேன். தியாகராஜ சுவாமிகள், தீட்சிதர், சாமா சாஸ்திரிகள் வந்த மும்மூர்த்திகளுக்கு முன்னால் அநேகம் பேர் நிறைய கீர்த்தனைகளை பண்ணி அவளுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்காள். அதில் வந்து புரந்தரதாசர், அன்னமாச்சாரி எல்லாரும் வந்திருக்க மாதிரி, தமிழ்லேயுமே தியாகராஜ சுவாமிகளுக்கு முன்னால் மும்மூர்த்திகளுக்கு முன்னால் பலவித கம்போசர்ஸ் இருந்திருக்கா. அது தமிழில் வந்து முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல குவிராயர்னு மூணு பேர் அவள் தமிழ் மும்மூர்த்திகள்னு சொல்லுவாள். அவர் வந்து நிறைய கீர்த்தனை பண்ணியிருக்கா. ஆனால் அவளுடைய கீர்த்தனைகளெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி காப்பாற்றுறதுக்குள்ளான சிஷ்ய பரம்பரை ஜாஸ்தி இல்லாததுனால சிலது தான் கிடச்சிருக்கு. அதில் மாரிமுத்தா பிள்ளை அப்படிங்கிறவர் சிதம்பரத்துக்கிட்டுக்க தில்லை விடங்கிற ஒரு சின்ன சின்ன கிராமத்தில் அவர் பிறந்தாக சொல்லப்படுகிறது. அவர் 18th century இருந்திருக்கார். அவர் தெரியுது, அவருக்கு வந்து தமிழில் மகா மேதையவர், நிறைய வெண்பாகலாம் பண்ணியிருக்கார், நாடகங்கள்லாம் பண்ணியிருக்கார். இப்படிலாம் பண்ணி கூட அவருக்கு ஒரு மூத்த பையனுக்கு கொஞ்சம் சித்த சுவாதீனம் இல்லாமல் போட்டு, அப்போ வந்து பகவானை பிரார்த்திக்கும் போது நடராஜ பெருமான் கனவில் வந்து, நீ என் மேலே பாடு, உனக்கு அதெல்லாம் க்யூர் ஆகிடும், கவலைப்படாத அப்படின்னு அவருக்கு என்கரேஜ் பண்ணாராம். அதனால் அதுலேருந்து அவருக்கு இந்த சிதம்பரம் நடராஜ பெருமான் மேலே பாடுறது தான் தன்னுடைய கடமையாகவும் தன்னுடைய தொழிலாகவும் தன்னுடைய பூஜையாகவும் நினச்சிக்கிட்டு அவர் பண்ணினார். அப்படி பண்ணதில் பார்த்தீங்கன்னா சில பேருடைய கீர்த்தனைகள்லாம் ஆறுன்னு கம்போசர்னே தெரியாது, ஆனால் பிரபலமாக இருந்துகிட்டு இருக்கும். அப்படி பார்த்தா காலை தூக்கி நின்ற அந்த கீர்த்தனை வந்து இவர் பண்ணது, மாரிமுத்தா பண்ண கீர்த்தனை. ஆனால் பிரசித்தமாக கீர்த்தனை இருந்திருக்கு, ஆனால் அவர் பேர் மட்டும் ஜாஸ்தி வரல. அப்படி சில பேர் இருந்திருக்கா. பல இப்போ நம்ம தேசத்திலேயே ஞானிகளும் தபஸ்விகளும் நிறைய பேர் இருந்திருக்கா. எல்லாரும் விவேகானந்த மாதிரி வெளியில் வந்துள்ள சில பேர் தான் வந்திருக்க. ஏன்னா அப்படி எப்பவும் மறைஞ்சிருந்து வரலாம் பெருமையை கொடு தேசத்துக்கு கொடுக்குறா. அப்படிப்பட்ட மகான்களில் இந்த மாரிமுத்தா பிள்ளையும் உத்தரந்தார். அவருடைய கீர்த்தனையில் ஒரு விசேஷம் என்னென்னா, ஒரு சர்காஸ்டிக்காக இருக்கும். இன்னும் காலை ஒலி அவனுக்கு வலிக்கிறதே, எது மணிலாம் இருக்குமோ, இதனால் இருக்குமோ, அப்படி இருக்கும்போது அதாவது தியாகராஜ சுவாமிகள் சரி, மற்ற மும்மூர்த்திகளும் எல்லாருமே சுவாமிகிட்ட வந்து அவளுக்கு உரிமை ஜாஸ்தி. அதனால தியாகராஜ சுவாமி இடத்துல சொல்கிறார் இல்லையோ, எல்லோரும் பிரணதார்த்தியோட பிரேயருக்கு பேர் எவர் உனக்கு எவ்வளவு பிரணதார்த்தி பணக்கார் நமஸ்காரம் பண்ணுறவாள்லாம் காப்பாற்றவன் எவன்டா பேர் வச்சா அவனுக்கு அப்படின்னு அந்த உரிமையோடு சுவாமிகள்ட சண்டை விடுவாள். அப்படி அதே மாதிரி அவளுக்கு சர்காஸ்டிக்காக பேசுகிறதும் அவளுக்கு ஒரு அந்த கவித்துவம், இந்த கவித்துவம் வரும்போது அவளுக்கு இந்த கற்பனைகள்லாம் வரும். அந்த டைப்பில் இந்த மாரிமுத்தா பிள்ளை வந்து இப்படிலாம் பலவிதமான லீலைகள்லாம் புரிஞ்சிருக்கு. அதனால் உனக்கு காலில் வந்து அஃபெக்ட் ஆகி

ஒரு காலத்துக்கு இருக்கியோ அப்படின்னு. எப்படி அருணாச்சக்கரை வந்து ஏன் பள்ளி கொண்டைய கொண்டியறையானோ கீர்த்தனையில் சொல்கிறாரோ அதே மாதிரி இவன் சொல்கிறார். அந்த மாதிரி அந்த கீர்த்தனையுடைய சாகித்யத்தை சொல்லி அதை எப்படி பாடல்கள் வச்சு சொல்லிட்டுருங்க. எந்நேரமும் ஒரு காலை தூக்கி கொண்டிருக்கிற வகை ஏதையா அப்படின்னு முதல் க்வெஸ்சன். அதுக்கடுத்ததும் அவரை பற்றி உள்ள பெருமை. அதுக்கப்புறம் இந்த காரணத்தினால அப்படி இருக்கோ, அந்த காரணத்தினால அப்படி இருக்கோ அப்படின்னு பல விதமாக சரணத்தில் வந்து விசேஷமாக எப்போவுமே அப்படித்தான். முதல்ல ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் சரணத்தில். இப்படி வருது நம்முடைய மரபு. இதில் எந்நேரம் ஒரு காலை தூக்கி கொண்டிருக்கிற வகை ஏதையா அப்படின்னு பல்லவி. அப்புறம் பொன்னாடர் போற்றும் தொல்லை நன்னாடர் ஏற்றும் தில்லை பொன்னம்பல வாணரே இன்னும் தானும் ஊன்றாமல். இன்னும் காலை உணாமையே வச்சுட்டு கீழே அப்படின்னு பொன்னம்பல வாணரை பார்த்து அவர் கேட்குறார். இவர் வந்து பல கீர்த்திகள் பண்ணியிருக்கார். ஒரு கால் சிவ சிதம்பரம் என்று சொன்னால் இருக்காதோ வினையே இன்னொரு கீர்த்தனை ஒன்று இருக்காரு. அதில் வந்து நான் வந்து தபஸ் பண்ண வேண்டியதில்லை, அங்கே போய் அக்னியில் போய் நிறைய நெய்யை ஊற்ற வேண்டியதில்லை, பகவானிட்ட பக்தி இருந்தால் போகிறோம் அப்படிங்கிறதாக இந்த பக்திக்கு பிராதானியம் கொடுத்து பண்ணக்கூடியதான கம்போசர்வர். இதில் அந்த சரணத்தில் சொல்கிறார், எக்கிய நறுப்பவிக்க தக்கன் வீட்டில் நடந்தோ தட்சணை சண்டை போட்டு அந்த அதில் துவம்சம் பண்ணினியே அதனால் கால் வலிச்சு போச்சோ, யமனை உதத்து உதைத்த போதில் எதிர் சுழுக்கிருந்தோ. இதில் வேடிக்கையாக இருக்கும் என்ன என்ன, யமனை உதைத்து போதும் போது இடது யமனுங்கிறது இடது இடதுகையெல்லாம் இடதுகையெல்லாம் தானே சொல்லினார். அப்போ சொல்கிறார் ஒரு கவி சொல்கிறார், பாரதியம்மா அவர் ஏமாத்துறாரு சிவன் ஒன்று உங்காலது, அதனால் விட்டு விட்டு தான் பேர் ஆகிட்டுருக்கார் அப்படின்னு. அதாவது சர்க்காஸ்டிக பகவான்கிட்ட விளையாடுறதில் இதில் வாங்கி ஒன்று, யமனை உதைத்த போதில் எதிர் சுழுக்கேறின்றது குளிச்சு கொடுத்தார், சிக்கனவே பிடித்து சந்திரனை நினைத்து சந்திரனை கோவிச்சுட்டு ஒருத்தரம் தேய்ச்சுட்டார் பூமியில், அதனால் வந்து ஒரு மரத்து போச்சோ காலு, இல்லை உக்கிர சாமுண்டியுடன் வாதி காட்டியாக சேர்ந்தோ இந்த சாமுண்டி அந்த தாயாரோட அந்த பாரதியோட டான்ஸ் ஆடினியே அந்த ஆண்டவன் இந்த சிவதாண்டவன் ஆடினியே அப்போ வந்து அதனால் கால் இது அழிச்சு போச்சா, இல்லை மரதம் இந்த சமுத்திர மதனம் பண்ணும்போது பால் சமுத்திரத்தை பண்ணும்போது அது நஞ்சு வந்தோடனே அதை எடுத்து சாப்பிட்டியே அது உடம்பெல்லாம் ஊறி போய் கால் வழியாக வந்துருத்தோ, ஊறி கால் வழி வந்தோ தக்க போலி பாம்பிருவர்க்கும் கூத்தாடி. இந்த ரெண்டு பக்தர்கள் இருக்காளே வியாக்ரபாதர் அப்படின்றவர்கள் அவளுக்கு அவளுக்கும் கூத்து ஆடி ஆடி சலித்துத்தானோ அவளுக்காக ஆடி ஆடி பக்தர்களுக்காக ஆடி ஆடி. இதை ஒரு இடத்துல சொல்கிறார் சிவன் சிவானந்தர் இல்லை, இப்போ சிவன் ஏன் மலையில் ஆடினேன் கால் வலிக்குமே என்ன, இந்த பக்தன் வந்து கல் மாதிரி மனசு வச்சுருக்கான் அது மாதிரி ஆடணுமே அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணியோ அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். இந்த மாதிரி கவித்துவ விசேஷம் ஜாஸ்தி செல்லும் அந்த மாதிரி இந்த கீர்த்தனையில். இப்போ இந்த கீர்த்தனையாக உனக்கு நான் சொடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். இது வந்து தோடிராகவும் எனக்கு தெரியும் எட்டாவது மேளம். இது வந்து எல்லாம் சுத்ரஷம் எல்லாம் ஷார்ட் நோட்ஸ் இல்லை அதில், அதனால் என்னுடைய ஸ்வரத்தினுடைய ஸ்தானமானது குருமுகமாக கேட்டு

அப்படின்னு பண்ணும்போது அந்த கமாப்பா தனி தனி ததா நான் கமாப்பா தனி தனி அப்படி இல்லை கமாப்பா தனி தனி ததா அந்த சுரத்தினுடைய அந்த டிகிரி வேல்யூவேஷன் இருக்கே அது ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த நம்ம சங்கீதத்தினுடைய பெருமையே. ஒரே சுரஸ்தானத்துடைய தான் ரெண்டு மூன்று ராகங்களும் அந்த கலர் வித்தியாசம் எப்படி ஏற்படுதுன்னா அந்த டிகிரி வேல்யூஷன் தான் ஏற்படுது. அப்படி இந்த தோடிக்கு விசேஷமான ஒரு கலரை ஜாஸ்தி உண்டு. தோடிங்கிறது பெரிய சமுத்திரமான ராகம் அது. அதனால தான் இந்த தோடியில் பண்ணாத கம்போசர்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஜாராசம்மன் ஏகப்பட்ட கீர்த்தனை பண்ணியிருக்கார், தீட்சர் பண்ணியிருக்கார், ஷாமாஸ்திரர் பண்ணியிருக்கார், பெரியவாள்லாம் எல்லாருமே பண்ணியிருக்கார். அதனால் இந்த கீர்த்தனை முதல்ல நான் சொல்லுக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக பழகுவேன்.

0: இந்த கீர்த்தனை வந்து கொஞ்சம் பெரிய கீர்த்தனை தான், இருந்தாலும் நல்ல ஒரு கிளாசிக்கல் பீஸில் இது ஒன்று சேர்ந்தது. மம்மூர்த்திகள் பண்ண மாதிரி இதுவும் நல்ல கிளாசிக்கலாக பண்ணிருக்கேன். அது இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸாக வரும்போது என் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வா, மேலே ஃபர்தராக போகலாம்.
1: சரி வணக்கம் சார்.
0: அன்பு வணக்கம்.
2: இதுவரை இசைப்பயிற்சியில் எந்நேரமும் ஒரு காலை தூக்கி மாரிமுத்தா பிள்ளை இயற்றிய தோடி ராகம் ஆதி தாளத்தில் ஆசிரியர் பி கிருஷ்ணமூர்த்தி, மாணவர் சோபா ஸ்ரீராம்.
3: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

நேரம் 2:55, 6:00. வானிலை முன்னறிவிப்பு கேட்கலாம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு மேல் பவானியில் 217 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை தொண்டியில் 40.5 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.6 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் 12.4 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சராசரி கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வட உள் கர்நாடகத்திலிருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை, தென் உள் கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், வட கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் மற்றும் புதுவை பகுதிகளிலும் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் அதாவது 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும்,

0: குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 3 மணியாவதற்கு சில நொடிகள். நேரம் 3 மணி. விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஹலோ ஹலோ ஹலோ, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க சார்? ஹலோ, அழைப்பில் இருக்கீங்க, யார் பேசுகிறீங்க?

விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்களுக்கான தொலைபேசி வாயிலான அழைப்பில் நேயர்கள் கேட்க விரும்பும் பாடல்களை கேட்கலாம். முதலில் ஒலிக்கிறது வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதில் நம்ம முதலாளி திரைப்படத்தில் ஒலிக்கிறது ஒரு பாடல், நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து. இதை கேட்டது வந்து சிவகுமார் ஊரப்பாக்கத்தில்.

0: ஹலோ ஹலோ, ஹலோ ஹலோ சார், யார், எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: வணக்கம் மேடம், நான் கோவையில இருந்து ராஜேஷ் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: எனக்கு நெல்லிக்கனிங்கிற படத்திலிருந்து எஸ்பிபி சாரும் மணிஷவர் தேவன் சாரும் பண்ண நானொரு கோவில் நீ ஒரு தெய்வம்ங்கிற பாடல் சென்சிட்டிவ் டே முன்னிட்டு அந்த பாடல் மேடம்.
0: ஓகே ஓகே சார், என்ன காரணத்துக்காக கேட்குறீங்க சார்? அந்த பாடல் ரொம்ப பிடிச்ச பாடலா?
1: எனக்கு சென்சிட்டிவ் டே மேடம், அதனால.
0: ஓகே ஓகே ஓகே சார், உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்டு மதிக்கிறோம் சார். நன்றி சார், தொடர்பு கொண்டதுக்கு நன்றி சார்.
1: தேங்க்யூ.

0: ஹலோ
1: அம்மா. வணக்கம் அம்மா.
0: ஆ வணக்கம்மா, சொல்லுங்க.
1: வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: ஆ நலமா இருக்குங்க, நலமா இருக்குங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாட்டு
1: வந்து? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு வேட்டைக்காரன். இது புதிய வேட்டைக்காரன் இந்த படம். அதுல இருந்து ரொம்ப அருமையான ஒரு பாடல், ஒரு சின்ன தாமரை அப்படின்ட்டு. இந்த பாட்டினுடைய இசை வரிகள் காட்சி அமைப்பு எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடல் ஒலிபரப்புறீங்களா?
0: ஆ கட்டாயமா, கட்டாயமா உங்களுக்காக சில நொடிகள்ல கேட்டு மகிழ்ந்தம்மா.
1: ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. வாழ்த்துக்கள் அம்மா.
0: நன்றிம்மா, நன்றிம்மா,
1: நன்றி, நன்றி.

0: ஹலோ
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: ஆ வணக்கம் சார், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தலிருந்து பாபு பேசுறேன் மேடம்.
0: ஆ சொல்லுங்க சொல்லுங்க சார், சாப்பிட்டாச்சா?
1: ஆ சாப்பிட்டாச்சு மேடம். எனக்கு பிடித்த பாடல் வந்து இதயம் படத்திலிருந்து ஒரு பொட்டு வைத்த வட்ட நிலா.
0: ஆ சரிங்க சார்.
1: இந்த பாடல் வந்து ஒரு ரெண்டு நண்பருக்கு மட்டும் டெடிகேட் பண்றேன் மேடம்.
0: ஆ சரிங்க சார், கட்டாயம்.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம், ஜோதி ஐயா இயற்கை விவசாயி அவருக்கும், நம்ம செய்யார் வட்டம் கொருக்காத்தூர் கே பி பாரிவலால் மாலதி இவங்களுக்கோசம் பாடல்.
0: சரி, நண்பர்களுக்காக டெடிகேட் பண்றீங்க. ஓகே சார், உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்டு மாறிடும். நன்றி சார் அழைத்ததுக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: ஹலோ ஹலோ, யாருங்க, எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு? எந்த படத்துல இருந்து?
1: எனக்கு காதலர் தினத்திலேருந்து ரோஜா ரோஜா பாட்டு.
0: சரிம்மா, கட்டாயமா உங்களுக்காக பாட்டு பிளே பண்றோம், நீங்க சேர்த்து மகிழுங்கம்மா.
1: நன்றி.

0: நேரம் 3:32. மத்தியலை 720 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-249-7355, 044-298-6007. அடுத்த நேயர் தொடர்பில் இருக்கா நினைக்கிறேன். ஹலோ,
1: ஹலோ மேடம். ஹலோ, வணக்கம் மேடம்.
0: ஆ, வணக்கம் சார். யாருங்க சார்? எங்க
1: புட்லூர் இருந்து கல்யாண சுந்தரம் பேசுறேங்க மேடம்.
0: கல்யாண சுந்தரம் சார், புட்லூர் இருந்து. என்ன சார் சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் சார்? நாயகன் படத்துல இருந்து நான் சிரித்தா தீபாவளி. சரி சார், கட்டாயமா சில நொடிகள்ல ஒளிபரப்பாகவும் கேட்டு ரசிங்க சார். நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.

0: ஹலோ
1: ஹலோ,
0: ஹலோ, யாருமா? யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: கோவையிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம்.
1: எனக்கு வந்து கன்னிப்பெண் படத்துல TMS எல்லாரிசரி பாடின ஒளிபிறந்த போது அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: ஓகே மேடம், கட்டாயமா உங்களுக்காக பிளே பண்றோம், கேட்டு ரசிங்க மேடம். நன்றி, அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி.

0: ஹலோ ஹலோ
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம் சார். யார் சார், எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார் மனோகரன் சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: வாழ்ந்து காட்டுகிறேன் படத்துல இருந்து காவிரி நகரிங்க அந்த பாட்டை கொடுங்க மேடம்.
0: சரிங்க சார், கட்டாயமா உங்களுக்காக பிளே பண்றேன் சார். கேட்டு ரசிங்க சார்.
1: நன்றி
0: நன்றி சார், அழைச்சதுக்கு நன்றி சார்.

0: ஹலோ
1: ஹலோ
0: யாருமா, யார் பேசுறீங்க?
1: கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேடம்.
0: நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா போயிட்டு இருக்கு மேடம், வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றிமா, நன்றிமா. உங்களுக்கு என்ன படம் வேணும்?
1: ஆடி 18 எல்லா இவங்களுக்கும் வாழ்த்துக்கள் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன்.
0: நன்றி மேடம்.
1: அது பண்றவங்க செய்யறவங்க செழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சு, நீச்சல் குளம் படத்துல இருந்து ஜானகி அம்மா பாடின ஆடி 18 பாட்டு வேணும் மேடம்.
0: ஓகே மேடம், கட்டாயமா உங்களுக்காக பிளே பண்றோம். நீங்களும் சேர்ந்து உங்களோட நாங்களும் கேட்டு மகிழ்கிறோம் மேடம். நன்றி நன்றி, தொடர்பு.
1: நன்றி மேடம், நன்றி.

0: ஹலோ
1: ஹலோ மேடம்.
0: ஆ சொல்லுங்க சார், யார் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தூத்துக்குடி காமராஜர் சாலையிலேருந்து வடிவேல் மேடம்.
0: வடிவேல், சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் சார் உங்களுக்கு?
1: துள்ளாத மனமே துள்ளும்ல இருந்து ஒரு பாட்டு, ஏதாவது ஒரு பாட்டு போதும்.
0: அப்படியா, சரிங்க சார், உங்களுக்கு பிடிச்ச பாடத்துலேருந்து ஒரு பாடல் ஒளிபரப்பாகுது, கேட்டு ரசிங்க சார். நன்றி சார், அழைத்ததுக்கு நன்றி சார்.
1: நன்றி மேடம்.

0: இதுவரை நேயர் விருப்பம் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தங்கள் விருப்பப்பட்ட பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 4 மணி.
1: நேரம் 4 மணி.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க விருப்பது ஆரா நாடகம். எழுதியவர் ஜி ரெஹானா சுல்தானா. நாடகத்தில் பங்கு பெறுவோர் ஒளியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், கிராக்ஸாக எம் சுரேந்தர்குமார், ஆராவாக ஆர் சாந்தினி, அருணாக எல்என்ஜி ரவிசங்கர், ப்ரொஃபஸர் டாக்டர் லலிதாவாக எஸ் எஸ் சுந்தரி, முருகனாக ஏ விக்னேஷ், மீனாவாக பி அஜிதா, ரதியாக டயானா மற்றும் கே ஞானவடிவேல். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ ஆரா நாடகம்.
3: இந்த கிராமம் எப்பவுமே அமைதிதான், ஆனா இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கே. வானத்தை பாருங்க, அந்த ஒளி என்ன?
4: ஐயா, நானும் அதைத்தான் பார்த்தேன். ட்ரோன் மாதிரியும் தெரியல, ஆனா அது விமானமும் இல்லையே, ஒரு பெரிய வட்டமான ஒளி தெரியுது.
5: இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க, முதல்ல அதை கவனிப்போம்.
6: இல்லப்பா, இது நல்ல அறிகுறி இல்ல, நம்ம ஊருக்கு ஆபத்து வரப்போகுது. கோவிலுக்கு போய் மணி அடிங்க.
4: நண்பர்களே, நம்ம கிராமத்துல என்ன நடக்குதுன்னு நேரலையில பாப்போம் வாங்க.
5: ரதி, முதல்ல பாதுகாப்பு, வீடியோ எல்லாம் அப்புறம்தான்.
7: நான் சென்னை நியூஸ் சேனல்ல இருந்து மீனா. இங்க ஏதோ விசித்திரமான சம்பவம்னு தகவல் வந்துச்சு.
8: ஆமாமா, எங்களாலையும் புரிஞ்சிக்கவே முடியல.
5: அங்க பாருங்க, வட்ட வடிவத்துல ஏதோ ஒரு பொருள் தரையில வந்து இறங்கி இருக்கு.
4: ஆமாமா, இத பார்த்தா பறக்கும் தட்டு மாதிரில இருக்கு.
7: ஆ, ஓகே ஓகே, எல்லாரும் தள்ளிக்கோங்க, நீங்க கேமரா ஆன் பண்ணுங்க.
9: பயப்பட வேண்டாம், நாங்கள் தாக்க வரவில்லை.
8: தமிழ்லயா பேசுது?
9: உங்களுடைய மொழியை சில வினாடிகளில் கற்றுக்கொண்டோம்.
5: அப்படியா, நீங்க யாரு?
9: என்னுடைய பெயர் ஒளி. நாங்க பூமியை 10,000 ஆண்டுகளாக கவனித்து வருகிறோம்.
4: அப்படின்னா உண்மையிலே நீங்க எல்லாம் வேற்றுகிரக வாசிகளா?
10: ஆமா, என் பெயர் ஆரா, ஆனால் நீங்கள் நினைப்பது போல அரக்கர்கள் அல்ல.
7: அப்படின்னா இங்கேயே வந்தீங்க?
9: ஒரே ஒரு கேள்வி கேட்க.
11: என்ன கேள்வி?
9: உங்களுக்கு வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்குது, அத நீங்களே அழிக்கிறீங்களே. ஏ,
5: வளர்ச்சி வளர்ச்சி தான் எங்க இலக்கு, அதுக்காக சில தியாகங்கள் தவிர்க்க முடியாததுன்னு நாங்க நம்புறோம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை?
9: அப்படின்னா நாங்க உங்களோட சில நாட்கள் இங்கேயே இருப்போம்.
4: சார், நான் தான் சார் முதல்ல பார்த்தேன், ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுக்க விடுங்க சார்.
12: மேடம், இது யூடியூப் வீடியோ எடுக்கிற இடம் கிடையாது, தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், தள்ளி போங்க முதல்ல.
8: சார், அவங்க யாரையும் காயப்படுத்தல, ரொம்ப அமைதியா பேசுறாங்க.
12: அமைதியா? அந்த அமைதிங்கிறது ஒரு தந்திரமா கூட இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கணும்.
13: இன்ஸ்பெக்டர் சார் வணக்கம், நான் ப்ரொஃபசர் லலிதா, நான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி குழுவில இருந்து
9: வந்திருக்கேன்.
13: நீங்க உண்மையிலேயே எந்த கிரகத்திலிருந்து வந்திருக்கீங்க?
9: உங்க சூரிய குடும்பத்தில்

0: கிடையாது. உங்க அறிவியல் இன்னும் எங்க கிரகத்தை கண்டுபிடிக்கல.
1: உங்களுடைய தொழில்நுட்பம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: நீங்க இன்னும் நோய்களுக்கே மருந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க நோய் வராமல் தடுக்கக்கூடிய முறைய ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே கண்டுபிடிச்சிட்டோம்.
2: அப்படின்னா உங்களால மனிதர்களான எங்களுக்கு உதவ முடியுமா?
0: உதவி செய்ய முடியும், ஆனா ஒரு கேள்விக்கு பதில் வேணும்.
3: என்ன கேள்வி அது?
0: உங்க அறிவியல் மனித குலத்தின் எதிர்காலத்தை உருவாக்குகிறதா அல்லது அதன் முடிவை எழுதுகிறதா?
1: எல்லாரும் தள்ளுங்க தள்ளுங்க, அமைச்சர் வந்துட்டாரு, தள்ளிக்கோங்கப்பா.
4: என்னப்பா இங்க இவ்வளவு பேர் கூட்டமா இருக்கிறீங்க? எல்லாம் கேள்விப்பட்டேன், வித்தியாசமா இருக்காங்களே பாக்குறதுக்கு. உங்களை நாங்க வரவேற்கிறோம்.
0: நன்றி.
4: உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக பூமிக்கு வந்திருக்கிறீங்க?
0: எங்களுக்கு எதுவும் வேணாம். நீங்கள் உங்களுக்கே எழுதி கொண்டிருக்கும் அழிவின் கடைசி அத்தியாயத்தை பார்க்க வந்திருக்கிறோம்.
4: என்னது கடைசி அத்தியாயமா? என்ன சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே.
0: உங்கள் பூமி மிக மிக அழகானது, ஆனால் நீங்கள் அழகிய காடுகளை அழிக்கிறீர்கள், ஆறுகளை மாசுபடுத்துகிறீர்கள், காற்றை விஷமாக்குகிறீர்கள், போர்களை உருவாக்குகிறீர்கள்.
1: ஆமா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்.
0: நீங்கள் எங்களை பார்த்து ஏற்றுக்கிரக வாசிகள் என்று சொல்கிறீர்கள், ஆனால் எங்களுக்கு பூமியில் மனிதர்களின் நடத்தையே மிகவும் வினோதமாக இருக்கிறது. ஆரா
1: தலைவரே, ஆபத்து நெருங்குகிறது.
0: ஆமாம் ஆமாம், அவர்கள் வந்து விட்டார்கள்.
2: அவங்க யாரு, புதுசா?
0: எங்களை விட மிகவும் ஆபத்தான மற்றொரு ஏற்றுக்கிரக இனம் அவர்கள் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அருகாமை வந்து விட்டார்கள்.
2: இது என்னப்பா, இந்த வானமே கருப்பா மாறிடுச்சு, இது உலகத்தோட அழிவா? இருங்க இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க, யாரும் ஓட வேணாம், பயப்பட வேணாம், எல்லாம் அமைதியா இருங்க.
1: என்னோட லைவ் பாக்குறவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க, ஆனா இங்க எனக்கே என்ன பேசுறதுன்னு தெரியல.
5: எல்லாரும் அமைதியா இருங்க, யாரும் ஓடாதீங்க, அமைதியா இருங்க.
2: ஒளி, அது யாரு, யாரு வர்றாங்க, ஏன் அவங்க உங்களை துரத்துறாங்க?
0: அவங்களின் பெயர் நிழல் கூட்டமைப்பு. அவங்க எந்த கிரகத்துக்கு போனாலும் அங்குள்ள இயற்கை வளங்களை சுரண்டிட்டு அந்த கிரகத்தையே அழிச்சிருவாங்க.
1: அப்படின்னா அவங்களோட அடுத்த இலக்கு பூமி தானா?
6: ஆமா, இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்?
1: அப்படின்னா நீங்க அவங்களை எதிர்த்து போராட முடியாதா?
0: முடியும், ஆனால் ஒரு விதி இருக்கிறது. எந்த கிரகத்தின் மக்களும் தங்கள் கிரகத்தை காப்பாற்ற தயாராக இல்லை என்றால் நாங்கள் நேரடியாக தலையிட முடியாது. அமைச்சர் அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி.
4: என்கிட்டயா? என்ன கேள்வி?
0: உங்கள் நாட்டில் மொழிக்காக சண்டை, மதத்துக்காக சண்டை, இனத்துக்காக சண்டை, எல்லைக்காக சண்டை, இப்படி பிரிந்து வாழும் நீங்கள் இந்த பூமிக்காக ஒன்றுபடுவீர்களா?
4: அது வந்து
2: நாங்க தவறு செஞ்சிருக்கலாம், ஆனா இந்த பூமி வந்து நம்ம வீடு, அதை காப்பாத்த நாங்க எல்லாருமே ஒன்னா நிப்போம்.
7: நான் ஒரு கிராமத்துக்காரன், ஆனா இந்த மண்ணுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கிறேன்.
1: அஸ் எ ரிப்போர்ட்டரா உண்மையை உலகத்துக்கு சொல்றதுதான் என்னோட மொத கடமையே. ரிப்போர்ட்டரா மீனா சொல்றது கூட ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான். இந்த லைக், வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அப்புறம்தான், முதல்ல நம்ம மனித இனத்தை பாதுகாக்கிறது தான் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம்.
8: பூமி மனிதர்களே, நான் நிழல் கூட்டமைப்பின் தலைவர். இந்த நொடியிலிருந்து உங்கள் கிரகத்தின் நீர், கனிம வளங்கள்,

0: உயிரினங்கள் அனைத்தும் எங்கள் கட்டுப்பாட்டில். எதிர்க்க நினைத்தால் நான் உங்கள் இனத்தின் முடிவை இன்றே எழுதிவிடுவேன்.
1: இது எங்களுடைய பூமி, இதை யாருக்காகவும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். உடனே உங்க கிரகத்துக்கு நீங்க திரும்பி போங்க.
0: பூமியா? இன்னும் சில நொடிகளில் அது உங்களுடையது அல்ல, எங்களுடையது. உங்கள் துணிச்சலை பாராட்டுகிறேன், ஆனால் அது எங்களை தாக்க போவதும் இல்லை, தடுக்க போவதும் இல்லை.
1: அப்படியா? இப்பொழுதே உன்னை நான் சுடுகிறேன் பார். அட, இது எப்படி சாத்தியம்? நம்ம ஆயுதங்கள் அவங்க கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே செயலிழந்து போயிருச்சு.
2: அவர்களை உங்களால் வெல்ல முடியாது, அதற்கான ஆயுதங்களும் உங்களிடம் கிடையாது.
1: அப்படின்னா எதை வச்சு போராட போறோம்?
2: ஆயுதங்களால் அல்ல, ஒற்றுமையால், வலிமையால் அல்ல, அறிவால், பயத்தால் அல்ல, தைரியத்தால். அதுதான் எந்த ஆயுதத்தையும் விட வலிமையான சக்தி.
1: அதுதான் மனிதர்களோட உண்மையான பலமா?
2: உங்கள் ஆயுதங்களை அவர்கள் உடைக்க முடியும், ஆனால் உங்கள் மன உறுதியை யாராலும் உடைக்க முடியாது.
3: ஒரு அமைச்சரா நான் அதை ஒத்துக்கிறேன். இன்னிலிருந்து மனித இனங்க நாங்க ஒற்றுமையா செயல்படுவோம்.
4: அமைச்சர் சொல்றதும் சரிதான். இதுக்காக சயின்ஸ் லேப்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து புதிய பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குறோம்.
5: கிராம மக்கள் நாங்க எல்லாரும் உணவு, தண்ணி, உதவி எல்லாத்தையும் செஞ்சு தர்றோம்.
6: நானும் என்னோட லைவ்ல இந்த உலகத்துக்கு உண்மையதான் ஒளிபரப்ப போறேன்.
7: மக்களே, இது வெறும் செய்தி இல்ல, மனித வரலாற்றோட மிகப்பெரிய தருணம்.
3: இருங்க இருங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்றத கேளுங்க. இப்ப எடுக்கிற இந்த முடிவு பூமியோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போறதா அமைய போகுது.
4: ஆமா ஆமா, அமைச்சர் சொன்னதும் சரிதான். நம்மளுடைய செயற்கை கோள்கள் வானத்துல மிகப்பெரிய ஆற்றல் அலைகளை பதிவு செஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒளி சொன்னதும் உண்மைதான், இன்னொரு விண்கலம் பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
8: என்ன மேடம் சொல்றீங்க, இன்னொரு விண்கலமா? அந்த விண்கலம் எவ்வளவு பெருசு?
4: அது வந்து இந்த விண்கலத்தை விட பல மடங்கு பெருசா இருக்கலாம்.
7: அப்படின்னா நம்மளால அதை தடுக்கவே முடியாதா?
4: முடியும், ஆனா நம்ம கிட்ட இப்ப இருக்கிற டெக்னாலஜியை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது.
9: ஒளி, உங்களோட டெக்னாலஜிய நீங்க எங்களுக்கு தர முடியுமா?
2: தொழில்நுட்பம் மட்டும் போதாது அருண், அத பயன்படுத்தக்கூடிய மனமும் சரியா இருக்கணும்.
9: அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ என்ன சொல்ல வர?
2: நீங்க அணுசக்தியை கண்டுபிடிச்சீங்க, அது மனிதர்களுக்கு மின்சாரம் கொடுத்துச்சு. அதே அணுசக்தியால நகரங்களையும் அழிச்சிருக்கீங்க. அறிவு நல்லதோ கெட்டதோ அல்ல, அத பயன்படுத்தக்கூடிய எண்ணம் தான் உலகத்தை மாத்துது.
10: எங்களுக்கு ஒரு விஷயம் புரியல.
7: என்ன என்ன புரியல?
10: உங்க பூமியில உணவு போதுமான அளவுல உற்பத்தி ஆகுது, இருந்தும் ஏன் பலர் பசியால இறந்து போறாங்க?
5: உணவு இல்லாம இல்ல, அது சமமா எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல.
10: அமைச்சரே, உங்க பூமியில நீர் நிறையவே இருக்கு, இருந்தாலும் ஏன் உங்க மக்கள் தண்ணீருக்காக சண்டை போடுறாங்க?
3: அது அது வந்து அது அரசியல், எல்லைகள், அப்புறம் பல காரணம் இருக்கு.
2: அதத்தான் நாங்க புரிஞ்சுக்கிறவே முடியல. இயற்கை எல்லைகளை உருவாக்கவில்லை, மனிதர்கள் தான் உருவாக்கினார்கள். சரியா?
3: அது என்னவோ உண்மைதான்,
9: நாங்க ஒத்துக்கிறோம். அமைச்சர் சொல்றது சரிதான், ஆனா உங்க கிரகத்துல சண்டையே இல்லையா என்ன?
2: ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் எங்க முன்னோர்கள் ஒரு உண்மைய உணர்ந்தாங்க.
9: அது என்ன உண்மை?
5: என்ன உண்மை?
8: என்ன உண்மை அது?
2: ஒரே கிரகத்தில் வாழ்பவர்கள் ஒருவரை ஒருவர் எதிரியாக நினைத்தால் அந்த கிரகத்தின் எதிர்காலமே அழியும்.
4: எல்லாரும் அந்த வானத்தை பாருங்க. எல்லாரும்

0: பார்த்து பாருங்களேன். வானத்திலையா? அது என்ன, அது என்ன அங்க? ஆமால, அங்க பாருங்க, வானத்துல ஏதோ பெருசா தெரியுதே, அது என்ன?
1: ஆமா ஆமா, அந்த கரு மேகத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய நிழல் தெரியுது.
2: பயம் அவர்களின் முதல் ஆயுதம். நீங்கள் பயந்தால் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள்.
3: பூமி மக்களே, எங்கள் குரல் உங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா?
2: அவர்கள்தான் நிழல் கூட்டமைப்பு.
4: நிழல் கூட்டமைப்பின் தலைவர்.

0: வந்தவர்கள்.
1: அவர்கள்தான் நிழல் கூட்டமைப்பு.
2: நிழல் கூட்டமைப்பின் தலைவர்.
3: எல்லாரும் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நான் என்னன்னு கேக்குறேன், நீங்க யார், புதுசா இருக்கீங்க, நீங்க ஏன் எங்க கிரகத்துக்கு வந்திருக்கீங்க?
2: உங்க அனுமதி கேட்கவே இல்ல. இந்த கிரகத்தை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர.
4: இது எங்களோட மண்ணு, நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் யாரும் இத எடுத்துக்க முடியாது.
2: உயிரா? நீங்க உங்களுக்குள்ளேயே போர் செய்து ஆயிரக்கணக்கான உயிர்களை இழக்கிறீர்கள். இப்போது திடீரென்று இந்த பூமி மீது அன்பு வந்து விட்டதா?
0: நாங்க தவறு செஞ்சிருக்கலாம், ஆனா அதை திருத்துறதுக்கான உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு.
2: நீங்கள் திருந்துவதற்கு மிகவும் காலதாமதம் செய்து விட்டீர்கள்.
1: கிராஸ், கிராஸ், இந்த கிரகத்தை விட்டு நீ போயிரு.
2: ஒளி, இன்னும் நீ பலவீனமான உயிரினங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாயா?
1: கிராஸ், அவங்க பலவீனமானவங்க கிடையாது. இன்னும் கத்திக்கிட்டு இருக்கிற ஒரு இளம் நாகரிகம் உள்ளவங்க.
2: அப்படின்னா ஒரு சோதனை வைப்போம். பூமி மக்களே, உங்களுக்கு ஒரு மணி நேரம் அவகாசம் தருகிறேன்.
5: அவகாசமா? எதுக்கு அவகாசம்? என்ன சொல்ல வரீங்க?
2: உங்கள் உலகமே ஒன்றாக இணைந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும்.
3: என்னது முடிவா? என்ன முடிவு?
2: உங்கள் பேராசை, போர், வெறுப்பு, இயற்கை அழிப்பு இவற்றை கைவிட்டு உண்மையாக மாறப்போகிறீர்களா, இல்லை எங்களைப் போலவே அழிவின் பாதையில் தான் செல்ல போகிறீர்களா?
0: அதுக்கும் உங்களுக்கும் இப்ப என்ன சம்பந்தம்?
2: சம்பந்தமா? சம்பந்தம் கேட்கிறீர்கள்? தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கு பெயர் தான் நாகரிகமா? கூறுங்கள்.
6: நீங்க சொல்றதும் சரிதான். நாங்க எவ்வளவுதான் அறிவியல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் மனித நேயம் இல்லைன்னா அதுக்கு அர்த்தமே இல்லை.
4: ஆமா, நாம நிறைய மரங்களை வெட்டிட்டோம், ஆறு குளங்களை எல்லாம் மாசுபடுத்திட்டோம், காடுகளை அழிச்சு அதுல இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் சேர்த்து அழிச்சிட்டோம்.
0: ஆமா, உண்மையை எழுத வேண்டிய ஊடகங்கள் கூட பல நேரங்கள்ல டிஆர்பிக்காக பரபரப்பான செய்திகளை வெளியிடுறாங்க. நீங்க சொல்றது கூட உண்மைதான் மீனா. நானும் வியூஸ், லைக்ஸ் இதுக்கு பின்னாடி மட்டும்தான் ஓடிட்டு இருந்தேன். இப்பதான் உண்மையான பொறுப்பு என்னன்னு எனக்கு புரியுது.
5: நம்ம தலைமுறை இன்னும் மாற்றத்தை உருவாக்க முடியும், அத இப்பவே தொடங்கலாம்.
0: ஆமா
1: ஆமா, இது எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமா நடக்குது.
0: தனியா போகாதீங்க. இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது நினைச்சேன். இப்பதான் அதெல்லாம் எவ்வளவு சின்ன விஷயம்னு புரியுது. இன்னைக்கு நம்மள காப்பாத்த போறது அந்த தொழில்நுட்பம் ஒண்ணும் கிடையாது, சக மனுஷங்க தான்.
5: ஒளி, இப்ப என்ன செய்யலாம்?
1: கிராஸ் ஒரு தவறு செஞ்சிருக்கிறியா?
7: ஆமா, மனிதர்களோட கருவிகளை அவன் நிறுத்திருக்கான், ஆனா மனிதர்களான உங்களோட மனச நிறுத்த முடியாது.
6: உங்ககிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா இதுக்காக?
1: இருக்கிறது, ஆனால் அது வெற்றி பெற மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைக்கணும்.
0: அதுக்கெல்லாம் நாங்க தயாரா தான் இருக்கிறோம்.
5: நாம எப்பவுமே யாராவது வந்து நம்மளை காப்பாத்தணும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு புரியுது, இந்த பூமியை காப்பாத்த வேண்டியது நாம தான். நம்ம கையில இருக்கிற ஆயுதம் துப்பாக்கி இல்ல, ஒற்றுமை. நம்ம பலம் பணம் இல்ல, மனித நேயம். நம்ம எதிர்காலம் தொழில்நுட்பம் மட்டும் இல்ல, பொறுப்புணர்வு. இன்னைக்கு நாம தோத்தா அடுத்த தலைமுறைக்கு பூமியே இருக்காது.
8: நான் விவசாயி, என் நிலத்தை நான் காப்பாத்துவேன்.

0: ஒரு ரிப்போர்ட்டரா உண்மைய உலகத்துக்கு உரக்க சொல்ற குரலா நான் இருப்பேன்.
1: இனிமே நான் மக்களை பிரிக்கிற வீடியோக்களை எடுக்கவே மாட்டேன். மக்களை இணைக்கிற வீடியோக்களை மட்டும்தான் நான் இனிமே எடுக்க போறேன்.
2: ஆமா, மீனாவும் ரதியும் சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். அறிவியல் மனுஷங்களுக்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர அழிவுக்காக அல்ல.
0: உளி, அங்கே பாருங்க.
3: அவர்கள் மாற ஆரம்பித்து விட்டார்கள்.
4: அப்ப என்ன நடக்கும்?
3: இந்த பிரபஞ்சத்துல ஒரு விதி இருக்கிறது. ஒரு நாகரிகம் உண்மையாக ஒன்றுபட்டால் அதனுடைய சக்தி எந்த ஆயுதத்தையும் விட பெரியதாக மாறும். அருண், உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும்.
4: சொல்லுங்க சொல்லுங்க ஒளி.
3: நாங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஆயிரக்கணக்கான நாகரிகங்களை பார்த்திருக்கிறோம். சில நாகரிகங்கள் அறிவால் வளர்ந்தன, சில தொழில்நுட்பத்தால் வளர்ந்தன. ஆனால் மிகச்சிறந்த நாகரிகங்கள் கருணையால் வளர்ந்தன.
4: அப்படின்னா மனிதர்களான எங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குதா?
3: வாய்ப்பு எப்போதும் இருக்கும், ஆனால் அது தானாக வராது. அதை உருவாக்க வேண்டும்.
4: அப்ப நாங்க என்ன செய்யணும்? இப்ப
3: முதலில் பயத்தை வெல்ல வேண்டும். பயப்படும் மனிதன் சிந்திக்க மாட்டான், சிந்திக்காத மனிதன் சரியான முடிவு எடுக்க மாட்டான்.
4: ஒளி சொல்றத கேட்டீங்கல்ல, எல்லாரும் இப்ப கேளுங்க. யாரும் யார பத்தியும் பேசக்கூடாது, சண்டையும் போடக்கூடாது. சாதி, மதம், மொழி, அரசியல் இப்போ அதெல்லாம் முக்கியமே இல்லை.
5: ஆனா நம்ம குடும்பம்,
4: இந்த பூமியே இல்லைனா எந்த குடும்பமும் இருக்காதே. முதல்ல பூமியை காப்பாத்துவோம்.
0: எங்களால என்ன செய்ய முடியும்?
4: பயப்படுற குழந்தைங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க. வயதானவங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. யாரும் சாப்பாடும் தண்ணியும் இல்லாம இருக்க கூடாது.
5: சரி சரி
0: சரி சரி சரிப்பா. ஒளி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? நான் எப்பயுமே என்ன பத்தி தான் அதிகமா யோசிச்சுட்டு இருப்பேன். அதிக வியூஸ், அதிக பணம், அதிக புகழ், இது மட்டும்தான் என்னோட வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு
3: இருந்தேன்.
0: இப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் புகழ தேடிக்கிட்டு இருந்த நேரத்துல எல்லாம் என் மக்களை நான் மறந்துட்டேன்.
3: தவறை உணர்வது பலவீனம் அல்ல, அது மாற்றத்தின் முதல் படி.
2: ஒளி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
3: என்ன விஷயம்?
2: நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். கிராக்ஸின் விண்கலத்திலிருந்து வரும் ஆற்றல் அலை ஒவ்வொரு 7 நிமிடத்திற்கு ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது.
3: அது சாத்தியம் கிடையாது.
2: ஆனா இதோ இந்த அளவீடுகளை பாருங்க.
3: நீ சொல்றது சரி.
4: ஆனா அதனால என்ன பிரயோஜனம்?
3: அந்த 7 நிமிஷம் இடைவெளிதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு.
6: மக்களே, நான் கொடுத்த 1 மணி நேரத்தில் பாதி நேரம் முடிந்து விட்டது. இன்னும் உங்கள் உலகம் முழுமையாக ஒன்றுபடவில்லை. உங்கள் மனதில் இன்னும் பயம் இருக்கிறது, உங்கள் மனதில் இன்னும் சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் உங்களை மாற்ற முடியாது. அதனால்தான் இந்த கிரகத்தை நாங்கள் எடுத்துக் கொள்ளப் போகிறோம்.
4: இல்ல இல்ல இல்ல, நாங்க மாறுவோம், கண்டிப்பா மாறுவோம்.
6: வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் அதை நிரூபியுங்கள்.
0: எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ யாரோட வீடு பெருசு, யாரோட வீடு சிறுசு, இப்படி எல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. எல்லாரும் ஒரே குடும்பம். யார்கிட்ட அரிசி இருக்கோ அவங்க எல்லாருக்கும் அதை கொண்டு வந்து கொடுங்க. யார்கிட்ட எல்லாம் தண்ணி இருக்கோ அதை எல்லாத்துக்கும் கொடுங்க. ஒரு குழந்தை கூட பசியோட இருக்கவே கூடாது.
7: என் வீட்லயும் கொஞ்சம் அரிசி இருக்கு, இது போதுமானு தெரியலையே.
4: நீங்க தரது அரிசி இல்லம்மா, நம்பிக்கை.
8: என்கிட்ட மெடிசின்ஸ் இருக்கு, இது வயசானவங்களுக்கு முதல்ல கொடுக்கலாம்.
0: அடடா, நேத்து வரைக்கும் இந்த ஊர்ல எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா

0: ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓடி ஓடி உதவி பண்றாங்க. இதான்ப்பா உண்மையான மனிதநேயம்.
1: ஒளி ஒளி, ஒரு விஷயம் எனக்கு புரியல.
2: என்ன?
1: கிராக்ஸ் அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் அப்படின்னா ஏன் நேரடியா பூமியை அழிக்கல?
2: நல்ல கேள்வி. அவனால முடியும், ஆனா செய்ய மாட்டான்.
3: ஏன் செய்ய மாட்டான்?
2: அவனுக்கு உயிர்கள் தேவையில்லை, வளங்கள் தான் வேணும். ஒரு கிரகத்தை முழுவதுமா அழிச்சிட்டா அந்த கிரகத்தோட வளங்களும் அழிஞ்சிடும். அதனால முதல்ல மக்களோட மனசை உடைக்கிறான், அப்புறம் எதிர்ப்பு இல்லாம அந்த கிரகத்தையே கைப்பற்றியா.
0: அப்படின்னா நம்ம மனசு உடையக்கூடாது.
2: அதுதான் முதல் வெற்றி.
1: நாங்க எங்க நகரத்துல அனைவருக்கும் இலவச உணவு வழங்க ஆரம்பிச்சிருக்கோம். டாக்டர்ஸ் எல்லாம் டே அண்ட் நைட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
4: சயின்டிஸ்ட் எல்லாருமே உலகம் முழுவதும் தகவல்களை பகிர்ந்து அதற்கான புதிய தீர்வுகளை தேடிட்டே இருக்காங்க.
5: ரதி, இங்க பாத்தியா, இப்போ உலகமே மாற ஆரம்பிச்சிருச்சு.
0: ஆமா மீனா, ஆனா இது பயத்தால வந்த மாற்றம் இல்ல, பொறுப்பால வந்த மாற்றம்.
6: பூமி மக்களே, உங்கள் நேரம் முடிவடைய போகிறது. ஆனால் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கிறது.
4: அப்படியா? என்ன?
6: நீங்கள் ஒன்றாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டீர்கள். அது எனக்கு பிடிக்கவில்லை. எனவே இனி நான் பேச போவதில்லை, நடத்த
5: போகிறேன்.
2: எல்லாரும் தயாராக இருங்கள்.
3: ஒளி, நம்ம திட்டம் என்ன?
2: இனி திரும்பி பார்க்க நேரம் இல்லை.
5: ஒளி, இது என்ன தாக்குதல்?
2: இது ஆயுத தாக்குதல் கிடையாது.
3: அப்ப இது என்ன தாக்குதல்?
2: இது மன அலை, மனிதர்களின் பயத்தை பல மடங்கு அதிகப்படுத்தும் தொழில்நுட்பம்.
0: ஓ, அதனாலதான் எல்லாரும் திடீர்னு பயந்து நடுங்குறாங்களா?
2: யார் மன உறுதியை இழக்கிறாங்களோ அவங்களையே இந்த அலை முதல்ல பலவீனப்படுத்தும்.
7: நம்மால முடியாது, நாம தோத்துடுவோம்.
3: இல்ல இல்ல இல்ல, யாரும் மனசு விடக்கூடாது, தைரியமா இருங்க.
5: பொறுமையா இருங்க, எல்லாரும் என்னைய பாருங்க, ஆழமா மூச்சு விடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கைய புடிங்க.
2: இதான் நான் எதிர்பார்த்தது.
5: ஒளி, இந்த அலையோட பலம் குறையுது.
7: அது எப்படி அலை பலம் குறையுதுன்னா புரியலையே.
2: இந்த தொழில்நுட்பம் தனியா இருக்கக்கூடிய மனசை தாக்கும், ஆனா ஒன்றுபட்ட மனசை தாக்க முடியாது.
3: அப்படின்னா அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்தா?
2: கிராக்ஸோட முதல் ஆயுதம் தோல்வி அடையும்.
3: அப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்,
8: நாங்க பயப்பட மாட்டோம், நாங்க ஒன்னா இருக்கோம், பூமி எங்க வீடு.
6: இது எப்படி சாத்தியம்?
9: தலைவரே, மனிதர்களின் மன அலை ஒன்றிணைந்து விட்டது.
6: முடியாத விஷயம்.
9: நம்முடைய கணக்கீடுகள் தவறாகிவிட்டன தலைவரே.
6: இல்லை இல்லை, அவர்களை ஒன்றுபடுத்தியது அந்த ஒளிதான்.
3: ஒளி, நீங்க எங்களை காப்பாத்த வரலன்னு முன்னாடி சொன்னீங்களே.
2: ஆமா, நான் உங்களை காப்பாற்ற வரவில்லை.
3: அப்போ எதுக்கு வந்திருக்கீங்க?
2: நீங்களே உங்களை காப்பாற்ற முடியும் என்பதை நினைவூட்ட வந்தேன்.
5: அப்போ அதுதான் உண்மையான உதவி.
1: ஆமா, இந்த ஒளி ஒரு தொழில்நுட்பத்தை விட ஒரு சிந்தனைய கொடுத்திருக்கு.
5: புலி, இது நல்ல அறிகுறி இல்ல.
2: என்ன நடந்தது?
5: கிராக்ஸ், கிராக்ஸ் முதல் திட்டத்தை கைவிட்டுட்டான்.
2: இல்லை, அதை மட்டும் செய்யக்கூடாது.
3: என்ன?
2: அவன் கோர் ப்ராஜெக்டை இயக்க இருக்கிறான்.
5: ஐயோ, அது என்னவா இருக்கும்?
2: அது பூமியை அழிக்காது, பூமியில் இதயத்தையே, அதாவது அதன் மைய கருவை நிலையற்றதாக்கிவிடும்.
5: அருண், அருண்,

0: வரைபடத்தை கொஞ்சம் பாரு.
1: எங்க மேடம், அது என்ன?
0: அது நில அதிர்வு ஒரே இடத்துல இல்ல, கவனிச்சியா நீ? உலகம் முழுசும் ஒரே நேரத்துல சின்ன சின்ன அதிர்வுகளா வருது. இது இயற்கையான நிலநடுக்கம் மாதிரி தெரியலையே.
2: நான் பயந்ததுதான் நடக்கிறது.
0: அதாவது என்ன சொல்ல வர்ற ஒளி?
2: கிராக்ஸ் பூமியின் மையத்தை சுற்றி ஒரு செயற்கை அதிர்வலையை உருவாக்கி இருக்கிறான்.
3: அப்படின்னா அதனால என்ன ஆகும்?
2: அந்த அதிர்வு அதிகரித்துக் கொண்டே போனால் எரிமலைகள் வெளித்தெழும், கடல்கள் கொந்தளிக்கும், பூமியின் காந்தப்புலம் சிதறும்.
1: அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சிருமா? ஏன் ஒளி, உலகம் அழிஞ்சிருமா?
2: இல்லை இல்லை, இன்னும் நேரம் இருக்கிறது, ஆனால் சீக்கிரம் முடிவெடுக்க வேண்டும்.
1: ஒளி, நீங்க எங்களுக்காக இவ்வளவு அக்கறை காட்டுறீங்களே, ஏன் அது?
2: ஏன்னா உங்களை பார்த்தா எங்களோட கடந்த காலம் ஞாபகத்துக்கு வருது.
1: கடந்த காலமா? என்ன அது, என்ன நடந்தது?
2: ஆயிரம் வருஷத்திற்கு முன்னாடி எங்களோட கிரகமும் இப்படிதான் இருந்துச்சு. நாடுகள் சண்டை போட்டுச்சு, அறிவியலை ஆயுதமா மாத்தினோம், இயற்கை அழிச்சோம். கடையில நாங்களே எங்க கிரகத்தை அழிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தோம்.
3: அப்புறம்
2: ஒரு தலைமுறை இனி போதும் அப்படின்னு முடிவு செஞ்சிச்சு. அதுதான் எங்களை மாத்துச்சு.
1: அப்படின்னா நீ சொல்ல வரத பார்த்தா பூமியும் மாறணுமா? அப்படி மாற முடியுமா ஒளி?
2: முடியும், ஆனா மாற்றத்தை யாரும் கொண்டு வந்து தர முடியாது. மனிதர்களான நீங்களே தேர்வு செய்யணும்.
4: பூமி மக்களே, இன்னும் 10 நிமிடங்களில் உங்கள் கிரகத்தின் மையம் முழுவதும் அதிரத் தொடங்கும். உங்கள் விஞ்ஞானம், உங்கள் பணம், உங்கள் அரசியல், எதுவும் உங்களை காப்பாற்றாது. நீங்கள் இன்னும் போராடுகிறீர்களா? நான் உங்கள் மனதை வெல்ல முடியவில்லை, அதனால் இப்போது உங்கள் கிரகத்தையே வெல்லப் போகிறேன்.
2: அருண், லலிதா, கவனமா கேளுங்க. கிராக்ஸின் ஆற்றல் அலை பூமிக்குள்ளே போகுது, அதை வெளியிலிருந்து தாக்க முடியாது. ஆனா அதே அதிர்வெண்ணில் ஒரு எதிரலை உருவாக்கினால் அந்த தாக்குதலை நிறுத்த முடியும்.
0: என்ன சொல்ற ஒளி, அது கோட்பாட்டுல சாத்தியமா? ஆனா அத உருவாக்க வேண்டிய ஆற்றல்
2: என்னோட விண்கலத்துல இருக்கிறது.
3: இல்லை இல்லை, அப்படி செய்தா நம்ம விண்கலம் அழிஞ்சிடும்.
2: ஒரு விண்கலம் முக்கியமா, ஒரு கிரகம் முக்கியமா?
3: தலைவரே, உங்களை இழக்க நான் விரும்பல.
2: சில நேரங்களில் காப்பாற்றுவதற்காக சிலவற்றை இழக்க வேண்டி வரும்.
3: தலைவரே, இன்னும் நேரம் இருக்கு, வேற வழி யோசிக்கலாம்.
2: ஆரா ஆரா, நம்ம பயணத்தின் நோக்கம் என்ன?
3: உயிர்களை காப்பாற்றுவது.
2: அப்படி என்றால் இன்று நம்முடைய கடமையை செய்ய வேண்டிய நாள் தானே?
3: ஆனா ஆனா உங்களை இழக்க நான் தயாரா இல்ல.
2: ஒவ்வொரு தலைவரும் ஒரு நாள் தன்னை விட பெரிய ஒன்றுக்காக முடிவெடுக்க வேண்டும்.
1: இல்ல இல்ல, இந்த முடிவை நாங்க ஏத்துக்க மாட்டோம், நாங்க ஏத்துக்க மாட்டோம். நீங்க எங்களுக்காக ஏன் உயிரை கொடுக்கணும்? நாங்க தவறு செஞ்சோம், நாங்க தான் பூமியை மாசுபடுத்தணும், நாங்க தான் போர் செஞ்சோம். அதுக்காக நீங்க தண்டனை அனுபவிக்க கூடாது, அதுக்கு நாங்க தான் பொறுப்பு.
2: அருண் அருண், ஒரு மருத்துவர் நோயாளியை காப்பாற்றும் போது இந்த நோயை நீ தான் வரவழைத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட மாட்டாரு. அதே போல ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சா அது எங்க கடமை.
1: நீங்க வேட்டுக்கிரக வாசிகளே இல்ல, நீங்க எங்களை விட மனித நேயம் அதிகமா இருக்கிறவங்க.
4: ஒளி, நீ இன்னும் மாறவே இல்லை. எப்போ

0: போல மற்றவர்களுக்காக உன்னை இழக்க தயாரா?
1: உன்னை போல வாழ்வதை விட அப்படியே வாழ்வதில் பெருமை.
0: கருணையால் பிரபஞ்சத்தை காப்பாற்ற முடியாது, சக்திதான் ஆட்சி செய்யும்.
1: இல்லை, சக்தி பயத்தை உருவாக்கும், கருணை நம்பிக்கையை உருவாக்கும். நம்பிக்கை உருவான இடத்தில் உன்னை போன்றவர்களுக்கு வெற்றி கிடையாது.
2: நம்ம கையால முடிஞ்ச உதவியை நாம செய்யணும்.
3: எல்லா சயின்டிஸ்டும் ரெடியா இருங்க. ஒளி சொல்ற அந்த ஃப்ரீக்வன்சிய நம்மளுடைய சிஸ்டம்ல லிங்க் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 1% ஆவது உதவி கிடைக்கும்.
4: மக்களே, யாரும் பயப்படாதீங்க, இது நம்ம எல்லாரோட பூமி தான். இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரே செய்தி தான், மக்கள் எல்லாரும் ஒன்னா நிக்கிறாங்க.
5: எதிரிகளை தயார், 3, 2, 1.
4: அங்க கவனிச்சிங்களா, நில அதிர்வு குறையற மாதிரி தெரியுது.
2: ஆமா ஆமா, அது வேலை செய்யுது.
4: தலைவரே, விண்கலத்தோட மையப்பகுதி சேதமடைஞ்சிருச்சு.
1: எனக்கு தெரியும்.
2: ஒளி, ஒளி, உங்க உடம்பு, உங்க உடம்பு, உங்க உடம்பு மறைய ஆரம்பிச்சிருக்கு. ஒளி, என்ன நடக்குது?
1: எங்கள் இனத்தின் ஆற்றல் விண்கலத்தோட இணைந்திருக்கும். விண்கலம் அழிந்தால் நாங்களும்.
2: ஒவ்வொரு
1: சந்திப்புக்கும் ஒரு பிரிவு இருக்கும், இயற்கையோட விதி.
2: நீங்க சொன்னீங்களே எப்பவுமே நம்பிக்கை இருக்கும்னு, இப்போ நீங்களே எங்களை விட்டு போறீங்களே. ஒளி,
1: நம்பிக்கை ஒரு மனிதரிடமோ ஒரு உயிரிடமோ இருக்கக்கூடாது, அது ஒரு சிந்தனையில் இருக்க. நான் இல்லாட்டியும் அந்த சிந்தனை உயிரோடு இருக்கும், அதுதான் வெற்றி. பலவீனம் உடம்புல வரலாம், மனசுல வரக்கூடாது.
0: ஒளி, நீ இன்னும் அந்த பழைய கனவுள்ளதான் வாழ்கிறாய். இந்த பிரபஞ்சம் கருணையால இயங்கவில்லை, சக்தியால் தான் இயங்குகிறது.
1: இல்லை, இன்று இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களை பார்க்கிறார். நேற்று வரை சண்டை போட்டவர்கள் இன்று ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அதுதான் உண்மையான சக்தி கிராக்ஸ், உண்மையான சக்தி.
6: தலைவரே, கிராக்ஸோட ஆற்றலை குறைய ஆரம்பிச்சிருக்கு.
4: எப்படி எப்படி குறைய ஆரம்பிச்சிருக்கு?
6: அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான்.
5: தலைவரே, கிராக்ஸ் தாக்கல, அவனுடைய போர்க்கப்பலின் தானே இங்கே அமைப்பு தான் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு.
4: அப்படின்னா கிராக்ஸ்னால கூட அதை நிறுத்த முடியாதா?
5: முடியாது, அவனால கண்டிப்பா நிறுத்த முடியாது. ஏனா அவன் கட்டுப்பாட்டை இழந்துட்டான்.
0: இல்லை, தாக்குதலை நிறுத்து, இது கட்டளை.
7: கட்டளை நிராகரிக்கப்பட்டது. முக்கிய நோக்கம் பூமியை கைப்பற்றுதல். செயல்முறை தொடர்கிறது.
0: இல்லை இல்லை, நிறுத்து நிறுத்து.
1: கிராக்ஸ், இதுதான் நான் அப்போதே சொன்னேன். அறிவியலை மனித நேயம் இல்லாமல் பயன்படுத்தினால் ஒரு நாள் அது நம்மையே ஆள ஆரம்பித்து விடும்.
2: ஒளி, இப்ப என்ன செய்யலாம், என்ன நடக்குது?
1: ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அந்த போர்க்கப்பலோட மைய ஆற்றல் கருவியை செயலிழக்க வைக்க வேண்டும்.
4: ஆனா அத செய்ய போவது யாரு?
1: நானும் கிராக்ஸும் தான்.
0: நான் பல 1000 ஆண்டுகளாக தவறான பாதையில் நடந்திருக்கிறேன்.

0: என்னை மன்னிக்க முடியுமா?
1: ராஃப், உண்மையா மாற நினைக்கிறவனுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மாற்றம் மட்டுமே போதும்.

0: தலைவரை திரும்பி வாங்க.
1: ஒளி ஒளி, நாங்க உங்களை மறக்கவே மாட்டோம். பூமி எப்பவுமே உங்க நன்றிய நினைவுலயே வச்சிருக்கோம்.
2: அங்க பாருங்க, ஆற்றலால நின்னுருச்சு.
3: ஆமா ஆமா, போர்க்கப்பல் மறையுது அங்க.
0: இப்போது நானும்

0: மீனா சொல்லுங்க, ஏதோ கேட்க வந்தீங்களே.
1: அருண், ஒலி உங்ககிட்ட கடைசியா என்ன சொன்னாரு?
0: அவர் சொன்னது ஒரே ஒரு வாக்கியம், பூமியை நேசியுங்கள், அப்போது பூமி உங்களை வாழ வைக்கும்.
1: இனி மனுஷங்க மாறுவாங்கன்னு நம்புறீங்களா?
0: நிச்சயமா நம்புறேன். ஆனா நம்பிக்கை மட்டும் போதாது, ஒவ்வொருத்தரும் ஒரு மாற்றத்தை ஆரம்பிக்கணும்.
2: நண்பர்களே, இன்னைக்கு நான் ஒரு சயின்டிஸ்டா பேசல, ஒரு சக மனுஷியா பேசுறேன். நம்மளால இயற்கையை வெல்ல முடியாது, அதோட சேர்ந்து வாழ மட்டும்தான் முடியும்.
1: நானும் ஒரு செய்தியாளரா ஒரு முடிவு பண்ணிருக்கேன். அது என்னன்னா, இனிமே மக்கள் கிட்ட பயத்தையோ பதற்றத்தையோ ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை கொண்டு சேர்க்காம அவங்க கிட்ட நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய உண்மையான செய்திகளை மட்டும்தான் அதிகமா கொண்டு சேர்ப்பேன் நான் உறுதியா சொல்றேன்.
0: ரிப்போர்ட்டர் மீனா சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன். ஒரு மனிதன் உலகத்தை மாற்ற முடியாது, ஆனா ஒரு நல்ல செயல் 1000 நல்ல செயல்களுக்கு ஆரம்ப புள்ளியா இருக்கும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆரா நாடகம். எழுதியவர் ஜி ரெஹானா சுல்தானா. நாடகத்தில் பங்கு பெற்றோர்: ஒளியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், கிராக்ஸாக எம் சுரேந்தர்குமார், ஆராவாக ஆர் சாந்தினி, அருணாக எல்என்ஜி ரவிசங்கர், ப்ரொஃபசர் டாக்டர் லலிதாவாக எஸ் எஸ் சுந்தரி, முருகனாக ஏ விக்னேஷ், மீனாவாக பி அஜிதா, ரதியாக டயானா மற்றும் கே ஞானவடிவேல். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்ரியா. நாடக வடிவம் மற்றும் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
4: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோ ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன. திரைப்பட பாடல் ஒன்று கேட்கலாம்.

ஒலித்த பாடலின் படம். வண்ண வண்ண பூக்கள் பாடியவர்கள் இளையராஜா, எஸ் ஜானகி ஆகியோர். அடுத்து ஒலிக்கிறது

பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து ஒலித்தது ஒரு பாடல். பாடியவர்கள் இளையராஜா, எஸ் ஜானகி ஆகியோர். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது மௌனம் பேசியதே திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். பாடியுள்ளவர் ஹரிஹரன், யுவன் சங்கர் ராஜா ஆகியோர்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி

0: நேரம் நிகழ்ச்சியில் சூர்யா இசைப்பள்ளியின் சிறப்பு குழந்தைகள் வழங்கும் இசை நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: ஆசை முகம் மறந்து போச்சே என்ற பாடலை பாட வருகிறார் பிரணவ் பாலாஜி.

ஒளிப்படைத்த கண்ணினாய் வாவாவன் உருது கண்ணு நின்னாய் வாவாவோ ஒளிப்ப

0: அடுத்து வரும் பாடல் மனதில் உறுதி வேண்டும். இதனை பாட வருகிறார் ஜூஹித்.
1: மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும்,

வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுத வேண்டும், வானம் கங்கிங்கன் தன்பட வேண்டும்.

அடுத்து வரும் குழு பாடலை பாட வருவது பிரேம் சங்கர், ஸ்ரீராம், TMS விஜயசாரதி, பிரணவ் பாலாஜி, குருசரண், விஷ்ணுவர்தினி, ஜூஹித்.

0: அடுத்து வரும் பாடல் செந்தமிழ் நாடென்னும் போதினிலே. இந்த பாடலை பிரணவ் பாலாஜி பாடுகிறார்.
1: செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயது கதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது கதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உய வீரம் செறிந்த தமிழ்நாடு, நல்ல காத புரியும் பரம்பயர் போயில்லம் கண்ணிய சூந்த தமிழ்நாடு. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உய வீரம் செறிந்த தமிழ்நாடு, நல்ல காத புரியும் பரம்பயர் போயில்லம் கண்ணிய சூந்த தமிழ்நாடு. காவிரி தன் பண்ணை பாலாறு, தமிழ் கண்டதொரு இப்பொருளை நதி, என மேவிய யாரு பலவோட திருமேனி செழுத்த தமிழ்நாடு. காவிரி தன் பண்ணை பாலாறு, தமிழ் கண்டதொரு இப்பொருளை நதி, என மேவிய யாரு பலவோட திருமேனி செழுத்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. நீலத்திரை கடலோரத்திலே நின்று நித்தம் தவிஞ்ச குமரியிலே, வட மாலவன் குன்றமி வற்றிடையே புகழ் மண்டி கிடக்கு தமிழ்நாடு. நீலத்திரை கடலோரத்திலே நின்று நித்தம் தவிஞ்ச குமரியிலே, வட மாலவன் குன்றமி வற்றிடையே புகழ் மண்டி கிடக்கு தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது கதினிலே, தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சத்தியத்தின் மன்னம் பாருங்கும் வீசு தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சத்தியத்தின் மன்னம் பாருங்கும் வீசு தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது கதினிலே, உங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே.

0: தந்தை என்னாடுன்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை. தந்தை என்னாடுன்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை.
1: தேடி உன்னை சரணடைந்தேன் என்ற பாடலை பாட வருகிறார் விஷ்ணுவர்தினி.

இதுவரை சூர்யா இசைப்பள்ளியின் சிறப்பு குழந்தைகள் வழங்கிய இசை நிகழ்ச்சியை கேட்டோம். நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR சென்னை children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் குட்டிஸ் நேரம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான், உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்ல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.
2: நேரம் 5:30, ஆகாஷ்வாணி.
3: இன்றைய கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் ஏ செல்வராஜ் குழுவினர் வழங்கும் நல்லத்தங்கால் சரித்திரம் தோர்பாவை கூத்து

0: தம்பி, நீங்க யாரு, எவரு சொன்னாருன்னு தெரியுங்கிறேன். அண்ணே, இந்த தோற்பாவை கூத்து பொம்மலாட்டத்திற்கு நான் ஒரு விகடன், கோமாளி, பப்புன் இப்படி சொல்லுவாங்க. ஓஹோ, நீங்க தான் கோமாளிங்களா? ஆமாம் ஐயா, ஆமாம். கோமாளினா ஏமாளி இல்லை, கட்டிக்காரன்னு சொல்லுவாங்க, அதாவது முன்வரப்பட்டவன் இந்த கோமாளி. ஆமாம், இன்னைக்கு எதற்காக வந்துருக்கீங்க அண்ணே? அசினாபுரி பட்டணத்தை ஆளப்பட்ட ராமலிங்க பூபதி அரசர் நல்லண்ணன் இவர்கள் வருகை தருகிறார்கள். நல்லத்தங்கா, நல்லத்தங்கா, அண்ணா, அண்ணா, வாமா வா. அலங்காரி அத்தான், வணக்கம் அத்தான். வா, இருக்கட்டும். என்னுடைய தந்தை ராமலிங்க பூபதி நின்னனால உடலே சரியில்லாமல் இருக்கின்றார். அண்ணபடி பாய் பார்த்துட்டு வருவோம். அப்படியே ஆகட்டங்க. தங்கச்சி, அண்ணா இந்த வந்துட்டேண்ணா. புறப்படுமா? புறப்படு. அப்பா, அப்பா, அப்பா, அப்பா. மகனே, நல்லண்ணா வந்துட்டியாப்பா, வந்துட்டியா? அப்பா, உன் அருகில் தான்ப்பா இருக்கிறோம். அப்பா, நல்லத்தங்கா. அம்மா, அம்மா. அப்பா, என்னப்பா, என்னப்பா உங்களுக்கு உடம்புக்கு? அம்மா, நல்லண்ணா, நல்லண்ணா, சொல்லுங்களப்பா. என் மனைவி இந்திராணி எனக்கு முன்னாடியே போய்விட்டா. ஏதோ அவளுடைய ஞாபகமாக நாளுக்கு நாளாக என் உடல்நிலை குறுகி குன்றி என் உயிர் போகும்போது இருக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்லைப்பா, உன்னுடைய தங்கை நல்ல தங்காவை நீதான் தாய்க்கும் தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருந்து கவனித்து அவர் நல்ல ஒரு இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். இதுதான் என் ஆசை. ஜாக்கிரதை, உன் தங்கை ஜாக்கிரதை, நீ ஜாக்கிரதை. இந்த ராஜ்யத்தை நீதான் மகனு சுட்டி அரசாள வேண்டும் மகனே. அப்பா, உங்கள் ஆசை பிரகாரமே செய்து முடிக்கின்றேன். ஆ, அம்மா, நல்லத்தங்கா. அப்பா, அம்மா, நல்லண்ணா. அப்பா, நல்லண்ணா, நல்லண்ணா. அப்பா, அப்பா, அப்பா, அப்பா, அப்பா, அப்பா, அப்பா, அப்பா, அப்பா, அப்பா, அப்பா, அப்பா. ஐயோ, எங்களை விட்டு பிரிஞ்சு விட்டீர்களே, என்ன செய்ய நட்பா? அப்பா, அப்பா.
1: ஐயோ பாவம், என் மாமனாரு கண் மூடிட்டார் போல. ஐயோ, ஊருக்கு மச்சிக்க நம்மளான அழுவணும். ஐயோ மாமா, ஐயோ மாமா.
2: ஏம்மா, அது என்ன வயிறா இல்லை சுவரா அவ்வளோ அதிகமாக அடிச்சுக்கிறீங்க?
1: ஏண்டா, வயசாக போச்சு, என் மாமனாருக்கு போயிட்டார், மீண்டா வரப்போகிறார். போனதே நல்லது.
0: காவலன் இளவரசே, தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈம சடங்குகளை செய்து முடித்த பிறகு பிறகு ராஜ்யத்தை பரிபாலம் செய்வோம். சரிங்க, அப்படி ஆகட்டுங்க. பாருங்க, வாங்க. ஐயா, இந்த அரிசனாபுரி பட்டணத்தை தாங்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும். அப்படி ஆகட்டும். மக்கள், நீங்கள் தான் மகாராஜா ஆட்சி செய்ய வேண்டும். நீங்கள் தான் மகாராஜா ஆட்சி செய்ய வேண்டும். நீங்கள் தான் மகாராஜா ஆட்சி செய்ய வேண்டும்.

0: மக்களே, மக்களுக்கு ஏதாவது குறை என்றால் அது மண்ணுடைய கடமையாக தீர்த்திருப்பது. அப்படி ஆகட்டும். என் தங்கையோ பருவமடைந்த மங்கையாக ஆகிவிட்டால் அவளுக்கு நல்ல ஒரு மணமாலனை பார்க்க வேண்டும். யாருக்காக? மானாமதுரை காசிராஜன் அவர்தான் என் தங்கை வணக்க வேண்டும். தங்கச்சி, உனக்கு மணவாளை தேடி வர புறப்படுகிறேன். அண்ணா, எனக்கு ஏன்னா இது காட்டும் கல்யாணம் வேண்டாம் அண்ணா. இல்லையம்மா, பெண்ணாக பிறந்தவள் ஒருவனின் இடத்தில் போக வேண்டிய வாழ்க்கைப்படப்பட்டவள். அலங்காரி அத்தான், என் தங்கை ஜாக்கிரா பார்த்துக்கொள். இது வருகிறேன்.
1: போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். அம்மா நல்ல தங்க, அண்ணி மாமா மா வந்து உக்கார்.
0: வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். நல்லண்ணா வைத்தனா, வாருங்கள் வாருங்கள். காசிராஜா வாருங்கள், அமருங்கள் அமருங்கள். யார் இங்கு டாக்டருக்கு? வேண்டாம், எது வேண்டாம். இல்லை இல்லை, சாப்பிடுங்கள். மகாராஜா, ம், கொண்டு வாருங்கள். மைத்தனா, எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? அப்பா எப்படி இருக்கார்? உடல்நிலை சரியில்லாமல் கேள்விப்பட்டேன். எப்படி இருக்கிறார்? ஏன் மவனும்? மைத்தனா, என்னுடைய தந்தை மறந்து விட்டார். என்னது, மாமா மறந்து விட்டாரா? ஆ, நல்லண்ணா, இது அவருக்கும் வயதாகிவிட்டது. சரி, வந்த நோக்கம் மைத்துனா, காசிராஜா என் தங்கை. என் தங்கை பற்றி உனக்கு நன்கு அறியும். ஆமாம், என் தங்கையை தாங்கதான் வணக்க வேண்டும். என் தங்கைக்கு தகுந்த மணவாளன் தாங்கதான் மைத்துனா. மைத்துனா, திருமணமே வேண்டாம் என்று எண்ணித்திருக்கிறேன். உன் தங்கையை எனக்கு மனமுடிக்க காத்துருக்க வேண்டாம். வேறொரு மணவாளன் பார்த்து உன் தங்கையை திருமணம் செய்துவேன். இல்லை மைத்துனா, உங்களை தவிர என் தங்கைக்கு வேறு மணவாளன் வேண்டாம். என் தங்கைக்கு தகுந்த மணவாளன் தாங்கதான் என்ன? நல்லண்ணா, நான் என்ன சொல்வது, எனக்கு திருமணம் வேண்டாம் என்கிறேன். நீ உன் தங்கையை மணக்கும்படியே தொந்தரவு செய்கிறாய். மைத்துனா, இல்லை என்றால் என் உயிரை வீடு சித்தமாக இருப்பேன். இதோ மைத்துனா, நல்லண்ணா பொறு பொறு. உன் தங்கை நல்ல தங்காய் நான் மனது கொள்கிறேன். ஆஹா, நீ வார்த்தாய், பால வார்த்தாய். மைத்துனா, மகிழ்ச்சி இதே சந்தோஷம். நான் புறப்பட்டு தங்களுடைய திருமணத்துக்கு தகுந்த ஏற்பாடு செய்கிறேன். சரி, உடனே ஆகட்டும். அலங்காரி அத்தான், என் தங்கைக்கு தகுந்த மணவாளனை தேர்ந்தெடுத்து விட்டேன். காசிராஜன்.
1: ஓ, அப்படிங்களா?
0: ஆமாம், என் தங்கை திருமணத்திற்கு யாரும் பாய் சொல்லு சொல்லாத பிரகாரம் சீதனங்கள் வாரி வழங்க வேண்டும். என்ன?
1: ஐயோ, உங்கள் தங்கை ஆச்சு, நீங்கள் ஆச்சு, அது உங்கள் இஷ்டம். எப்படி கொடுப்பீங்களோ, கொடுக்காத இருப்பீங்களோ.
0: என்ன மன கஷ்டமாக இருக்கிற அலங்காரி?
1: ஐயோ ஐயோ, நான் ஏன் அத்தாமடி மனக்கட்டப்பட போகிறேன்? உங்கள் தங்கை ஆச்சு, உங்கள் கூட பிறந்தவள் ஆச்சு.
0: சரி, நாளை திருமணம், நாலு சரியான முகூர்த்த நாள்,
1: அப்படி நடக்கட்டும்.
0: யாருங்க காவலர்கள்? மகாராஜா மகாராஜா, திருமணத்து தகுந்த ஏற்பாடுகள் நடக்கட்டும். அப்படியே ஆட்டுங்க மண்டபம். ம், சீக்கிரம் மனப்பந்தல். வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். வாருங்கள் காசிராஜா, வாருங்கள் வாருங்கள் காசிராஜா, வாருங்கள். மனோரில் அமருங்கள், வாருங்கள். ஆஹா, பார்த்தேயாப்பா. டேய் சோமு, என்னடா ராமு, அண்ணன் தங்கிச்சுன்னா இப்படிதான்டா இருக்கணும். நம்மள இருக்கிறோமே, நம்ம வீட்டில் இவங்கள பார்த்துதானே நம்ம கற்றுக்கணும். ராஜா பரமரனா? ராஜ பரமரனா?
2: ஆமாண்டா ஆமாண்டா. அண்ணன், அண்ணன் மேலே உசுறு விட்டுருவாங்க. அண்ணம்மா நல்ல தங்க அம்மா, அண்ணனும் தங்கச்சி மேலே உசுறு விட்டுருவார். நல்ல காசிராஜன் மன்னன் மானாமதுரை, அவர் சொந்தம் தானே, அவர் மைத்துனர்.
0: ஆமாம்மா. சரி சரி, வா, நம்ம கல்யாணத்தை போய் அவங்கள நல்ல ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவோம். நல்ல தங்காவை, வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க. அமருங்க அமருங்க அமருங்க அமருங்க அமருங்க. வாங்க வாங்க வாங்க, உட்காரு உட்காரு உட்காரு. வாங்க வாங்க, கட்டி மேலே கட்டி மேலே கட்டி மேலே கட்டி மேலே தலை கட்டுங்க, தலை கட்டுங்க. எல்லாரும் மணமக்கள், மணமக்கள் வாழ்க, மணமக்கள் வாழ்க, மணமக்கள் மணமக்கள் மணமக்கள்.
1: அண்ணா
0: அம்மா,

0: தீர்க்க சுமங்களிகாக என்றும் நூறாண்டு காலம் வாழ வேண்டும். மஞ்சள் குங்குமத்துடன் நீழோடியாக வாழ வேண்டும்மா, நீழோடியாக வாழ வேண்டும். மைத்துனா, என் கண்களே உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன். என் தங்கை ஏதோரு தவறு செய்தாலும் என்ன அது மன்னித்து நீங்கள்தான் இல்லற வாழ்க்கையில் நல்லதமாக நடந்து கொள்ள வேண்டும். மைத்துனா, உன்னை பற்றி நன்கறிவேன், உன் தங்கை பற்றி நன்கறிவேன். எந்த குறையில்லாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி, நாங்கள் புறப்பட்டுமா? இதோ சீதனங்கள். அடே அப்பா, எல்லற்ற சீதனங்கள் தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியடைந்தேன். மைத்துனா மகிழ்ச்சியடைந்த மைத்துனா, போய் வாருங்கள். தங்கச்சி, அண்ணா அண்ணா அண்ணா. அடையாதம்மா, எங்க போற அருகில் இருந்தானே, போயிட்டு வாமா. அம்மா, அண்ணியார் இடத்தில். அண்ணி அண்ணி, நான் போயிட்டு வரட்டுமா? அண்ணி, ஆ போ போ, போயிட்டு வாங்க சொல்லு அண்ணி. ஆ போயிட்டு வா, போ போ.
1: டேய், என்ன பாடுறா அந்த பொம்பளை? குழந்தைய போயிட்டு வரணும்னு கேக்குது, போப்போன்னு சொல்றா பாடுறா. எப்பா
0: வர அண்ணி? அண்ணா அண்ணி, பார்த்து கொள்ளுங்கள், நான் வருகிறேன் அண்ணி. வரண்ணா அண்ணா, போயிட்டு வாமா. காசிராஜா, மைத்துனா, பயப்பட வேண்டாம், நாங்கள் வருகிறோம் வருகிறோம். தங்கச்சி, நல்ல தங்கா. அம்மா, தங்கா எங்க எங்க பொம்பளை போல அழுதுகிட்டு உன் தங்கச்சி எங்க போச்சு? புருஷங்கிட்ட வாழ போகுது, ஏங்க ஆடுவறீங்க? தங்கை நானும் ஒரே தட்டில் சாப்பிட்டு என் தங்கை அண்ணா அண்ணா என்று அவருடைய குரல் தான் இங்கே அறமலை கேட்கும். என்ன செய்வது, பொண்ணாக பிறந்தவள் புருஷன்னு போய் தானே ஆகணும். ம், போட்டும் போட்டும், வாங்க நீங்கள் வாங்க, உங்கள் உடம்புக்கு கெடுத்துக்காதீங்க, வாங்கத்தான் வாங்க. பல ஆண்டுகள் பல வருஷங்கள் பிள்ளை, ஏழு பிள்ளைகள் பிறந்தன, ஏழு பிள்ளைகள் பிறந்தன நல்ல தங்க அம்மாவுக்கு. அந்த நாடு பஞ்சவடி சூழ்ந்து விட்டது, பஞ்சவடி சூழ்ந்து விட்டது, பஞ்சவடி சூழ்ந்து விட்டது, பஞ்சவடி சூழ்ந்து விட்டது. எப்படி பிழைக்க போறோம் இந்த நாட்டிலே, என்னமா பிழைக்க போறோம் சொந்த ஊரிலே, எப்படி பிழைக்க போறோம் இந்த நாட்டிலே, என்னமா பிழைக்க போறோம் சொந்த ஊரிலே. பல போன மழை இல்லாம பஞ்சகோலம் ஆகி போச்சு, பல போன மழை இல்லாம பஞ்சகோலம் ஆகி போச்சு. ஐயா மகாராஜா.

0: மக்களே, மக்களே, ஐயோ, இந்த குறையை நான் கேட்பதா? ஐயோ, இருந்த பொன் பொருள் எல்லாத்தையும் மக்களுக்காக கொடுத்தேன். நானும் என் பிள்ளைகளும் பசியால் வாடுகிறார்களே, என்ன செய்வேன்? இறைவா, இறைவா, ஆண்டவா.
1: மகாராஜா, அழுவாதீங்க. என்ன செய்யுதுங்க?
0: இனிமே நிலைமை இப்படியா போச்சு? இன்னும் நாங்கள் இங்கே இருந்தா என்னுடைய குழந்தைகள், கொட்டிகளா, மணிமார்கள்லாம், நாங்கள் எல்லோரும் இருந்துட்டோம். அதனால் அயலூருக்கு போய் கொஞ்சம் ஏதோ நாங்கள் போயிச்சு சாப்பிட்டு சேமான பிறகு அது பிறகு வருகிறோம் மகாராஜா. மக்களா, குடிமக்களே, ஆண்டவர் செய், விதி யார் விட்டது? போய் வாருங்கள். சாமி, சாமி, நல்லத்தங்கா, நல்லத்தங்கா.
1: அப்பா
0: பசிப்பா, அப்பா, அப்பா பசி, அப்பா
2: பசிப்பா,
0: அப்பா, அப்பா பசி,
2: அம்மா பசி.

0: எங்க புறப்பட்டு விட்டாய்? சுவாமி, இனிமேல் இங்கிருந்தோ நாங்கள் மடிவதை தவிர வேறு வழி இல்லை. அதனால் என்னுடைய தாய் வீட்டுக்கு, என் அண்ணன் வீட்டுக்கு நான் புறப்பட்டு வருகிறேன். விழித்தாருங்கள். நல்ல தங்கா, தெரிஞ்சும் தெரியாத போல உண்மை நீதான் பேசுகிறாயா? ஆம் சுவாமி. ஆனால் என் பிள்ளைகளை இங்கிருந்தால் மாண்டி விடுவார்கள். பசியா? நல்ல தங்கா, உன் அண்ணன் நான் கூட பிறந்தவன், உன் அண்ணி அல்ல. அன்று திருமண கோலத்திலே உன் அண்ணியாரு குணச்சார்கள் நன்கு அறிந்தேன். நல்லத்தங்கா, வேண்டாம், மதியாது வாசல் மிதியாது என்று சொல்வார்கள். பவது தவறு. அப்படி என்றால் என் பிள்ளைகள் நான் இங்கு இருக்க வேண்டியதானா? சாமி, சாமி, சாமி!
1: அப்பா, அம்மாவோடும் போய் வரும்பா மாமா வீட்டுக்கு.
0: ஆமா அப்பா, பசிக்கிட்டப்பா. எங்களை பசி தாங்க முடியலப்பா. ஐயோ ஐயோ, மக்களே என்ன செய்வேன்? ஐயோ மக்களே! தேவி, உன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போகலாம் வேண்டுமா? ஆம் சாமி, போய் வருகிறேன். விழித்தாருங்கள். சரி சரி, வாருங்கள், வழி கூட்டு வருகிறேன், வாருங்கள்.
2: ஆ, நல்ல தங்கா, போக வேண்டாம், போக வேண்டாம்.
0: சுவாமி, இல்லை,
2: பூனை குறுக்கச் செல்கின்றது.
0: அறமல் இருக்கப்பட்ட பூனை, அது அங்கும் இங்கு தான் சுற்றித் திரியும். அது என்ன செய்யும் சுவாமி? அதனால் அதை பயப்பட வேண்டாம், வாருங்கள். எனக்கும் தடங்களாக தெரிகின்றன.
1: என்னையோ என்ன, என்னையோ என்ன, என்ன வாங்கலையோ, நல்ல எண்ணெய் வாங்கலையோ, என்ன வாங்கலையோ, நல்ல எண்ணெய் வாங்கலையோ, என்ன என்ன, கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், புல்லெண்ணெய், என்ன விளக்கெண்ணெய், என்ன என்ன.
0: தேவி நில், எண்ணெய் குடமானது எதிரே வருகின்றது. இது ஆகார சகுனம் என்பார்கள். சாமி, அவர் பிடிக்க அவர் செல்கிறார், அவர் சொல் செய்கிறார். வந்தது வெளியில் நிற்குமா? வந்தது வந்ததே தீரும். நான் சொல்வதை கேள், நான் சொல்வதை கேள், நல்ல தங்கா, என் வார்த்தை கேள். சாமி, இரண்டவர் கண்களுக்கு மிரண்டதான் பேயாகும், பாருங்கள். ஐயோ, வா, சரி, புறப்படுங்க. ஐயோ, ஒற்றை குரல் ஓசை, அழுசத்தம், இதெல்லாம் வேண்டாம். சாரையானது குறுக்க செல்கின்றது, நாயானது ஊழியிடுகின்றது. ஐயோ, அழுசத்தம். நல்ல தங்கா, இதெல்லாம் ஆகார சகனமாக வேண்டி. என் வார்த்தைக்கேள், என் வார்த்தைக்கேள், நல்ல தங்கா. சாமி, இது என்னது? குழந்தை போல் தாங்கள் வழிகின்றீர்கள். குழந்தைகள் பசிப்பார்கள், குழந்தைகளுக்கு எதிர்ப்பார்கள். நல்ல தங்கா, என்ன சொல்வது? சாமி, பயப்பட வேண்டாம், இதை எல்ல முடிவு. என்னுடன் யாரும் வர வேண்டாம். நல்ல தங்கா, குழந்தைகள் ஜாக்கிரதை. நானும் வந்துவிட்டால் மக்கள் துயரப்படுவார்கள். மன்னரும் போய்விட்டார், மணியுடன் நின்று நான் இங்கேனுமே இருந்து நாடு சேவமான பிறகு உங்களை அழைத்து வர நானே வருகிறேன். போய் வருங்கள்.
3: அப்பா, போயிட்டு வரும்பா. அப்பா, போயிட்டு வரும்பா. அம்மா, போயிட்டு வரும்பா.
0: அம்மா, போயிட்டு வரும்பா. ஜாக்கிரதை, ஞானம் செய்கிறா, ஞானம் செய்யல, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. அம்மாவுடன் இருங்கள், அம்மா சேச்சி கேளுங்கள். வாருங்கள், வாருங்கள், போயிட்டு வாருங்கள், போயிட்டு வாருங்கள், போயிட்டு வாருங்கள். மக்களா, வருவீர், வருவீர், வருவீர், வருவீரோட மக்களா, கண்ணே, வருவீர், வருவீரோட மக்களா.

அம்மா அம்மா எனக்கு, அம்மா எனக்கு, அம்மா காரப்பழம் சூரப்பழம், அப்பா அப்பா அப்பா அப்பா வாருங்கள் வாருங்கள், அப்பா அப்பா அப்பா அம்மா அப்பா அப்பா அப்பா அம்மா அம்மா வாருங்கள். அப்பா டே என்ன ஞான் சேர்க்குது, என்னடா தம்பி, அம்மா காரப்பழம் காரப்பழம் பச்சி குத்துடா, இப்போ தானே கொஞ்சம் பசி,

0: அடங்கிச்சு. ஆமாண்ணா, என்ன கொண்டு கொஞ்சம் பச்சை அடங்கிச்சுடா. டேய் தம்பி கொஞ்சம் கொடுறா. அண்ணே, டேய் டேய் தம்பி கொடுறா, தம்பி பாவண்டா. ஆமாண்டா, டேய் தம்பி இந்தாடா இந்தாடா. அம்மா அம்மா, என்னடா கண்ணா? அம்மா, ரொம்ப நேரம் நடந்துட்டோம், காலெல்லாம் நோதுமா. சற்று நேரம் இந்த மரத்து நிழல இலப்பாரி, அப்புறம் போகலாமா?
1: சரி, அப்படியே வந்து படுத்துக்கொள்ளுங்கள்.
0: டேய் அம்மா பக்கத்தில் படுத்துங்கடா. டேய் எனக்குடா இடம், டேய் எனக்குடா இடம், டேய் எனக்கு, ஏய் எனக்கு. தம்பி இங்கே இங்கே பார்த்து, இங்கே இங்கே பார்த்து, இங்கே பார்த்துடா, இங்கே பார்த்து. இப்போ
2: டேய் என் மேலே காலை படாதுடா, வயிற்றில் நோட்டு.
0: டேய் இங்கே படுறா, டேய் இங்கே படுறா.
1: சண்டை போட்டு கொள்ளக்கூடாது, படுத்துக்கொள்ளுங்கள்.
0: அம்மா, ஓ இதுக்காரன் குறை கூடுறான்டா அவன், இன்னைக்காரன் தூங்கி போட்டான். பசி மயில் எப்பட்டா தூக்கு போட்டுன்னு தெரியல. எங்க ஒரு பெண் குரல் கேட்கின்றாரு, எங்க எங்க தெரியல, போய் பாப்போம்.
1: காப்பாத்துங்கள் காப்பாத்துங்கள் காப்பாத்துங்கள் காப்பாத்துங்கள், ஐயோ காப்பாத்துங்கள்.
0: தூக்கி இருந்தேன்.
1: ஐயா ஆபத்தில் இருந்து காத்தீர்கள், வணக்கம், ரொம்ப நன்றி ஐயா.
0: பெண்ணே, நன்றியா? என்ன அற்புதமான இந்த நடு காட்டுல இப்பள அற்புதமான ஒரு அழகான ஒரு பொம்பளை. ஆஹா,
1: ஐயா உங்களை அண்ணா என்று அழைக்கின்றேன்.
0: அண்ணாவா? அசிங்கமாகின்றது, அத்தான் என்றது.
1: ஐயோ, நான் ஏழு பிள்ளை காரி, இந்த ஏழு பிள்ளைகள் பாருங்கள், பசி பற்றினால் என் தாய் வீட்டுக்கு புறப்படுகிறேன்.
0: ஏ பொண்ணு, கிட்டே வா, அருகே வா. அடே கண்ணாட்டி, நீ என்ன ஜோடி மோசம் பண்ணாரு என்ன வாடி கண்ணாட்டி? விட மாட்டேன் பொண்ணு, எங்க பொண்ணு விட மாட்டேன், விட மாட்டேன்.
1: ஐயோ ஐயோ, அம்மா
0: அம்மா அம்மா அம்மா.
1: தங்கா, நல்ல தங்கா, தங்கச்சி. ஐயோ அத்தா, என்ன தான் இது, நல்லா தூங்கிட்டே இருந்தீங்க படுக்கையிலே, தங்கச்சி தங்கச்சின்னு இப்படி கத்துறீங்களே, என்ன அத்தா அது? அத்தா எனக்கு பயமாகுது. அலங்காரி, என் தங்கச்சி வந்தாளா? என் தங்கை, என் தங்கை பெற்ற செல்வங்கள், ஏழு பிள்ளைகள். அலங்காரி, என் தங்கை, என் தங்கச்சி. இன்னும் அந்த பைத்தியம் போல போல இருக்கு, தங்கச்சி கனவு. அலங்காரி, நான் ஒரு கனவு கண்டேன், கேள.

கனவு கண்டே. அலங்காரி, நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். அதாவது என் தங்கை ஏழு

அலங்காரி, என் தங்கச்சிக்கு 7 பிள்ளை பிறந்தன. 7 பிள்ளை பிறந்ததால் என் வயிற்று நாடு 12 வருஷமாக பஞ்சமாகிவிட்டது. மழை இல்லை, குடிப்பதற்கு தண்ணி இல்லை, உண்ணுவதற்கு உணவு இல்லை. ஐயோ, அகோரும் பசியும் பற்றியுமாக என் வீட்டுக்கு வரா, என் தங்கச்சி வீட்டுக்கு வருவா. வர சமயத்திலே நீ எதுமோ ஒரு கொடுமை கொடுமை செய்வது போல கனவு கண்டேன். ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ, நல்லா சொன்னீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அத்தா கனவு கண்டது நாளில் பலபலப்பட ராமசாமி கனவு கண்டது நாளில் அத்தா கட்டளைக்கு மேல கம்பு சித்திர வேலை, கட்டளைக்கு மேல கம்பு சித்திர வேலை, எட்டி பார்ப்பதால் மூளை கெட்டு போச்சு உங்களுக்கு கனவு கண்டது நாளில் கலவரப்படும் ராமசாமி கனவு கண்டது நாளில் அத்தா உங்களுக்கு மூளைதான் கெட்டு போச்சு. அதே எண்ணம் அவளும் நல்லா தான் இருக்கா, 3 வேலைக்கு 5 வேலைக்கு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. உங்கள் நினப்பாக வர்றதுக்கும் உன் தங்கச்சிக்கு நீங்கள் தான் தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு

0: உசிரியா விட்டுறீங்க. இல்லை, நல்லத்தங்கா, என் நல்லத்தங்கா, என் தங்கை. ஐயோ, என் கனவு பலிக்கும். போங்க அத்தா, போங்க. என் நாத்தி வரல, இன்னும் வரலன்னா நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். என் நாத்தி வந்துட்டால்னா நான் என்னென்ன செய்வேன் தெரியுமா? ஊரே கண்ணார் வச்சிடும். உண்மையாக? ஆமா அத்தா, ஆமா.
1: நல்ல புண்ணுவதி தான், நல்லா செய்வ.
0: என்ன போல யாரும் இருக்க மாட்டாங்க. என் நாத்தி என்னென்ன தெரியுமா செய்வேன்? ஐயா, மகாராஜா, மகாராஜா, மகாராஜா,
2: மகாராஜா, காட்டு விலங்குகள் எல்லாம் விளைய பயிர் எல்லாம் நாசம் பண்ணிட்டீங்க ஐயா.
3: நீங்க வேட்டையாடுவாங்க ஐயா.
0: என்ன இது, பயிர் பிடிச்சலா? காட்டு மிருகம் இருக்கின்ற காவலன் மகாராஜா. வேடுவர் வெளியே தயாராகட்டும், வேட்டைக்கு புறப்படுகிறோம். அலங்காரி, நான் வேட்டைக்கு புறப்படுகிறேன். பார்த்து போயிட்டு வாங்க. வருகிறேன், வருகிறேன். ஆ, யார் இங்கே? புறப்படு வேட்டை. யாரு? என்னது இக்காடகத்தில் யாரோ ஒரு பெண் குரல் கேட்கின்றது. போய் சென்று பார்ப்போம். காவலன், அங்கு செல். யாருமா, யாரு நீங்கள்? ஏழு பிள்ளைகள், ஒரு தாய். என்ன இது? நேற்று நான் கண்ட கனவுக்கும் இக்காடகத்தில் சந்திக்க சந்திப்பது என் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. அம்மா, நீங்கள் யார்? எந்த ஊர், எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள்? ஏன் இக்காடகத்தில் தன்னந்தனில் அழுது கொண்டிருக்கின்றீர்கள்? ஐயா, ஐயா, அஷ்டாபுரத்தை சேர்த்தவன் பொருதவும் என்னை கொடுத்தது மானாமதுரை காசிராஜன். என் அண்ணன் பேர் நல்லண்ணன், என் பேர் நல்லத்தங்கா.
3: என்ன,
0: நல்லத்தங்காளா? அம்மா, தங்கா, நல்லத்தங்கா. அண்ணா, அண்ணா.
4: ஐயையோ, டே அண்ணா, யார் அது?
0: அது அம்மா அண்ணான்றாங்க, அவரும் தங்கிச்சின்றாரு. அம்மாவுக்கு அண்ணன் போல் இருக்கு. நம்ம மாமா விட்டு போகிறோம்ல, நம்ம மாமா போலுக்குதா?
4: மாமாவா? இங்கே ஏன்டா வந்தா மாமா?
0: நமக்கு தாய் மாமன்டா.
4: டேய், மாமாவுடைய ஒன்று எங்கேயிட காட்டில் ஏன்டா வரா மாமன்?
0: டேய், கம்முன்னுடா. அண்ணா, அண்ணா, தங்கச்சி, இந்த கோலத்தை அவனை பார்க்க வேண்டும். அம்மா, அண்ணா, 12 வருஷமாக பஞ்சமி சுட்டு வந்து விட்டதண்ணா. ஒன்று உணவில்லை, குடிப்பதற்கு நீர் இல்லை. அதனால் என் கணவரிடத்தில் நான் விடைபெற்று தங்கள் வீடு தேடி வருகிறேன் அண்ணா. அம்மா, இனி பஞ்சமில்லை உனக்கு. அண்ணன் வீடு வந்த பிறகு உனக்கு இந்த குறையுமில்லை. ஆனால் நான் குடிமக்களை காக்க வேட்டையாட வந்திருக்கிறேன். நீ அரமணிக்கு செல். உன் அண்ணி உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்.

0: இதுவரை கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் ஏ செல்வராஜ் குழுவினர் வழங்கிய நல்லத்தங்காள் சரித்திரம் தோற்பாவை கூத்து கேட்டீர்கள்.
1: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி
3: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. சென்னை ஆகாஷ்வாணி மத்தியிலே 720 கிலோ ஹெர்ட்ஸில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:00 துறைகானம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், வழங்குபவர் பி ஆர் சிவகுமார். 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம். அண்மையில் வேலூர் மாவட்டம் தேவரிஷி குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் நிலத்தடி நீர் மேம்பாட்டு திட்ட தொடக்க விழாவின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். 8:05, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகானம். 10:00 ரவிவார் ஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் சுதாகர் தேவ்லே பாடியுள்ள கயால் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். இனி நாளைய நிகழ்ச்சிகள். 6:10 என்னைத்தானும் நல்லவே கேட்க, வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 புத்தம் புது காலை நாளும் அறிவோம் பூச்சி உண்ணும் தாவரங்கள், வழங்குபவர் எஸ் லதா அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேர் மருத்துவர் உமார் ராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். உங்கள் கவனத்திற்கு ஆடிப்பெருக்கு சிற்றுரை. 7:45 நகர்வலம், மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இணைந்திடுவோம் கே கருணாநிதி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 9:00 அரங்கிசை, நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். நாளை பகல் 12:10 சங்கீத சாரல், கொல்கத்தா எஸ் ஐஸ்வர்யா அவர்களின் பாட்டு. வில்லிவாக்கம் எஸ் ரகுராமன் அவர்கள் வயலின், எம் எஸ் என் லக்ஷ்மி நரசிம்மன் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் ஃபசல் பீமா யோஜனா குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:40 ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் நீலாவதி மெகானி அவர்கள், மாணவி பிரியம் பிரதீக்ஷாஜா. 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகானம், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், வழங்குபவர் என் முருகேசன் அவர்கள். 7:25 பண்ணை செய்து, தொடர்ந்து உழவர் உலகம். அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி 5 பகுதி, அங்கக வேளாண்மையின் களை மேலாண்மை, முனைவர் ஏ பி ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்களின் உரையினை கேட்கலாம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். 9:15 செய்திச் சுடர், நாளை இரவு 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். முன்னதாக 9:30 ஸ்ரீ ராகவேந்திரர் சரித்திரம் இசைப்பேருரை நிகழ்த்தியவர் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள். 6:04:10 வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 37.2 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2 டிகிரி அதிகம். குறைந்தளவு 25.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.7 டிகிரி குறைவு. மாலை 5:30 பதிவானபடி ஈரப்பதம் 67%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 36.9 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.8 டிகிரி அதிகம். குறைந்தளவு 25.7 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.9 டிகிரி குறைவு. ஈரப்பதம் 84%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi today said that as India moves towards becoming a Viksit Bharat, the nation's youth must be physically fit, mentally strong and full of self-confidence. Speaking at the launch of Nasha Mukt Yuva for Viksit Bharat Sankalp Abhiyan virtually in New Delhi today, Mr. Modi said young people should always stay away from drugs and embrace a healthy lifestyle.
2: आज हम सभी जिस अभियान के साक्षी बन रहे हैं, वो अभियान व्यक्ति के लिए है, परिवार के लिए है, समाज के लिए भी है,

0: வந்தியத்தேவன், தங்களை பார்க்க நேர்ந்ததில் எனக்கு கஷ்டமில்லை தேவி. தவிர தங்களை பிரிந்து போவதற்குத்தான் உண்மையில் வருத்தமாயிருக்கிறது. தாங்கள் மட்டும் அனுமதி கொடுங்கள். ஒரு பக்கத்தில் அந்த கிழட்டு பழுவேட்டரையரிடமும், இன்னொரு பக்கத்தில் இந்த பயங்கர மந்திரவாதிகளிடமும் அகப்பட்டு கொண்டு தாங்கள் திண்டாடுகிறீர்கள். ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இவர்களிடமிருந்தெல்லாம் தங்களை விடுதலை செய்து அழைத்து போகிறேன்.
1: எங்கே அழைத்து போவீர்கள்?
0: இலங்கை தீவின் காடுகளின் அனாதையைப் போல் அலைந்து கொண்டிருக்கும் தங்கள் அன்னையிடம் அழைத்து போய்விடுகிறேன் என்றான் வந்தியத்தேவன். நந்தினி ஏமாற்றம் துணிக்க ஒரு நெடிய பெருமூச்சு விட்டாள்.
1: நானும் அப்படி அனாதையாக அலைய வேண்டும் என்று விரும்புகிறீரா? ஒருவேளை அத்தகைய காலம் வந்தாலும் வரலாம். அப்போது அன்னையிடம் அழைத்து போக உம்முடைய உதவியை அவசியம் நாடுவேன். அதற்கு முன்னால் என்னுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும். அது நிறைவேறுவதற்கு உதவி செய்வீரா என்று கேட்டாள்.
0: அமணி, தங்கள் மனதிற்குண்ட எண்ணம் என்னவென்று தெரிந்தால் அதற்கு உதவி செய்வதை பற்றி நான் சொல்ல முடியும் என்றான் வந்தியத்தேவன்.
1: உண்மையான பிரியம் உள்ளவர்கள் இப்படி சொல்ல மாட்டார்கள். எண்ணம் என்னவென்பதை தெரிந்து கொள்ளாமலே அதை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்ய முன்வருவார்கள்.
0: பிரியமுள்ளவர்கள் சமயத்தில் எச்சரிக்கை செய்து ஆபத்திலிருந்து காப்பாற்ற முயல்வார்கள். அம்மணி, தங்களை இந்த கிராதகர்கள் ஏதோ சூழ்ச்சி செய்து பெரிய அபாயத்தில் சிக்க வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய காரியத்துக்கு உங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள்.
1: நீர் கூறுவது தவறு. நான் தான் இவர்களை என்னுடைய காரியத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள பார்க்கிறேன். இதை நீர் நிச்சயமாக தெரிந்து கொள்ளும்.
0: ஒரு சிறு குழந்தையை எந்த காட்டிலிருந்தோ பிடித்து கொண்டு வந்து தங்களை ஏமாற்றுகின்றார்கள்.
1: குழந்தை எதற்காக என்று உமக்கு தெரியுமா?
0: பாண்டியன் சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து பட்டம் கட்டுவதற்காக என்றான்.
1: மறுபடியும் தவறாக சொல்லுகிறேன். பாண்டியன் சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க மட்டுமல்ல, துங்கபத்ரையிலிருந்து இலங்கை வரையில் பறந்து கிடக்கும் சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் அமர்த்து முடிசூட்டுவதற்காக.
0: அம்மம்மா, யாருடைய உதவியை கொண்டு இந்த மகத்தான காரியத்தை சாதிக்கப் போகிறீர்கள்? இதோ சுற்றிலும் நிற்கிறார்களே, இந்த நரிக்கூட்டத்தின் உதவியை கொண்டா? சோழ சாம்ராஜ்யத்தின் 20 லட்சம் வீராதி வீரர்கள் கொண்ட மாபெரும் சேனையை பகலில் வலைகளில் ஒளிந்திருந்து இரவு நேரத்தில் வெளிப்பட்டு வரும் இந்த 10-20 நரிகளின் துணை கொண்டு வென்று விடுவீர்களா?
1: நான் இவர்களை மட்டும் நம்பியிருக்கவில்லை. இதோ என் கையில் உள்ள வாளை நம்பியிருக்கிறேன். இதன் உதவியினால் என் மனத்தில் கொண்ட எண்ணத்தை நிறைவேற்றுவேன்.
0: அமணி, அந்த வாளை தாங்கள் ஒரு நாளும் உபயோகப்படுத்தப் போவதில்லை. அதற்கு வேண்டிய பலம் தங்கள் கையிலும் இல்லை, தங்கள் நெஞ்சிலும் இல்லை.
1: ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்?
0: ஏதோ என் மனதில் தோன்றியதை கூறினேன்.
1: நீ சொல்வது முற்றிலும் தவறு என்று இந்த இடத்திலேயே என்னால் நிரூபித்து காட்ட முடியும்.
0: அப்படியானால் நான் பாக்கியசாலிதான். தங்கள் திருக்கரத்தினால் வெட்டுப்பட்டு சாவதற்கு கொடுத்து வைக்க வேண்டாமா என்று கூறி வந்தியத்தேவன் வெட்டுப்படுவதற்கு ஆயத்தமாவது போல கழுத்தை வளைத்து தரையை பார்த்து கொண்டு நின்றான்.
1: என் திருக்கரத்தினால் வெட்டுப்படுவதற்குத்தானா ஆசைப்படுகிறேன்? கிரீடம் சூட்டப்படுவதற்கு விரும்பவில்லையா என்றாள் நந்தினி.
0: வந்தியத்தேவன் நிமிர்ந்து பார்த்து, தாங்கள் வசமுள்ள கிரீடத்தை எத்தனை பேருக்குத்தான் சூட்டுவீர்கள் என்று வினவினான்.
1: அது என்னுடைய இஷ்டம். முடிவாக யாருக்கு சூட்ட வேண்டுமென்று பிரியப்படுகிறேனோ அவருடைய சிரசில் சூட்டுவேன்.
0: அப்படியானால் இந்த சிறுபிள்ளையின் கதி என்னாவது?
1: அவனுக்கு முடி சூட்டுவதும் சூட்டாததும் என் இஷ்டம்தானே.
0: தேவி, தங்களுக்கு யாருக்கு இஷ்டமோ அவருக்கு முடி சூட்டுங்கள். எனக்கு வேண்டியதில்லை.
1: ஏன்?
0: என்னுடைய சிரசில் உள்ள சுருட்டை மயிரின் அழகை பற்றி பலரும் சொல்லியிருக்கிறார்கள். கிரீடம் வைத்துக் கொண்டு அந்த அழகை கெடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை.
1: உமது வேடிக்கை பேச்சை நீர் விடமாட்டீர். நல்லது ஐயா. பொன்னியின் செல்வன் கடலில் விழுந்து இறந்த செய்தியை கேட்டதும் இளைய பிராட்டி என்ன செய்தாள்? ரொம்ப துக்கப்பட்டாளா என்று நந்தினி திடீரென்று பேச்சை மாற்றி கேட்டாள்.
0: வந்தியத்தேவன் சிறிது திகைத்து விட்டு, பின்னே துக்கம் இல்லாமல் இருக்குமா?
1: ஸ்திரீகள் எல்லோருமே இதயமற்றவர்களாக இருப்பார்களா என்றான். அந்த கொடும்பாளூர் பெண் ஓடையில் விழுந்து உயிரை விட பார்த்தாளாமே,
0: அது உண்மையா?
1: அவளை யார் எடுத்து காப்பாற்றினார்கள் என்று கேட்டாள்.
0: உடனே வானதிக்கு நேர்ந்த ஆபத்தை குறித்து வந்தியத்தேவனுக்கு ஞாபகம் வந்தது. அவளுடைய கதி என்ன ஆயிற்றோ என்ற நினைவில் மூழ்கி வந்தியத்தேவன் கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருந்தான்.
1: நந்தினி குரலை கடுமைப்படுத்தி கொண்டு, சரி, அதையெல்லாம் பற்றி நீரொன்றும் சொல்ல மாட்டீர் என்று எனக்கு தெரியும். ஆதித்த கரிகாலர் கடம்பூர் மாளிகைக்கு வராதபடி நீர் தடுக்கப் போகிறீரா என்று கேட்டாள்.
0: தடுப்பதற்கு பிரயத்தனம் செய்வேன் என்றான் வந்தியத்தேவன்.

0: உம்மால் அது முடியாது என்று நான் சொல்லுகிறேன். என்னால் முடியும் என்று நானும் சொல்லவில்லை. தேவி, பிரயத்தனம் செய்வேன் என்று தான் சொன்னேன். இளவரசர் ஒன்று நினைத்துவிட்டால் அதை மாற்றுவது எளிதன்று. ஆதித்த கரிகாலரின் இயல்பை நீர் நன்றாய் அறிந்து கொண்டிருக்கிறீர். என்னை விட அதிகமாக தாங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நல்லது, நான் எவ்வளவுதான் சொன்னாலும் நீர் என் கட்சியில் சேரமாட்டீர். என் எதிரியின் கட்சியில்தான் இருப்பீர். அப்படித்தானே? அமணி, தங்கள் எதிரி யார்? என் எதிரி யார்? பழையாறை இளவரசிதான். வேறு யார்?
1: அது தங்கள் மனோகற்பனை தேவி. தங்களுக்கு ஓர் உண்மையை, முக்கியமான உண்மையை தெரிவிக்க விரும்புகிறேன்.
0: போதும், போதும். நீர் உண்மை என்று சொல்ல ஆரம்பித்தால் அது வழிகட்டின கோட்டை பொய்யாயிருக்கும். எனக்கு தெரியாதா? உமது உண்மையை நீரே வைத்துக் கொள்ளும் என்று நந்தினி குரோதத்துடன் கூறிவிட்டு கையை தட்டினாள்.
1: ரவிதாசன் முதலியவர்கள் உடனே நெருங்கி வர ஆரம்பித்தார்கள். வந்தியத்தேவன் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை தான் சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை என்பதை உணர்ந்தான். இந்த

0: உமது உண்மையை நீரே வைத்துக் கொள்ளும் என்று நந்தினி குரோதத்துடன் கூறிவிட்டு கையை தட்டினாள். ரவிதாசன் முதலியவர்கள் உடனே நெருங்கி வர ஆரம்பித்தார்கள். வந்தியத்தேவன் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை தான் சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை என்பதை உணர்ந்தான். இந்த ராட்சசி என்னை கொன்றுவிடும்படிதான் இவர்களுக்கு கட்டளையிடப் போகிறாள். கடவுளே, எத்தகைய சாவு! போர்க்களத்தில் எதிரிகளுடன் போராடி வீரமரணம் அடையக்கூடாதா? இப்படியா என் தலையில் எழுதியிருந்தது? ரவிதாசன் கோஷ்டியார் அருகில் வந்து சூழ்ந்து கொண்டார்கள். இரையை நெருங்கிய ஓநாய்க்கூட்டம் உருமுவது போல் அவர்கள் உருமிக் கொண்டிருந்தார்கள்.
1: ராணி, தாங்கள் என்னதான் சொன்னாலும் இவன் வழிக்கு வரமாட்டான் என்று எனக்கு தெரியும். தாங்கள் உடனே புறப்படுங்கள். இவனை நாங்கள் இந்த புண்ணிய ஸ்தலத்தில் பலி கொடுத்து விட்டு கிளம்புகிறோம்
0: என்றான் ரவிதாசன். மந்திரவாதி ஜாக்கிரதை, என்னுடைய விருப்பம் அதுவன்று. இவரை உங்களில் யாரும் எதுவும் செய்யக்கூடாது. இவனை எவனாவது தொட்டால் அவனை நானே இந்த கத்தியினால் வெட்டி கொன்று பழி வாங்குவேன் என்று நந்தினி கர்ஜித்தாள். ரவிதாசன் முதலியோர் திகைத்து நின்றார்கள். இவரால் எனக்கு இன்னும் பல காரியம் ஆக வேண்டியிருக்கிறது. தெரிகிறதா, நான் இதோ புறப்படுகிறேன். நீங்களும் புறப்படுங்கள். இவர் அவருக்கு விருப்பமான வழியில் போகட்டும். யாரும் இவரை தடை செய்ய வேண்டாம் என்றாள் நந்தினி.
1: ரவிதாசன், தேவி ஒரு விண்ணப்பம். தங்கள் சித்தப்படி செய்ய காத்திருக்கிறோம். ஆனால் இவனிடம் குதிரை இருக்கிறது. இவனை முதலில் போக விடுவது நல்லதா, கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள் என்றான்.
0: நல்லது. இவரை அந்த பள்ளிப்படை கோவில் தூணுடன் சேர்த்து கட்டிவிடுங்கள். கட்டை அவிழ்த்து கொண்டு புறப்பட இவருக்கு சிறிது நேரமாகும். அதற்குள் இந்த பள்ளிப்படை காட்டை நீங்கள் தாண்டி போய்விடலாம் என்றாள்.
1: வந்தியத்தேவன் பள்ளிப்படை தூணுடன் சேர்த்து கட்டப்பட்டிருந்தான். சற்று தூரத்தில் அவன் குதிரை ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருந்தது. நந்தினி பல்லக்கில் ஏறிக்கொண்டு போய்விட்டாள். சிம்மாசனத்தை இரண்டு ஆட்கள் தூக்கிச் சென்றார்கள். ரவிதாசன் கோஷ்டியார் சிறுவனை அழைத்து கொண்டு விரைந்து போய்விட்டார்கள். அவர்களுடன் சென்ற தீவர்த்தியின் வெளிச்சமும் சிறிது சிறிதாக மங்கி மறைந்து விட்டது. வந்தியத்தேவனை சுற்றிலும் கன்னங்கரிய காரிருள் சூழ்ந்தது. சிறிது நேரத்துக்கு முன்னால் அங்கு பார்த்த காட்சிகள், நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் கனவோ எனத் தோன்றியது. இருட்டில் ராட்சத வௌவால்கள் சடபடவென்று தங்கள் அகன்ற சிறகுகளை அடித்து கொண்டன. ஊமை கோட்டான்கள் உருமின. நரிகள் அகோரமான குரலில் முறை வைத்து ஊளையிட்டன. ஊளையிட்டுக் கொண்டே அவை நெருங்கி வருவது போல வந்தியத்தேவனுக்கு உணர்ச்சி ஏற்பட்டது. காட்டில் இனந்தெரியாத உருவங்கள் பல நடமாடின.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: இகல் என்ற சொல்லுக்கு பல பொருள்கள். இவற்றிலே பகை, ஒப்பு, இந்த ரெண்டும் கவனத்தை ஈர்க்கின்றன. இளைய பிராட்டி குந்தவை, இளைய ராணி நந்தினி, இரு அழகிகள். ரெண்டு பேரையுமே முதன் முதலாக ஒரே இடத்துல தஞ்சாவூரில் சந்தித்தோம். நவராத்திரி விழாவில் இரண்டு நிலா மதியங்கள் ஒரே சமயத்தில் உதயமாகின. கல்கியார் தரும் சொற்சித்திரம். அழகில் ஒப்பா இருந்தாலும் குணங்கள் முரண்பட்டு வந்திருப்பதை பார்த்தோம். அழகப் போலவே இவங்களுக்கு இடையே கடும் போட்டியும் சம அளவில் இருந்துக்கிட்டு வந்திருக்கு. ஆக இகழுதல் என்கிற சொல்லுக்கு தரப்படும் ஒப்பாதல், மாறுபடுதல், எதிர்த்தல் ஆகிய மூணையும் இந்த ரெண்டு பேரிடம் கண்டோம். இதன் விளைவு ஒரு பனிப்போர். லதா மண்டபத்திலேயே இதுக்கான குறிப்பு கிடைச்சிட்டது வந்தியத்தேவனுக்கு. ஆனால் இருவர் பக்கமும் சாயாமல் நடு நேர்மையாக நடந்து வந்ததால் தமக்குள் பகைமை கொண்டு வந்திருக்கிற இரண்டு பேரும் அவனிடம் அக்கறை காட்ட தொடங்கிட்டாங்க. இதில் ஓர் ஒற்றுமை. ஒரு வகையில் இரு துருவங்களை இணைக்கிற ஊடு துணையா ஆயிட்டான் வல்லவரையன். ஒரு காட்சியை நினைவு கூறுவோம். பழுவேட்டரையரின் அரண்மனை. கந்தமாறன் வந்தியத்தேவனை பற்றி சொல்கிறான். பழுவூர் வீரர்கள் என் நண்பனை பிடிக்கும் வரையில் காத்திருக்க வேண்டியது தான். குந்தவை கேட்டா, அவன் அகப்பட்டு விடுவான்னு நினைக்கிறீங்களா? அகப்படாமல் எப்படி தப்ப முடியும்? அவன் இப்படி சொல்லி முடித்ததுமே தாதி ஒருத்தி ஓடி வந்து ஒற்றன் அகப்பட்டு விட்டான்னு கத்தினான். கல்கி சொல்றார், நந்தினி குந்தவை இருவருடைய முகத்திலும் துன்ப வேதனை காணப்பட்டது. நந்தினி விரைவில் அதை மாற்றிக்கொண்டாள். குந்தவையினால் அது முடியவில்லை. நேர்களே, பெரிய பழுவேட்டரையர் கந்தமாறன் பார்த்திவேந்திரன் இவங்க பகைவிய வழக்கத்தான் முனைப்பா இருந்துகிட்டு வரதப்பா. வல்லவரையன் ஒருத்தன் மட்டும்தான்.

யாருக்கு என்ன தேவைன்னு கண்டுபிடிச்சு நட்பை வளர்க்க முயல்றான். இப்ப கூட நந்தினியை கேட்டு பார்த்தானே, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இவர்களிடமிருந்தெல்லாம் தங்களை விடுதலை செய்து அழைத்து போகிறேன். இலங்கை தீவின் காடுகளில் அனாதையைப் போல் அலைந்து கொண்டிருக்கும் தங்கள் அன்னையிடம் என்ன பதில் வந்தது? கொண்டது விடாமைன்னு சொல்ற கொடிய பிடிவாதம். அதற்கு முன்னால் என்னுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும், அதற்கு உதவி செய்வீரா? இந்த இடத்துல தான் சொல்ல வந்த முக்கியமான விஷயத்தை சொல்ல முடியாமல் போயிடுது வந்தியத்தேவனுக்கு.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: 6:23 திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல் படம் பகல் நிலவு.

0: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
1: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
0: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கியே பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்வளவு ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
1: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்?
0: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
1: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
0: அப்படியா? எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
1: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
0: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
2: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும், நமது தெருவையும், நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
3: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
4: ஆகாஷ்வாணி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
5: இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம்.
6: ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம்.
5: பீட்சா பார்ட்டி.
6: ஏ
5: சரி, கார்டையும் பின்னையும் கூட.
7: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
5: பை கேர்ள்ஸ். எங்க போற? கேக்லையா? நோ ஷேரிங்.
7: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும்? நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப்பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தையொட்டி இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பான தேசிய இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து

0: அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சூரிய சக்தி மின் உற்பத்தி 50 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த துறையில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் இது தொடர்பாக நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஆடிப்பெருக்கு என்பது தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம் என்று அவர் கூறினார். நீர் மேலாண்மையையும் விவசாயத்தையும் நமது முன்னோர்கள் எவ்வாறு மதித்து போற்றினார்கள் என்பதற்கு இந்த விழாவே எடுத்துக்காட்டாகும் என்றும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தின் அடையாளமாகவும் ஒகேனக்கல் திகழ்கிறது என்றும் அமைச்சர் கூறினார். திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சரை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேகதாது பிரச்சினை குறித்து அறிக்கை விடுவதாக தெரிவித்தார்.
1: இவர்கள் நடந்து கொள்ளும் விதம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே திமுக வந்து செயல்பட்ட மாதிரி இருக்கு. இந்த 5 வருஷமா இவங்க என்ன செஞ்சாங்க? திமுக தரப்புல எந்த வகையில ஏதாவது ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்களா? இல்ல. கடந்த 30 வருடங்களாக எல்லா வகையிலும் இந்த காவேரி விஷயத்துல நமக்கு பல பின்னடைவுகளை ஏற்படுத்தி திமுகவும் அதன் தலைவர் கருணாநிதியும் அவர்கள் தான் இப்பயும் அதே குழப்பத்தை தான் விளைவிச்சிட்டு இருக்காங்க. சோ இதை ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதற்கான வலுவான வழக்காக அது பதிவு செய்யப்படும். அது இல்லாமல் ஒரு நீண்ட நாட்களாக நமக்கு தேவையான உரிமையை நிலைநாட்டுக்கும் தேவையான வழக்குகள் பதிவு செய்யப்படும். முதல்வர் பல வழிகளில் இதற்கு சுமூகமாக தீர்வுக்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டார். நம்ம சுமூகமான உறவையும் சரி செய்யணுன்ற முயற்சிகள் முதல்வர் கண்டிப்பாக ஈடுபட்டார். ஆனால் எல்லா வகையிலும் இவர்கள் முட்டுக்கட்டு போறாங்க.
0: மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக தவேக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினையில் தவேக அரசு மெத்தனத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சரோ நீர்வளத்துறை அமைச்சரோ இப்பிரச்சினை குறித்து இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்று அவர் கூறினார். இப்பிரச்சினையில் அரசுக்கு ஒத்துழைக்கவும் ஆலோசனைகளை வழங்கவும் அனைத்து கட்சிகளும் தயாராக உள்ளதாகவும் திரு ரகுபதி தெரிவித்தார். மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழகம் தடுத்து நிறுத்தியே தீர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பிரச்சினையில் தவறான நிலைப்பாடுகளை தவேக அரசு எடுக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் வேளாண் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டு தெளிவான செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த கார் நல்லம்பள்ளி அருகே லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி வந்த கார் நல்லம்பள்ளி பகுதி அருகே வந்தபோது தேசிய நெடுஞ்சாலையின் சென்டர் மீடியனில் வைக்கப்பட்டுள்ள மரங்களுக்கு லாரி மூலம் தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த போது வேகமாக வந்த கார் லாரியின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கார் நொறுங்கி சேதமடைந்தது. அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த நிலையில் இருந்த 3 பெண்கள் உள்ளிட்ட 5 பேரின் உடல்களை மீட்டனர். பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கு விரைந்த கோமங்கலம் காவல் நிலைய போலீசார் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இறந்தவர்கள் கோவை மதுக்கரையைச் சேர்ந்த கனகராஜ், நர்மதா, ஆர்த்தி, பூரணி மற்றும் ராமன் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.

0: கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
1: நம் நாட்டின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் சித்த மருத்துவம் உலக அளவில் பறைசாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோவில் வளாகத்தில் சித்த மருத்துவர்களுக்கான பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கி அவர் பேசினார். 128 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டிற்கு வந்து கல்வி பயின்று செல்வதாக அவர் கூறினார். பாரம்பரிய மருத்துவம் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்ட உலக சுகாதார நிறுவனம் அதன் நன்மைகள் கண்டு ஆச்சரியம் அடைந்ததாகவும் நீதிபதி திரு அரவிந்த்குமார் தெரிவித்தார். மாவட்ட செய்திகள். கோவை செம்மொழி பூங்காவில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 95 லட்சம் ரூபாய் செலவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் குறித்து ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஜூலை மாதத்திற்கான உண்டியல் என்னும் பணி இன்று நடைபெற்றது. காணிக்கையாக 5,57,00,000 ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் ஆபரணங்கள் கிடைத்துள்ளன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நாளை தொடங்கி 3 நாட்களுக்கு முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கே சென்று பொது விநியோக திட்டப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணாநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டிலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இன்பால் சோனா தங்கப்பதக்கத்தையும் ஆரியமன் டாண்டன் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் டனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை மலேசியாவின் ஆக்ஸின் டி ரூசி ரிச்சர்ட் இணையை வென்றது. இந்தியாவுக்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கிப் போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இனி விளம்பரம்.
3: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
4: கண்ணு,
5: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
4: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
6: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
3: எங்க?
6: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
5: ஆர்பிஐ சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: ஆகாஷ்வாணி, நேரம் 6:41. தொடர்வது மனதில் நின்றவை. முதல் பாடலாக ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து யுகேந்திரன் பொன்னி பாடிய பாடல் கேட்கலாம்.

டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து ஹரிணி குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டீர்கள். அடுத்த ஒலி கேட்கும் குரல் டிப்பு கில்லி திரைப்படத்திற்காக.

நேரம் 6:59 40 ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து அஞ்சாதே திரைப்படத்தில் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல்.

0: மீண்டும் திரைப்பட பாடல்களை 8:05 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10 ஆகாஷ்வாணி. காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி ஆர் சிவகுமார்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டம் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் அரசின் திட்ட பணிகளை ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் திருமுடிவாக்கம் தொழிற்பட்டியில் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் திருமுடிவாக்கம் சிற்க தொழிற்பட்டியில் அமைந்துள்ள டெக்ஸ்போ பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள டெக்ஸ்போ 2026 தொழில்துறை வணிக கண்காட்சியை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் எஸ்பி கே தென்னரசு மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா ஆகியோர் பார்வையிட்டார்கள். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் பல்வேறு ஊராட்சிகளில் முடிவுற்ற கட்டட பணிகளை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் எஸ்பி கே தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித் குமார் ஆகியோர் திறந்து வைத்தார்கள். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் விப்பேடு ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ₹31,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தையும் மேலும் முத்துவேடு ஊராட்சியில் ₹29,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தையும் அமைச்சர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் தமனூர் மற்றும் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியம் புத்தகரம் ஊராட்சியில் முடிவுற்ற கட்டட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மற்றும் உத்தரமேறு சட்டமன்ற உறுப்பினர்

0: ஜே முனிரத்னம் ஆகியோர் திறந்து வைத்தார்கள். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் தம்மனூர் ஊராட்சியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பொதுப்பணித்துறை மூலம் தம்மனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ₹2,11,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 8 கூடுதல் வகுப்பறை கட்டிடம், கழிப்பறை குடிநீர் வசதி கட்டிடத்தையும் கட்டிட கல்வெட்டுகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா மற்றும் உத்தரமேற சட்டமன்ற உறுப்பினர் ஜே முனிரத்னம் ஆகியோர் திறந்து வைத்து மாணவர்களுடன் வகுப்பறையில் குத்துவிளக்கு ஏற்றினார்கள். பின்பு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார்கள். தொடர்ந்து வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றிற்கு உட்பட்ட புத்தகரம் ஊராட்சியில் நபார்டு திட்டத்தின் கீழ் ₹77,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கிராம அறிவுசார் மையத்தை திறந்து வைத்து மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா மற்றும் உத்தரமேற சட்டமன்ற உறுப்பினர் ஜே முனிரத்னம் ஆகியோர் பார்வையிட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் காவனூர் KM பேலஸில் உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் குன்றத்தூர் வட்டத்தில் 1089 பயனாளிகளுக்கு மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் SVK தென்னரசு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கான அரசு சேவைகள் மற்றும் சமூக பாதுகாப்பு உரிமைகள் திட்டத்தின் கீழ் சேவைகளை பெறுவதற்கான சிறப்பு முகாமினை காஞ்சிபுரத்தில் மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாநகராட்சி பல்லவநகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணிபுரியும் 486 தூய்மை பணியாளர்கள் மற்றும் 156 கொசு ஒழிப்பு பணியாளர்கள், மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பணிபுரியும் 75 தூய்மை பணியாளர்கள் அவர் தம் குடும்பத்தாருக்கு தேவைப்படும் அரசின் திட்டங்கள் மற்றும் தேவைகள் எளிதில் பெறும் வகையில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டதை மாநில வனத்துறை அமைச்சர் தொடங்கி வைத்து முகாமில் வழங்கப்படும் துறையின் சேவைகளை பார்வையிட்டார். தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதாரத்துறை மூலம் உடல் பரிசோதனை, காசநோய் பரிசோதனை, கண் பரிசோதனை, முழு உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மாநில வெளிநாடு வாழ் தமிழ் நலத்துறை அமைச்சர் SVK தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார் ஆகியோர் காஞ்சிபுரம் மாநகராட்சி பள்ளியில் முடிவுற்ற கட்டிட பணிகளை திறந்து வைத்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு மாநகராட்சி தூய்மை பணிகளுக்கு வழங்கப்பட்ட புதிய வாகனங்களை துவக்கி வைத்தார்கள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் 244 பயனாளிகளுக்கு மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் SVK தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார் ஆகியோர் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினார்கள். காஞ்சிபுரம் ஏனாத்துறையில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மை பாரத் அமைப்பும் ஸ்ரீ சங்கரா கல்லூரி நாட்டு நல பணி திட்டமும் இணைந்து ட்ரக் ஃப்ரீ யூத் ஃபார் விக்ஷித் பாரத் என்ற தேசிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவிலான கலை மற்றும் இலக்கிய போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்வுடன் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் முனைவர் கலை ராம வெங்கடேசன் தலைமையேற்று போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகையும் சான்றிதழும் வழங்கி வாழ்த்தினார்.
1: காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் BR சிவகுமார். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6,97,00,000 டன்னாக அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி எராஜி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். போதைப் பொருளின் தீமைகள் குறித்து பேராசிரியர்கள் மாணவர்களிடம் எடுத்துரைக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒவ்வொரு கல்லூரி வளாகங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நண்பர்கள் தினமான இன்று மரக்கன்றுகளை நட்டு நட்புணர்வை பேணுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு நல்ல நிகழ்ச்சியிலும் மரக்கன்றுகள் நடுவதை வாடிக்கையாக கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதன் மூலம் வருங்கால சந்ததியினருக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார்.

கூறினார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 7.51% அதிகமாகும் என்று நிலக்கரித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சமூக நலனுக்காக பாடுபட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மக்களுக்கு

0: கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் தொலைநோக்கு திட்டங்களை வகுத்து செயல்படுத்த அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 7% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. முதல் காலாண்டில் பயணியர் வாகனங்களின் விற்பனை 24.1% அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஏற்றுமதி 15.5% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின் தேவையும் 11.5% உயர்ந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக இன்று பெங்களூருவில் தமது தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துகள் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். விவசாயிகள் நலன்களை பாதுகாப்பது தமது அரசின் கடமை என்றும் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் செமிகண்டக்டர் துறையும் வருங்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். நாக்பூரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பிரிவினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக கல்வி முறை மாற்றியமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் வலியுறுத்தினார். பஞ்சாபில் மக்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆம் ஆத்மி அரசு தவறிவிட்டதாக ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி கூறியுள்ளார். ஃபரித்கோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹரியானாவில் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமது அரசு நிறைவேற்றியிருப்பதாக தெரிவித்தார். மகளிர் மேம்பாட்டிற்கு 5000 கோடி ரூபாயை தமது அரசு ஒதுக்கியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பஞ்சாப் அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் திரு நயாப் சிங் சைனி குறை கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று லக்னோவில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலன் சார்ந்த எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க தமது அரசு தயாராக உள்ளதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். இந்த கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநில அரசுகளுக்கான வரி பகிர்வாக கூடுதலாக 4,597 கோடி ரூபாயை ஆந்திராவிற்கு வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வழக்கமான வரி பகிர்வை விட கூடுதலாக இந்த தொகை வழங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக ஆந்திர மக்களின் சார்பில் பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அஸ்ஸாமில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல்கட்டமாக சுய விவரங்களை பதிவேற்றம் செய்யும் பணிகள் இன்று தொடங்கின. குவஹாத்தியில் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது சுய விவரங்களை பதிவேற்றம் செய்தார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில், அனைவரும் இப்பணிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து சீராக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய அதிகாரிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அம்மாநில காவல்துறை தலைவர் திரு முகேஷ் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு இம்பால் மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உளவு தகவல்களின் அடிப்படையில் கண்காணிப்பு பணிகள் வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு முகேஷ் சிங் வலியுறுத்தினார். இதனிடையே கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின்போது 9 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. உலக தாய்ப்பால் வாரம் தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நேற்று தொடங்கியுள்ள இந்த ஒருவார கால விழிப்புணர்வு நிகழ்ச்சி 7ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள்

0: மேம்பாட்டுத் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்ப்பாலினால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் 3 ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் 33 மாநில பல்லுயிர் பெருக்க வாரியங்களுக்கு 8,22,00,000 ரூபாயை விடுவித்துள்ளது. இதில் 2,43,00,000 ரூபாய் ஹைதராபாத்தில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் அரிசி ஆராய்ச்சி மையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 41 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சுரபயா மகாசர் இடையே 271 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த படகு மதுரா தீவு அருகே தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. காங்கோவில் எபோலா பாதிப்பினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,587 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. 3,000 மேற்பட்டோர் எபோலாவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக உலக சுகாதார அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர கூடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகிறது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யராஜி தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் 15 கலேயில் தொடங்குகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதிமேஷ் சூரியகாந்த் பாட்டிலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இந்தியாவிற்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6,97,00,000 டன்னாக அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யராஜி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:15, ஆகாஷ்வாணி. பண்ணை செய்தி உழவர் உலகம் ஆகியன இடம்பெற உள்ளன. பண்ணை செய்தி முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. உங்கள் முருங்கைக்காயில் காயி தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களிலிருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய்ப்பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகல் நோயின் தாக்கம் அதிகமாக தென்படுகிறது. இதன் அறிகுறிகள்: இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு கார்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்போது நிலவி வரும்

சூழலில் நெல் நடவு வயலில் இழப்பின் தாக்கம் தென்பட்டார். ஏக்கருக்கு 40 கிராம் டயாமீத்தாக்ஷிம் அசிடிராக்டின் ஏக்கருக்கு 400 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்கம் காணப்படுவதால் இதை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் ஏக்கருக்கு 400 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோக்ளோரைடு ஏக்கருக்கு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். நெல் வயலில் இலை சுருட்டு புழு தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் பூச்சி தாக்க அறிகுறிகள் தென்படுமாயின் ஹெக்டருக்கு 150 கிராம் என்ற அளவில் குளோரோடைனி ஃப்ளூ என்ற மருந்தை தெளித்து கட்டுப்படுத்தலாம். நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி என்ற அளவில் நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வீரழுகள் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன்டாசிம் கிலோகிராமுக்கு 2 கிராம் விதை என்ற அளவில் கலந்து விதை நிறுத்தி செய்ய வேண்டும். அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி கிலோகிராமுக்கு 4 கிராம் விதை அல்லது 10 கிராம் விதை என்ற அளவில் கலந்து விதை நிறுத்தி செய்து பயிரிடலாம். தற்போது நிலவி வரும் சூழலில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். 5 அடி நீளம் அகலம் 1.5 அடி. பசை தடிவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிகளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள் பொறிவண்டுகள் மற்றும் இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவில் உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40 முதல் 70% அளவுக்கு குறைக்கின்றது. அதிக பாதிப்பின் போது 1 லிட்டர் நீருக்கு வேப்பெண்ணெய் 20 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து தென்னை ஓலையின் அடிப்புறம் தெளிக்க வேண்டும். மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் மற்றும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சில சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்தனால் லிட்டருக்கு 2 மில்லியுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்கள் சேர்த்து பயன்படுத்தலாம். கத்தரி பயிரில் மாவு பூச்சி தாக்க வாய்ப்புள்ளது. பூச்சிகளை கட்டுப்படுத்த ஃபுரன்பாஸ் மருந்தை லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். பனை செய்தி கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.

நேயர்கள், இனி கேட்கலாம். அண்மையில் வேலூர் மாவட்டம் தேவரிஷிக்குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் நிலத்தடி நீர் மேம்பாட்டு திட்டத்தின் தொடக்க விழா நிகழ்வின் வானொலி தொகுப்பு. நீரின்றி அமையாது உலகு என்னும் வள்ளுவனின் வாக்கு கிணங்க, இன்றைய உலகம் நீரின் இன்றியமையாமையை உணர்ந்து வருகிறது. காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் வறட்சியும் அதிகப்படியான நிலத்தடி நீர் பயன்பாடும் நீரின் இருப்பு நிலையை தீவிரமாக குறைத்துக் கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் அதிதீவிரமாக நிலத்தடி நீரை பயன்படுத்தும் இடங்களை தேர்வு செய்து அங்கு நீர் மேலாண்மை முறைகளை ஏற்படுத்துவதில் இந்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இதில் வேலூர் மாவட்டம் தேவரிஷிக்குப்பம் கிராமமும் ஒன்றாகும். இங்கு திட்டப்பணிகளை நபார்டு வங்கியுடன் பூமி அறக்கட்டளையும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தி வருகிறது. வேலூர் மாவட்டம் தேவரிஷிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள கங்கையம்மன் கோயில் வளாகத்தில் எல்நினோ மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் நபார்டு வங்கியின் நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டத்தின் தொடக்க விழா காலை 10:30 மணி அளவில் தொடங்கியது. சென்னை நபார்டு வங்கியின் தலைமை பொது மேலாளர் H. மனோஜ் அவர்கள் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தாா்.

0: தொடர்ந்து விழாவிற்கு வந்திருந்தோரை வரவேற்று பேசினார் பூமி அறக்கட்டளையின் திட்ட இயக்குனர் ஜி. அபிராமி அவர்கள்.
1: நபார்டு வங்கியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஹெச். மனோஜ் அவர்கள், தலைமை பொது மேலாளர் நபார்டு வங்கி. அதே மாதிரி நபார்டு வங்கியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்ரீபத் ராஜன், நபார்டு வங்கியின் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம். திரு. கோபி அவர்கள், உதவி செயற்பொறியாளர். நம்மளோட பஞ்சாயத்து தலைவர் திரு. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர் தேவரிஷி குப்பம். காலநிலை மாற்றம் அந்த மாதிரியான விஷயங்கள்னால இன்னைக்கு மழை வருது, ஆனால் மொத்தமாக ஒரே நாளில், ரெண்டு நாளில், ஒரு வாரத்தில் பெஞ்சிட்டு போயிடுது. அந்த பெய்யுற மழையை நம்ம சேமிக்கிறோமா? சேமிக்கிறதில்ல, விட்டுட்டு பின்னாடி உட்காந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, பெய்யுற மழையை சேமிக்கணும். நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த மட்டும், நம்மளுடைய நாட்டை பொறுத்த மட்டும் 1200 mm ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்தில் 1200 mm பெய்தான். உலகத்திலேயே அதிகமான மழை எங்கே பெய்யுது தெரியுமா? மாசின்ராம் அப்படின்னு மேகாலயாவில் இருக்கக்கூடிய மாசின்ராம்ன்ற ஒரு பகுதியில் 11872 mm வந்து பெய்யுது. இதுக்கு முன்னாடி சிறபுஞ்சின்ற ஒரு இடம் வந்தது, அது ஒன்றும் இல்லை, ஒரு 10-12 km தூரத்தில் மாசின்ராமில் இருந்து உலகத்திலேயே அதிகமான மழை பெய்கிற இடம் அங்கே தான். அங்கே 11444 பெய்யுது. அந்த சிறபுஞ்சியிலேயே தண்ணீர் பிரச்சனையா? அவ்வளோ உலகத்திலேயே அதிகமாக பெய்யக்கூடிய இடத்துலையே என்ன ஆகுது? தண்ணி பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்மளுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேல், 300 mm தாங்க பெய்யுது. நமக்கு 4 பங்கு பெய்யுதுன்னா அங்கே 1 பங்கு தான் பெய்யுது. ஆனால் அந்த நாட்டினர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எனக்கு தேவையான அளவு தண்ணி இருக்குப்பா. ஏன்? 3 முக்கியமான விஷயங்களை பண்ணுறாங்க. ஸோ மழை நீர் அறுவடை செய்கிறாங்க. இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, 99% விவசாயிகள் வந்து சொட்டு நீர் பாசனம் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க அவங்களுடைய விவசாயிகள். 3வது என்ன பண்ணுறாங்கன்னா, டீசாலினேஷன் பிளான்ட்டை, கடல் நீரை வந்து உப்பு தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக மாற்றுறதுக்கான விஷயம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட சென்னையில் கூட டீசாலினேஷன் பிளான்ட் வந்து சுனாமிக்கு அப்புறம் நிறைய இடங்களில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம தண்ணீர் பற்றாக்குறை மேலும் ஓங்குச்சுன்னா என்ன தெரியுமா சொல்கிறாங்க? கழிவு நீரை கூட வந்து நல்ல தண்ணியாக மாற்றுறதுக்கான திட்டத்தை கொண்டு வந்துருவாங்கன்றாங்க. ஏன்னா நம்மளுடைய நிலத்தடி நீரை நீங்கள் சேமிக்கலனா, மழை நீரை சேமிக்கலனா? மழை நீரை விட ஒரு சுத்தமான நீர் இருக்கா? இல்லை. ஆனால் அந்த நீரை நம்ம சேமிக்கலைன்னா கூடி சீக்கிரம் நாம் அந்த இடத்துக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மழை நீர் சேமிப்பதன் முக்கியம் வந்து பற்றி தான் இந்த திட்டம். அதுக்காக தான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமத்தில் நாங்கள் மேற்கொண்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பொது இடங்களில் வந்து கசிவு நீர் குட்டைகளை வந்து அமைக்க போகிறோம், குளங்கள் வந்து அமைக்க போகிறோம். அதே மாதிரி வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய குளங்களை தூர்வாடுறது, அகலப்படுத்துறது, ஆழப்படுத்துறது, கரைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, பலப்படுத்துறது போன்ற வேலைகள் செய்ய போகிறோம். அப்புறம் நீர் உறிஞ்சு குழிகள், அதை வந்து வேட்டுன்னு சொல்லக்கூடிய அதை வந்து வந்து வெட்ட போகிறோம். அதே மாதிரி ஒரு சில செக் டேம்ஸ் வந்து அமைக்க போகிறோம். அதே மாதிரி மானாவாரி நிலங்கள், அதாவது மழையை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய இடங்கள்ல மாற்றுவா, இப்போ வந்து வெறும் வாழையே, வெறும் கரும்பே, வெறும் வந்து நெல்லே சாகுபடி செய்யாமல் பழமரங்களை வந்து சாகுபடி செய்யறதுக்கான விஷயங்களை வந்து நாம் வந்து செய்ய போகிறோம். இந்த திட்டத்தில் தனிப்பட்ட நபருக்கு நம்ம வந்து செய்ய போகிறோம்னா கிடையாது, பொது இடங்களில் பொது விஷயங்களில் மக்கள் பங்கேற்புடன் ஒரு திட்டம் செயல்படுத்தலைன்னா அந்த திட்டம் என்ன ஆகும்? ஒரு சுடுகாட்டுக்கு பக்கத்தில் விளையாட்டு திடல் அமைச்ச கதையாக தான் ஆயிடும். அதனால் இந்த நிலத்தடி நீர்வள மேம்பாட்டு திட்டம் மக்கள் பங்கேற்புடன் 3 வருஷம் இந்த கிராமத்தில் செயல்படுத்த போகிறோம். 3 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் அதை செயல்படுத்தணும், மக்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஒரு இன்றைக்கி ஒரு குளம் நம்ம வந்து வெட்டுறோம் அந்த பகுதியில் அப்படின்னா, மழை பெய்ய பெய்ய மண் வந்து சரிஞ்சு விழதான் செய்யும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அந்த குளம் என்ன ஆகும்? தூர்ந்துடும். அதுக்கப்புறம் யார் அதை பண்ணுறது? நம்ம கிராமத்துக்கு நாம் செய்யாமல்

0: யாருங்க செய்யறது? அரசாங்கம் வந்து செய்யும், இல்ல வெளிநபர் யாராவது ஒருத்தர் வந்து செய்வாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா காலத்துக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? அதே இடத்துல தான் நிற்கணும். நம்ம கிராமத்துக்காக நாம ஒரு சில முயற்சிகளை முன்னாடி எடுத்து வைக்கணும். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்நினோ அண்ட் காலநிலை மாற்றம். இன்னைக்கு ட்ரெண்டிங் நியூஸ் என்ன? அதிகமான வெப்பம், சென்னையிலலாம் தாங்க முடியறதில்ல, ஏசி இல்லாம உட்காரவே முடியாது. 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் யாரும் வெளியில போகாதீங்கன்னு நியூஸ்ல வந்து சொல்றாங்க. 40-47 போகுது, தார் ரோடு என்ன ஆகுது? உருகுது. நிறைய பேர் பார்த்துருப்போம் ரோட்ல வந்து ஆம்லெட் போட்டு சாப்பிட்றாங்க. அதை வந்து குளோபல் வார்மிங், புவி வெப்பமடைதல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஏன் அதுக்கு காரணம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம தான் மனுஷன்தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம் இல்லையா? இன்னைக்கு அதிகமான பாப்புலேஷன், கார் இல்லாத வீடு இல்லை, வண்டி இல்லாத வீடு இல்லை, நிறைய ஃபேக்ட்ரிஸு, எல்லாமே வந்து என்ன ஆகுது, நமக்கு குடையா இருக்கக்கூடிய ஓசோன் மண்டலத்துல ஓட்ட போட்டுடுறோம். சோ அதனால அதுல இருந்து சூரிய ஒளி வந்து நமக்கு நேரடியா பூமியில வந்து அந்த புற ஊதா கதிர்கள் வந்து அதிகமா வீசுறதுனால புவி வந்து வெப்பமடையுது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து போராடுறதுக்கான தகுதிகளை நம்ம வளர்த்துக்கணும். இன்னைக்கு சூழ்நிலை இதுதான், நிறைய வந்து மரங்களை வந்து வளர்த்திங்கனாலும் நிறைய நீர் சேமிச்சாலும் இந்த எல்நினோவாகட்டும் இல்லை லானினோவாகட்டும் நம்ம கிராமத்தை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு காலத்தில் வந்து இந்த எல்நினோ பிரச்சனைலாம் வரும்போது நிறைய வந்து பஞ்சம் வந்து நிறைய பேர் நிறைய ஜனங்க வந்து இறந்து போனாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது, நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, முதலையே கணிக்கிறாங்க அடுத்த வருஷம் எல்நினோ வரும்னு இப்பயே கணிச்சிடுறாங்க. 2026 வந்திருக்கான், 80% ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை தான் நான் சொன்னேன், இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை வந்து கண்டிப்பா ஃபெயில் ஆகும்னு சொல்றாங்க, வராதுன்னு சொல்றாங்க. ஆனா வடகிழக்கு பருவமழை அதிகமா பெய்யும்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், நம்ம கிராமத்தை ரெடி பண்ணி இந்த குளம் குட்டைகள் எல்லாம் சீரமைச்சிட்டீங்கன்னா தப்பிச்சோம். பெய்யற மழைய நம்ம என்ன பண்ணலாம், சேமிச்சுக்கலாம். நம்ம கிராமம் இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்குது, 140% அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த 3 வருஷ கடைசியில எதுக்கு கொண்டு வரணும், 70% கொண்டு வரணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ற தண்ணிய குறைக்க முடியாது. எதை ஏத்தணும், நம்ம நிலத்தடி நீரை ஏத்தணும். சரியா பண்ணுவோமா? சோ இந்த மக்களுடைய பங்கேற்புடன் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த போறோம். நீங்க பங்கேற்றா மட்டும்தான் இந்த திட்டம் வந்து சரிவர செயல்படுத்த முடியும்.
1: அவரை தொடர்ந்து நபார்டு வங்கியின் நிலத்தடி நீர் மேம்பாட்டு திட்டத்தினை துவக்கி வைத்து உரையாற்றினார் சென்னை நபார்டு வங்கியின் தலைமை பொது மேலாளர் ஹெச் மனோஜ் அவர்கள். அவர் தம் உரையில்,
2: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நபார்டு ஒரு ப்ரொஜெக்ட்ஸ் இனாகரேட் பண்ணுறாங்க, பார்ட்டிசிபேட்டரி சஸ்டெயினபிள் கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு. இந்த ப்ரொஜெக்டோட இம்பார்ட்டன்ஸ், இந்த தண்ணி வருமானம் அப்புறம் செலவு, இது ரெண்டுமே சேர்ந்து போகணும். இப்போது இங்கே இந்த தேவரிஷி குப்பம் அப்புறம் சென்னகுப்பம் இந்த ரெண்டு வில்லேஜிலும் தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறாங்க, 140%. ஸோ அந்த மாதிரி போயிடுச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தண்ணி கிடையாது, அந்த மாதிரி வரும். ஸோ இந்த ரெயின் வாட்டர், மழை தண்ணி இல்லையா, அது நம்ம சேவ் பண்ணணும். அந்த தண்ணி சேவ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் ப்ரொஜெக்ட், இந்த கிளைமேட் சேஞ்ச் பிகாஸ் ஆஃப் தேட் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறாங்க, ஹீட்டு ஜாஸ்தி இருக்குது, 2 மாதமாக மழை இல்லை. இங்கே நார்மலாக இங்கே ஜூன் ஜூலையில் மழை வரும். இந்த மாதிரி பிகாஸ் ஆஃப் டு ப்ரூவ் அவர் பாப்புலேஷன் ஃப்ரம் திஸ் கிளைமேட் ரிலேட்டட் இஃபெக்ட், வி ஆர் ஸ்டார்டிங் சர்ச் ப்ரொஜெக்ட்ஸ். ஸோ இந்த வி ஆர் ஸ்டார்டிங் திஸ் பார்ட்டிசிபேட்டரி கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரொஜெக்ட். ஸோ ஒன்ஸ் இன் திஸ் ப்ராஜெக்ட் தேர் வில் பி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், வி ஆர் சப்போர்ட்டிங் கிரியேஷன் ஆஃப் போன்ஸ், தென் செக் டேம்ஸ், வாட்டர் அப்சார்ப்ஷன் ட்ரென்ச். இந்த மாதிரி பண்ணினா ஆஃப்டர் 1 or 2-3 இயர்ஸ், இந்த ப்ராஜெக்ட் காலம் 3 வருஷம். ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் தேர் வில் பி லாட் ஆஃப் ரெயின் வாட்டர் அவைலபிள் ஹியர் அண்ட் யூ வில் பி

0: இவ்விழாவில் நபார்டு வங்கியின் நிலத்தடி நீர் மேம்பாட்டு திட்டம் குறித்து விளக்க உரை ஆற்றினார் நபார்டு வங்கியின் திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் ஆர். ஸ்ரீ பாதராஜன் அவர்கள். அவர் கூறுகையில்,
1: நபார்டில் இருந்து வேலூர் மாவட்டத்துக்கு மட்டும் இந்த நீர் மேலாண்மை சம்பந்தமாக நபார்டு வந்து கிட்டத்தட்ட 494 கோடி கடனாக கொடுத்துருக்கு, வெறும் நீர் மேலாண்மைக்கு மட்டும். இதன் மூலமாக எங்கள் நபார்டு ரெக்கார்டு படி கிட்டத்தட்ட 180,000 ஹெக்டேர் பரப்பளவு பாசனத்துக்கோ இல்லை நீர் மேலாண்மைக்கோ பயன்பட்டு வந்திருக்கு. இது வந்து 1996 2005 வரைக்குமான புள்ளி விவரம். இது இதெல்லாம் வந்து சர்ஃபேஸ் வாட்டர், பரப்பளவு, பூமிக்கு மேலே இருக்கிற தண்ணி. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர், அண்டர் கிரவுண்ட் வாட்டர், பூமிக்கு கீழே இருக்கிற தண்ணி. நம்ம கேவி குப்பம் பிளாக் வந்து ரெண்டு விஷயத்தில் இருக்கும். ஒன்று வந்து ஆஸ்பிரேஷனல் பிளாக்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து மத்திய அரசாங்கத்தோட நீதி ஆயோக்னால ஆஸ்பிரேஷனல் பிளாக் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க ஒரு 16 பிளாக்கை வந்து ஆஸ்பிரேஷனல் பிளாக்னு இது பண்ணியிருக்காங்க. ஆஸ்பிரேஷனல் பிளாக்னா கொஞ்சம் பின்தங்கிய பிளாக்னு அர்த்தம். ஸோ கேவி குப்பம் வந்து ஒன் ஆஃப் த ஆஸ்பிரேஷனல் பிளாக். இன்ஃபேக்ட் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கேவி குப்பம், ஆற்காடு, திமிரி, இது மூணு தான் வந்து ஆஸ்பிரேஷனல் பிளாக்காக இருக்கு. ஸோ 16 பிளாக்ல 3 பிளாக்கு இங்கே நம்ம ரெண்டு மாவட்டத்திலேயே இருக்கு. இன்னொன்று, சென்ட்ரல் போர்ட் ஃபார் கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு நிறுவனம் இருக்கு, மத்திய அரசு நிறுவனம். அவங்க வந்து ஒவ்வொரு பிளாக்ல, ஒவ்வொரு ஃபிர்காவில், ஒவ்வொரு மாவட்டத்தில் நிலத்தடி நீர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி வருஷா வருஷம் கணக்கு எடுப்பாங்க. இதில் வந்து 3 கேட்டகரி இருக்கு.

சேஃப், செமி கிரிட்டிக்கல், கிரிட்டிக்கல். அதாவது சேஃபுங்கள் தான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லாத இது பகுதின்னு அர்த்தம். செமி கிரிட்டிக்கல்னா ஒரு மதில் மேற்பூனை மாதிரி இந்த பக்கமும் போகலாம் அந்த பக்கமும் போகலாம், ஆனால் நாம் கம்ப்ளீட்டாக அந்த பக்கம் குதிச்சிட்டோம். நம்ம வந்து கிரிட்டிக்கலுக்கு போயிட்டோம். கிரிட்டிக்கலுக்கு போய் எதுவும் இப்போ இல்லை, ஒரு 2-3 வருஷமாகவே நம்ம கிரிட்டிக்கல் ஜோனில் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நபார்டு மூலமாக இது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட், ஒரு மாதிரி திட்டம், நிலத்தடி நீர் மேலாண்மை பார்ட்டிசிபேட்டரி கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பைலட் ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து இந்தியா முழுக்கவோ இல்லை தமிழ்நாடு முழுக்கவோ செயல்படுத்த போகிற திட்டம் இல்லை. தமிழ்நாடு முழுக்க வெறும் 4 இடங்களில் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் செய்கிறோம். ஒன்று இங்கே கேவி குப்பம், தேர்வசி குப்பம், சின்னாங்குப்பத்தில், இன்னொன்று ஆற்காடு பிளாக்கில் லாடவரம் வில்லேஜ்னு ஒரு அங்கே ஒரு இதில் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நபார்டு மூலமாக செயல் திட்டங்கள் எடுக்கப்படும். ஸோ அதுக்கு இதில் என்னென்னா, இப்போ இந்த ரிசல்ட் வந்து உங்கள் கையில் இருக்குது, இப்போ உங்களை வந்து எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் அவுட்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நபார்ட்லேருந்து கண்டிப்பாக ஸ்டடி பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட். ரெண்டாவது பார்ட்டிசிபேட்டரி கிரவுண்ட் வாட்டர். ஸோ பார்ட்டிசிபேட்டரின்னு என்னென்னா, ஸோ வெறுமனே ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரி வந்து நாங்கள் வந்து இது தூர்வாரிட்டோ இல்லை ஒரு குளம் குட்டை வெட்டிட்டு போகாமல், பார்ட்டிசிபேட்டரி அப்படின்னா மக்களாகிய உங்களோட பங்கேற்பு. பார்ட்டிசிபேட்டரி ஏன் முக்கியம் அப்படின்னா, இப்போ நம்ம என்னதான் தூர்வாரினாலும் இது குளம் குட்டை வெட்டினாலும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் போகும்போது திரும்ப செடிமெண்ட்ஸ் டெபாசிட் ஆகத்தான் செய்யும். அது நீங்கள் வந்து அப்பப்போ நம்ம வந்து தூர்வாரிட்டு இருக்கணும் இல்லை அப்பப்போ நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாதான் வந்து அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். ஆனால் இதை வந்து நபார்டு வந்து ஒரு கிராமத்துக்கு மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமானா? முடியாது. ஏன்னா நபார்டு வந்து இந்தியா முழுக்க எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது, இந்தியா முழுக்க பல்வேறு கிராமங்கள் இருக்குது, பல்வேறு நலத்திட்டங்கள் அங்கங்கே தேவைப்படுது. ஸோ அதனால் பார்ட்டிசிபேட்டரியா மக்களாகிய உங்களோட பங்களிப்பு இருக்கும்போது நபார்டு இந்த 3 வருஷம் ப்ராஜெக்ட் முடிஞ்சு போகும்போது நீங்கள் முன் வந்து எடுத்துக்கணும். ஸோ அடுத்து நீங்கள் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் எப்போ மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா, ஓகே 3 வருஷம் பண்ணாங்க, பண்ணி இப்போ எனக்கு வந்து தண்ணி பிரச்சனை தீர்ந்து போச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஒன்றுமே உங்களுக்கு தீர்வு காணலை அப்படின்னா யாரும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஆனால் தீர்வு கிடைச்சதுக்கு அப்புறமா தொடர்ந்து கொண்டு போகிற பொறுப்பு கிராம மக்களாகிய உங்ககிட்ட தான் இருக்குது. இந்த திட்டம் முடியும் போது கண்டிப்பாக மக்களாகிய நீங்கள் தொடர்ந்து கொண்டு செல்லணுங்கிற உறுதி எங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்ட்டிசிபேட்டரி. அடுத்து சஸ்டெயினபிள். சஸ்டெயினபிள் அப்படின்னா நீடித்த திட்டம். அதாவது நம்ம வந்து ஒரு சும்மா டெம்பரரியாக பண்ணி இப்போ ஒரு மலைக்கு மட்டும் தாங்குற மாதிரி ஒரு குட்டை வச்சுட்டு போகாமல் இந்த இன்டர்வென்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது மூலமாக பண்ணுற பண்ணை குட்டையாகட்டும், நீர் உறிஞ்சி குழிகள் ஆகட்டும், இல்லை தூர்வாடுறதாகட்டும். அதனால தான் அடுத்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ நம்ம இது பண்ணும்போது டபிள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட்லேயும் பண்ணுவாங்க இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ளை சைட் இன்டர்வென்ஷன் சொல்லுவோம். அதாவது அங்கே ஆல்ரெடி இது நீர்நிலைகள் இருக்குது, அதை வந்து சரி பண்ணிட்டு போகிறோம். அடுத்து முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து ஒன்றா வருமானத்தை பெருக்கலாம் இல்லை சிக்கனத்தை ஜாஸ்தி பண்ணலாம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ரெண்டாவது பகுதி டிமாண்ட் சைடு இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ டிமாண்ட் சைடுனா நாம மக்களாகிய நாம எவ்வளோ தண்ணி கன்சியூம் பண்ணுறோம். ஏன்னா தண்ணி உள்ளே போகிறது ஒரு விஷயம், நாம அந்த கீழர்கள் தண்ணி எவ்வளோ உறிஞ்சி எடுக்கிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ தண்ணி எவ்வளோ உள்ளே போகுது, இப்போ இன்றைக்கி மழை வருமா நாளைக்கு அடுத்த வருஷம் மழை பெய்யுமா பெய்யாதான்னு நம்மளால் அதிகாரத்தில் அது இல்லை. ஆனால் கீழர்கள் தண்ணி நாம் எவ்வளோ பயன்படுத்த போகிறோங்கிறது கண்டிப்பாக நம்ம அதிகாரத்துக்குள்ளே தான் இருக்குது. இப்போ அதான் அதுக்கு தான் இந்த இதெல்லாம் சொன்னாங்க, ட்ரிப் இரிகேஷன் ஒரு இது. நார்மல் நீங்கள் பயிர் போடும்போது வெறுமனே நீங்கள் ஒரு பம்பு போட்டு தண்ணி பாய்ச்சாமல் ட்ரிப்பு போட்டு பாய்ச்சினீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு தண்ணி நிறையா மிச்சம் ஆகும். இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பாலைவனமான நாடு, ஆனால் அவங்க வந்து இந்த வாட்டர் டெக்னாலஜிஸ் மூலமாக நிறையா புது புது விஷயங்கள் புகுத்தி இன்னோவேஷன்ஸ் பண்ணி அவங்க இன்னும் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே நம்ம இஸ்ரேல் அளவுக்கு இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் நம்ம கிராமத்துக்கு என்ன தேவையோ நாம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பயிரிடும் முறைகளை மாற்றிக்கணும். ஸோ அதுதான் வந்து சஸ்டெயினபிள். அப்போ தான் வந்து இது நீடித்து இருக்கும். ஏன்னா இப்போ உள்ளே போகிற தண்ணியில் நம்ம 140% ஒடிஞ்சு எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. அதை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்க டார்கெட்டு 140%-70% குறைக்கணும். அதான் நீங்கள் பாதியாக இது பண்ணணும். அப்போ தான் வந்து கீழே வந்து தண்ணி மிச்சம் ஆகும். 100 லிட்டர் தண்ணி போகுதுன்னா நீங்கள் இப்போ 140 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ அதை வந்து 70 லிட்டராக குறைக்கணும். அப்போ தான் அந்த 30 லிட்டர் மிஞ்சம் சேர்ந்து ஒரு வருங்காலத்துக்கு நம்ம வந்து தண்ணியை வச்சுட்டு போவோம். ஸோ அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் இந்த இன்னாகரேஷனில் நபார்டு சார்பாக நாங்கள் வைக்கிற கோரிக்கை, உங்களோட ஒத்துழைப்பு ப்ளஸ் இந்த ப்ராஜெக்ட் பீரியட் முடிஞ்சப்புறம் இந்த திட்டங்களை அப்படியே நீங்கள் கொண்டு போகணும். 3 வருஷம் ஆச்சு, இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க, நாம் அதுக்கப்புறம் நாம் ஏன் இப்படிலாம் பண்ணணும், நாம் திரும்ப பம்ப் வச்சு தண்ணி பாய்ச்சலாம், இல்லை நம்ம வந்து பம்ப் போட்டு தண்ணி எக்ஸ்ட்ரா உறிஞ்சிக்கலாம், இல்லை மெயின்டைன் பண்ணாமல் விட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு 5 வருஷமோ 6 வருஷமோ கழித்து இதே போல் நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஸோ அது போல் ஆகாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஒத்துழைப்பு நீங்கள் கண்டிப்பாக தருவீங்கங்கிற நம்பிக்கையோடு இப்படி பண்ணால் தான் நம்ம வந்து பருவநிலை மாற்றத்தை நம்ம சந்திக்க முடியும். இந்த சூப்பர் எல்லினோ இல்லை, இதுக்கு மேலே ஒரு

0: சூப்பர் சூப்பர் எல்னோ வந்தாலும் நம்ம இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளை நம்மளே காப்பாற்றிக்கலாம். இதுதான் நம்ம ஆடுகள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்.
1: தொடர்ந்து வேதரிஷி குப்பம் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்.
2: இன்று எனது ஊராட்சியில் நபார்டு வங்கியின் சார்பாக விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. அதில் மழைநீர் சேகரிப்பு பற்றி முக்கியமாக எடுத்து சொல்லப்பட்டது. அடுத்து எமது ஊராட்சியில் குடிநீர் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக உள்ளது. அதன் காரணமாக நபார்டு வங்கியின் மூலமாக கேவிப்பு ஒன்றியத்தில் தேவசப்பு ஊராட்சி 1, 2 சென்னப் ஊராட்சி, இந்த 2 ஊராட்சிகளை தேர்வு செய்து நபார்டு வங்கியின் சார்பாக இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை மிகவும் விரிவுபடுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். அதனுடைய விழிப்புணர்வு கூட்டம் இன்று நமது ஊராட்சியில் நடைபெற்றது. அதன் அடிப்படையில் அவர்கள் சில முக்கியமான கருத்துக்களை எடுத்து கூறினார்கள். அதில் குறிப்பாக மழைநீர் சேகரிப்பு, அடுத்து விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டிய நீர்களை சொட்டு நீர் மூலமாக பயன்படுத்த வேண்டும் என்று மிகவும் குறிப்பாக சொன்னார்கள். அடுத்தது எனது ஊராட்சியில் கறவில் மாடு ஒன்றுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம். விவசாயம் தற்போது பொய்த்துள்ள காரணத்தினால் எனது ஊராட்சியில் உள்ள மக்கள் அனைவரும் கறவில் மாடுகளை நம்பிதான் தற்போது வாழ்கிறார்கள். அதனால் நபார்டு வங்கியின் மூலமாக நாங்கள் கால்நடை மருத்துவமனை ஒன்றும் கேட்டோம். பொதுமக்களுக்கு கறவல் மாடு கடனாக கொடுக்கும்படி நாங்கள் சில கோரிக்கை வைத்துள்ளோம். அதற்கு அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு எனது ஊராட்சியின் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனது ஊராட்சியில் கேவிப்பு ஒன்றியத்திலே தேவசப்பு ஊராட்சி தான் அதிகமான வறட்சியான பஞ்சாயத்து. மோர்தனா காவா தண்ணி இந்த வருஷம் திறக்கவில்லை. அந்த காவா தண்ணி வந்திருந்தால் எங்களுக்கு ஓரளவுக்கு குடிநீர் தட்டுப்பாடு வந்திருக்காது. நான் தலைவரான பிறகு எனது ஊராட்சியில் எனது முழுமையான பணிகள் அனைத்தும் குடிநீருக்காக தான் நான் செய்துள்ளேன். எனது ஊராட்சியில் தற்போது 10 ஆப்ரேட்டர்கள் இருக்கிறார்கள். அதில் மொத்தம் எனது டைட் அன்டைடு பணிகள் அனைத்தும் குடிநீருக்காக நான் செயல்படுத்தினேன். இருந்தும் எனது ஊராட்சியில் தேவசுப்பம் மலை அடிவாரத்தில் உள்ள அத்திப்பட்டர் என்ற கிராமத்தில் இப்போதும் தண்ணீர் தட்டுப்பாடு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நான் முடிந்தவரை தண்ணீருக்காக தான் 4-5 வருடங்களாக பாடுபட்டேன். அதற்கு நபார்டு வங்கி தற்போது எங்கள் கிராமத்தை தேர்ந்தெடுத்ததற்காக நான் ரொம்பவும் நன்றி சொல்கிறேன். இப்பவும் குடிநீர் தட்டுப்பாடு அதிகமாக உள்ள காரணத்தால் அவர்கள் சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த பணிகளை செய்து முடிப்பதற்கு குறைந்தது 3 அல்லது 4 ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிதானமாக செய்தால் கூட எனது பஞ்சாயத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு தீர்ந்தால் அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. மற்றும் சில கோரிக்கைகளை நாங்கள் அவர்களிடம் வைத்துள்ளோம், செய்து கொடுப்பதாக கூறியுள்ளார்கள். அதனால் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: விழிப்புணர்வு திட்ட தொடக்க விழாவில் கலந்து கொண்ட தேவரிஷி குப்ப கிராம மக்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். முதலில்
3: என் பேர் வைகை அரசி. நபார்டு பேங்கு எங்கள் கிராமத்துக்கு வந்து ஒரு கூட்டம் போட்டாங்க. அதில் வந்து நிலத்தடி நீரை எப்படி சேமிக்கணும், அதனால் நம்மளுக்கு என்ன பயன்படுதுன்னு சொல்லி விவரமாக சொன்னாங்க எங்களுக்கு. அப்புறமா எங்கள் ஊருக்கு வந்து நிலத்தடி நீரை எப்படி எவ்வளோ சேமிக்கணும், அதெல்லாம் நம்ம ரொம்ப தண்ணி வந்து கம்மியாக இருக்குது, அதில் சேஃப் ஜோனுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எங்கள் கிராமத்தை அவங்க வந்து செலக்ட் பண்ணதுனால நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அவங்க சொன்ன திட்டங்களெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிப்போம். எங்கள் கிராமத்தை செலக்ட் பண்ணதுக்கு 2 நிறுவனத்துக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
1: அடுத்து
4: என் பேர் வந்து ஸ்வேதா. இன்னைக்கு வந்து நபார்டு வங்கி மூலமா எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கூட்டம் நடந்தது. அதில் வந்து நிலத்தடி நீரை வந்து எப்படி சேமிக்கிறது அப்படின்ற விழிப்புணர்வு வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அதன் மூலமா எங்கள் ஊருக்கு பயனடையும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதை நாங்களும் கடைப்பிடிப்போம். இதுக்கு முன்னாடி வந்து தண்ணிக்காக நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தான் தண்ணியெல்லாம் யூஸ் பண்ண முடியும். காலையில் 6 to 6:30 அந்த டைமிங்கில் தான் நாங்கள் தண்ணி யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த விழிப்புணர்வு கூட்டத்து மூலிமா நாங்கள் நிலத்தடி நீரை சேமிக்கிறது மூலிமா எங்களுக்கு தண்ணி வந்து நல்லா கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நபார்டு வங்கி மூலிமா எங்களுக்கு இந்த விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. நிலத்தடி நீர் சேமிக்கிறது மூலிமா எங்களுக்கு

0: அடுத்த தலைமுறை எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து தண்ணி பற்றாக்குறை வந்து குறையுன்ற நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாக இருக்குது.
1: நிலத்தடி நீர் மேம்பாட்டு திட்டம் நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றினார் வேலூர் மாவட்டம் செயற்பொறியாளர் வெங்கடேசன் அவர்கள். நிறைவாக வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட நபார்டு வங்கி மாவட்ட வளர்ச்சி மேலாளர் ரா ஸ்ரீபாதராஜன் அவர்களின் நன்றியுரையுடன் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. நேயர்கள், இதுவரை அண்மையில் வேலூர் மாவட்டம் தேவரிஷிக்குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் நிலத்தடி நீர் மேம்பாட்டு திட்டத்தின் தொடக்க விழா நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
1: உள்ளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியின் 5 பகுதி. அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மை திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பி ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்டு பயன்பெறலாம் நாளை இரவு 7:30.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப்பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தையொட்டி இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பான தேசிய இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்ததை குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 ஒப்பிடுகையில் சூரிய சக்தி மின் உற்பத்தி 50 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த துறையில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் இது தொடர்பாக நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஹொகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஆடிப்பெருக்கு என்பது தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம் என்று அவர் கூறினார். நீர் மேலாண்மையையும் விவசாயத்தையும் நமது முன்னோர்கள் எவ்வாறு மதித்து போற்றினார்கள் என்பதற்கு இந்த விழாவே எடுத்துக்காட்டாகும் என்றும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தின் அடையாளமாகவும் ஒகேனக்கல் திகழ்கிறது என்றும் அமைச்சர் கூறினார். மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக தாவேக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு

0: அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினையில் தாவேக அரசு மெத்தனத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சரோ நீர்வளத்துறை அமைச்சரோ இப்பிரச்சினை குறித்து இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையில் அரசுக்கு ஒத்துழைக்கவும் ஆலோசனைகளை வழங்கவும் அனைத்து கட்சிகளும் தயாராக உள்ளதாகவும் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழகம் தடுத்து நிறுத்தியே தீர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பிரச்சினையில் தவறான நிலைப்பாடுகளை தாவேக அரசு எடுக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் வேளாண் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டு தெளிவான செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நம் நாட்டின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் சித்த மருத்துவம் உலக அளவில் பறைசாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோவில் வளாகத்தில் சித்த மருத்துவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி அவர் பேசினார். 128 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டிற்கு வந்து கல்வி பயின்று செல்வதாக அவர் கூறினார். பாரம்பரிய மருத்துவம் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்ட உலக சுகாதார அமைப்பு அதன் நன்மைகள் கண்டு ஆச்சரியமடைந்ததாகவும் நீதிபதி திரு அரவிந்த்குமார் தெரிவித்தார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி அராஜி தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதிமேஷ் சூரியகாந்த் பாட்டீலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜின்பால் சோனா தங்கப்பதக்கத்தையும் ஆரியமான் சாண்டன் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மனோவ் தாக்கர் தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை மலேசியாவின் ஆக்ஸின் டி ரியோசி ரிச்சர்ட் இணையை வென்றது. இந்தியாவிற்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் 15ஆம் தேதி கலேயில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலய 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. திரைகானம் கேட்கலாம் 9 மணி வரை. முதலில் உதயா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் ஹரிஹரன், சாதனா சர்க்கார்.

8:18 ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து விசில் திரைப்படத்திலிருந்து பாடல் பாடியவர்கள் ஸ்ரீனிவாஸ், சின்மயி.

8:18 ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து விசில் திரைப்படத்திலிருந்து பாடல் பாடியவர்கள் ஸ்ரீனிவாஸ், சின்மயி.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த

0: நாடகம்,
1: வீதி நாடகம்,
0: நாட்டிய நாடகம்,
1: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
0: மாயாஜாலம்,
1: புராண கதைகள்,
0: பொம்மலாட்டம்,
1: தோல்பாவை கூத்து
0: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
0: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
0: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
0: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301 இரண்டாவது தளம்.
2: திரைப்பட பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வம்சம் திரைப்படத்திலிருந்து பாடல் பாடியவர்கள் முகேஷ் சுர்முகி.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: தூங்கா நகரம் திரைப்படத்தில் ஹரிஹரன் சின்மயி பாடியுள்ள பாடலை இப்போது கேட்க உள்ளோம்.

நேரம் 9:32. அகில இந்திய வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி வள்ளி திரைப்படத்திற்காக சுவர்ணலதா பாடியுள்ள பாடல்

பிரியா திரைப்படத்திற்காக ஒழித்த அந்த பாடலை பாடியிருந்தார்கள் கேஜே யேசுதாஸ் ஜென்சி. தொடர்வது வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்திற்காக.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.9°C, குறைந்தளவு வெப்பநிலை 25.7°C, பதிவான ஈரப்பதம் 91%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.2°C, குறைந்தளவு வெப்பநிலை 25.4°C, பதிவான ஈரப்பதம் 74%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 37 முதல் 38°C ஆகவும், குறைந்தளவு வெப்பநிலை 26 முதல் 27°C ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் பூச்சி உண்ணும் தாவரங்கள். எழுதி வழங்கியவர் எஸ் லதா அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு ஆடிப்பெருக்கு சிற்றுரை. 7:45 நகர்வலம் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இணைந்திடுவோம் கே கருணாநிதி அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

எட்டு மணிக்கும் 8:30 திரைகாணம், 9 மணிக்கு அரங்கிசை. இதில் நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். நாளை காலை 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், கொல்கத்தா எஸ் ஐஸ்வர்யா அவர்கள் பாட்டு, வில்லிவாக்கம் எஸ் ரகுராமன் அவர்கள் வயலின், என்எஸ்என் லக்ஷ்மி நரசிம்மன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி ஃபசல் பீமா திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 2:15 திரைகாணம். நாளை பிற்பகல் 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் நீலாவதி மெகானி அவர்கள், மாணவி பிரியம் பிரதிஷா ஜா. 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரைகாணம். நாளை இரவு 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் முருகேசன். ஏழு 25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி 5 பகுதி. அங்கக வேளாண்மையில் கலை வேளாண்மை, திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பி ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் செய்தி.

ஆகியவை இடம்பெறும். 8:05 8:30 திரைகானம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச் சுடர், 9:30 ஸ்ரீ ராகவேந்திர சரித்திரம் இசைப்பேருரை, நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள், வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: In Odisha, the flood situation is improving as Mahanadi River recedes. However, the situation remains challenging in the worst affected districts. Shortages of drinking water, extensive crop damage and destruction of houses have added to the hardships of flood-affected families. The 2026 Commonwealth Games will come to a close with a spectacular closing ceremony at the iconic Hydro Arena in Glasgow tonight. On the occasion, Ahmedabad will receive the Commonwealth Games flag and the host baton in a ceremonial handover during the closing ceremony, marking India as the host for the centenary 2030 edition. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை. நேர்களே, 101.4 MHz எஃப்எம் ரெயின்போ, 100.1 MHz எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 820 KHz, மதுரை மத்தியலை 1269 KHz அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.